நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்ரபத மாதம் 16 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 7 நாள் இன்று திங்கட்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை எண். இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 50 நொடி.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நாளொரு குரல். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின் பயனில சொல்லாமை எனும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவருடைய மேம்பாடு அவருக்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். ஆம் நேயர்களே, பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவருடைய மேம்பாடு அவருக்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். செய்நெறி போதாரின் கூற்றல்லவா இது. 195வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின். நேர்களை, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க காற்று என்னும் அமிர்தம் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 ஒளிவர்களுக்கான செய்திகள். மாட்டுசாண கரைசல் மற்றும் அமுத கரைசல் தயாரிக்கும் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சுழல் அறிவோம், இயற்கையோடு இணைந்த வாழ்வை பழகுவோம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல். ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்கள். இன்று காலை 7:25 நலமாய் வாழ உடல் வழிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருள்ளார். 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. திருவாரூர் கிரீஷ் அவர்களின் பாட்டு. விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின். கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நிகர் விருப்பம். 11:02 நிகர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும். நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள்.

0: 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள் வாசிப்பவர் மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூர்துநாதன் எம்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்கள். இன்று பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை சீர்காழி திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் சமையல் கலை நிகழ்ச்சி. இந்த இரு நிகழ்ச்சிகளும் 102.8 FM ரெயின்போ புதுவையிலும். பிற்பகல் 2:15 என்று மீனியவை 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிற்பகல் 3 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எஸ் காயத்ரி அவர்களின் பாட்டு. 4 ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா திரைக்கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன். இன்று மாலை 5 பொன் மாலை பொழுது அன்பு என்னும் தலைப்பில் திரை இசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி. 6 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7 7:15 வரையிலும் 8 8:58 மணி வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். நுண்கீரை வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாசம் முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை கேட்கலாம். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 10 வரை சங்கீத வானிலை. 10 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் காளி பிரசாத் பாபு அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கியிருக்கும் லய விநியாசம் விட்டல் ராஜ்புரா பக்கவாஜ். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:35 இரவு 9:11 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டோம். இனி 102.8 FM ரெயின்போவின் நிகழ்ச்சிகள். இன்று காலை 7:30 வணக்க மக்களே, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 12 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் ஸ்ரீனிவாசம் முருகன் ஆகியோர். 12:30 மேலடி மேஜிக் பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 2:15 காலத்தை வென்ற கானங்கள் பிற்பகல் 3 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பொது சுகாதார பராமரிப்பு என்னும் தலைப்பில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலியில் விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி அரசு மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆலோசனை மருத்துவர் மற்றும் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி பாலசுப்பிரமணியன் அவர்கள். மாலை 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 அலையோடு விளையாடு நேரலில் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 7 வரை 7:02 7:15 வரை 7:25 8 வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं नवीन सक्सेना। दिल्ली की मुख्यमंत्री रेखा गुप्ता ने नई दिल्ली के सत्यनिकेतन इलाके में इमारत ढहने की घटना की न्यायिक जांच के आदेश दिए हैं। उन्होंने इमारत के मालिक के खिलाफ प्राथमिकी दर्ज करने के भी निर्देश दिए। मुख्यमंत्री कार्यालय के अनुसार ये फैसला घटनास्थल पर स्थिति का जायजा लेने और हादसे के प्रारंभिक आकलन के बाद लिया गया। मुख्यमंत्री कार्यालय के द्वारा बताया गया है कि इस गंभीर घटना के लिए जो भी जिम्मेदार पाया जाएगा उसकी पूरी जवाबदेही तय की जाएगी और कानून के अंतर्गत कड़ी कार्रवाई की जाएगी। इस बीच कल देर रात एक और शव मिलने के बाद हादसे में मरने वालों की संख्या 6 हो गई है। घटनास्थल पर

0: புகை மாசினால் பல மூச்சு பிரச்சனைகள் உருவாகி வருகின்றன. நடந்து செல்லும் பழக்கமே குறைந்துவிட்டது. இதனால் வாகன புகை காற்றை மாசுபடுத்துகிறது. இயந்திரங்களை சரியாக பராமரிக்காமல் பயன்படுத்துவதாலும் காற்று மாசுபடுகிறது. காற்று எல்லோரையும் அப்படி அப்படியே காட்டுகிறது. அது யாரையும் நிறம் மாற்றுவதில்லை. ஆனால் மனிதர்கள் காற்றின் நிறத்தை புகையால் மாற்றிவிடுகின்றனர். இந்த உலகம் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமன்று, அனைத்து உயிர்களுக்கும் இங்கு வாழ உரிமை உண்டு. அதனை அழிப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை. மனிதருக்கு, மரத்திற்கு, பறவைக்கு, விலங்குக்கு, நீருக்கு, காற்றுக்கு என அனைத்துக்கும் உரிமை உண்டு. காற்றை தூய்மைப்படுத்துவதற்காகவே ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறது மரம். விலங்குகள் தம் கழிவுகளால் மண்வளத்தை பெருக்கி மரங்களை உருவாக்கி காற்றை தூய்மைப்படுத்துகின்றன. மனிதன் நீர்வளத்தை அழித்து கட்டிடம் கட்டிவிடுகிறான். பின் காற்றுக்கு மலைப்பிரதேசங்களை தேடி ஓடுகிறான். உயர்ந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு தேயிலை, காஃபி தோட்டங்களை அமைத்து காற்றை பெருக்கும் வழியை அழித்து விடுகிறான். காற்று மட்டும் கிடைக்காவிட்டால் உயிர் பிழைப்பதே அரிதாகிவிடும். காற்றில் தொடங்கும் வாழ்க்கை காற்றை உள்ளிழுக்க முடியாத பொழுது முடிவடைந்து விடுகிறது. அத்தகைய காற்றுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மரம் வெட்ட வரும் மனிதர்கள் தங்கள் வாழ்வை அழித்து கொள்ள முடிவெடுத்து விட்டனர். சாலை மற்றும் போக்குவரத்துக்காக வெட்டப்படும் மரங்களுக்கு ஈடாக வேறொரு இடத்தில் மரங்களை நட வேண்டும். மரங்கள் மாசு கட்டுப்பாட்டு தொழிற்சாலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரை காப்பதால் தான் மழைக்கு அமிழ்தம் என்று பெயர். அது மரங்களை செழிப்புடன் வளரச் செய்து காற்றை காப்பதனால் அதனையும் போற்றி கொண்டாட வேண்டும். காற்றை மரங்கள் மனமாக்கி விடுகின்றன. மனிதர்கள் அசுத்தமாக்கி விடுகின்றனர். நெகிழி பயன்பாடு மஞ்சள் பை மரபை உடைத்து விட்டது. நம் முன்னோர்கள் வாழ்நாள் முழுதும் ஒரே பையைத்தான் பயன்படுத்தினர். இப்பொழுது கூட இது தாத்தாவின் பை என பாதுகாப்பாக வைத்திருப்போர் உண்டு. ஆனால் நாம் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதனை குப்பையாக கொட்டி விடுகிறோம். குப்பைகளை எரிக்கும் மாசு, வீடு கட்டும் மாசு என எத்தனையோ வகையில் காற்று மாசுபட்டு கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய தாயார் பெயரில் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என பிரதமர் கூறியதை அனைவரும் நினைவில் கொண்டு உங்கள் தாயார் பெயரில் ஒரு மரத்தையாவது வளர்க்க வேண்டும். முடிந்தவரை நடப்போம், முடியாத பொழுது வாகனத்தை எடுப்போம் என ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும். இம்முடிவு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல் உடல்நலத்திற்கும் காற்று தூய்மைக்கும் வழிவகுக்கும். ஒரு மரம் நடுவது என்பது 1000 உயிர்களை காப்பதுக்கு நிகராகும். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது நன்று. இதுபோன்று சிறிய சிறிய செயல்களை செய்தாலே காற்று தூய்மையடைந்துவிடும். மருத்துவமனைகளில் கூட்டம் குறையும். இயற்கையை பகைத்தால் இழப்பு நமக்கே. பசுமையான இயற்கை, வளமான வாழ்க்கை, பாதுகாக்கப்பட்ட பூமி, பாதுகாப்பான எதிர்காலம் என்பதனை உணர்ந்து வாழலாம் தானே.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் காற்று என்னும் அமிழ்தம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 6:15. பக்தி பாக்கல் இணைந்த இசை அமுதமாய் காற்றலையில் நம் செவிகளுக்கு இனிமையாக்கும் இது தெய்வீக ராகம். தொடக்கமாக சீர்காழிஜி சிவசிதம்பரம் பாடிய பாடல்.

அம்பலத்தான் ஆடிய ஆனந்த தாண்டவம் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தானது. ஞானம் பல பெற வாய்ப்பு வந்தது இந்த பாடல் மூலம். நேரம் 6:20:11. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக ஜாலி ஆபிரகாம் பாடியது.

அகிலம் ஆளும் தேவனின் துதி பாடல்கள் வந்தது. நம்மை இரட்சிக்கும் இயேசுநாதரின் கருணை பெற வைத்தது பாடல் நமக்கு. அடுத்ததாக காயல் ஏஆர் ஷேக் முகமது குரல்களில்.

மோட்சம் தேடும் நமக்கு நபிகள் நாயகத்தின் பாடலே வழிகாட்டி என வந்த பாடலை தொடர்ந்து நிறைவாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்கள்.

சக்தி பல பெறவும் வளர்பிறை மூகாம்பிகை தாயின் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தெய்வீக ராகம். தொடர்கிறது சேவை செய்திகள். திருச்செந்தூரில் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆவணி திருவிழாவில் இன்று காலை வெள்ளை சாத்தி தையல் நாயகி வகேரா, பச்சை சாத்தி மண்டகப்படி சேர்தல், நண்பகல் அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை திருவீதி உலா நடைபெறும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கப்பேட்டை அருள்மிகு பெரிய நாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு மண்டல அபிஷேக பூஜை ஆரம்பமாகும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 21 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் மாட்டு சாண கரைசல் மற்றும் அமுத கரைசல் தயாரிக்கும் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: தான் கோடை காலம் வரும், அப்பதானே இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வயல்ல கொட்ட முடியும்.
1: எப்பா அப்படிலாம் இல்லப்பா, நீ ரசாயன உரம் போடுற, ரசாயன பூச்சி மருந்து அடிக்கிற, இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த சாணத்தை அதிகமா வயலுக்கு பயன்படுத்தணும்பா. ஏன்னா நம்ம வயலெல்லாம் வர வர இயற்கையான சத்தே இல்லாம போயிட்டு இருக்கு.
0: ஆமாம்பா,
1: பல ஆண்டுகளா ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் போட்டு போட்டு நம்ம மண்ணே மலடாயிட்டு இருக்கு.
0: கரெக்டா சொன்ன காத்த மூத்த.
1: இந்த நேரத்துல நான் உனக்கு ஒரு அருமையான யோசனை ஒன்று சொல்றேன் பாருப்பா.
0: என்ன சொல்ற?
1: இப்ப சாணம் நிறைய இருக்குல்ல?
0: ஆமா.
1: இந்த சாணத்தை நீ என்ன பண்ற, உன் வயலுடைய அந்த முகப்பு தண்ணி பாய்ச்சற இடம் இருக்குல்ல, தண்ணி பாய்ச்சி முடிச்ச பிறகு அந்த முகப்புல ஒரு குழியை வெட்டிக்க.
0: சரி.
1: அந்த குழியில உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ இப்படி போடு.
0: ஆமா.
1: ஆனா போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொல்லையில இருக்கக்கூடிய இலை தழையெல்லாம் வெட்டி அதை கீழே போட்டு அது மேல ஒரு கூட சாணத்தை போட்டு அப்படியே ஒரு 5 நாள் விட்டுருப்பா. இப்ப 5 நாள் கழிச்சு இல்ல 6 நாள் கழிச்சு 7 நாள் கழிச்சு உன் வயலுக்கு திரும்ப தண்ணி பாய்ச்சு இல்ல?
0: ஆமா.
1: அப்ப அந்த தண்ணி இந்த குழியில உழுந்து அதுக்கு பிறகு உன் வயலுக்கு போற மாதிரி பாத்துக்க.
0: சரி சரி காத்தமுத்த.
1: இப்ப நான் என்ன சொன்னேன், வயலுடைய முகப்புல ஒரு குழி வெட்டிக்க.
0: ஆமா.
1: அதுல செடி குடியெல்லாம் கீழே போட்டு அது மேல ஒரு கூட சாணத்தை போட்டு ஒரு 5 லிருந்து 6 7 நாள் இப்படி காத்துரு. அதுக்கு பிறகு வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது இந்த குழி வழியா தண்ணி போற மாதிரி பாய்ச்சிக்கணும்.
0: ஓ, இதெல்லாம் அடிச்சுட்டு போவோம்.
1: ஆமாப்பா, இந்த 5 6 நாள் கடந்து அந்த சாணம் அப்படியே ஒரு மாதிரி கலரே கருப்பு கலரா மாறிடும்பா.
0: ஆமா.
1: இப்ப இந்த தண்ணியில அடிச்சுட்டு வயலுக்கு போகும்போது இந்த வயல் முழுக்க இது பரவுது இல்லையா?
0: ஆமா.
1: அருமையான சத்தா நம்ம நெல்லு பயிரா இருக்கட்டும், எந்த பயிரா இருக்கட்டும், அதுக்கு கிடைக்கும்பா.
0: இயற்கை சத்தா இருக்குன்னு சொல்ற.
1: ஆமாப்பா, நம்ம சாணத்தை இப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்.
0: நல்ல ஐடியா பா.
1: இது போக அமுத கரைசல் ஒண்ணு இருக்கு.
0: அது என்ன? அது எப்படி?
1: ஏன் அதை உனக்கு சொல்றேன் தெரியுமா? நீ தான் சாணம் நிறைய வச்சிருக்கியப்பா.
0: ஓஹோ, அதனால சொல்றியா?
1: அதனால இன்னும் சத்தை அதிகமா உண்டு பண்ணியும் நம்ம வயலுக்கு போடலாம்.
0: சரி,
1: என்ன செய்யலாம்னு கேட்டுக்க.
0: சொல்லுங்க முத்த.
1: ஒரு 10 லிட்டர் தண்ணி.
0: சரி.
1: 1 கிலோ சாணம்.
0: சரி.
1: 1 கிலோ மாட்டு கோமியம். 25 கிராம் நாட்டு சர்க்கரை. இது கொஞ்சம் சின்ன அளவா நான் உன்ட்ட சொல்லிட்டேன்.
0: ஆமா.
1: இதே நீ பெரிய அளவுல எப்படி செய்யலாம்னா, 200 லிட்டர் தண்ணி, 20 கிலோ சாணம், 20 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை.
0: ஓஹோ.
1: இப்படியும் கலந்து நீ தயார் பண்ணலாம்.
0: சரி சரி.
1: நான் என்ன சொல்றேன், ஒரு 10 லிட்டர் தண்ணி, 1 கிலோ சாணம், 1 லிட்டர் கோமியம், 25 கிராம் நாட்டு சர்க்கரை. இத முதல்ல நீ செஞ்சு பாரு.
0: சரி.
1: இப்ப ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுல இதெல்லாம் போட்டு ஒரு குச்சியால வலதுபுறம் ஒரு 50 தடவை, அப்புறம் இடதுபுறம் ஒரு 50 தடவை.
0: ஓஹோ.
1: காலையில மதியானத்துல அப்புறம் சாயந்தரம் 3 வேளையும் நல்லா கலக்குப்பா.
0: சரி.
1: ஒரு பகல் ஒரு இரவு, அதாவது 24 மணி நேரம், அவ்வளவுதான். டானிக்கு மாறி சத்து ரெடி ஆயிடும். அதைத்தான்ப்பா அமுத கரைசல் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
0: ஓஹோ.
1: இப்ப இதை வந்து நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னா, வயல்ல நேரடியாகவும் விடலாம், அல்லது நம்ம தெளிப்பு முறையில ஸ்ப்ரேயர் வச்சும் அடிக்கலாம்.
0: ஓஹோ.
1: இதுல ஸ்ப்ரேயர் வச்சு நீ அடிக்கிறேன்னு வச்சுக்க, அப்படியே போய் அடிச்சிட கூடாதுப்பா.
0: சரி.
1: 1 லிட்டர் அமுத கரைசலுக்கு 10 லிட்டர் எக்ஸ்ட்ராவா தண்ணி கலக்கணும்.
0: ஓஹோ.
1: ஏன்னா கொஞ்சம் டைலூட் பண்ணி அடிச்சாதான் நல்லது.
0: ஆமா.
1: ஏன்னா வீரியம் அதிகமா இருக்கும் போது பயிருக்கு சேதத்தை உண்டு பண்ணிடும். அந்த மாதிரி அடிக்கணும்பா.
0: சரி சரி.
1: இந்த அமுத கரைசல் இருக்குல்ல, இது தயாரிக்கிறதும் ரொம்ப ஈஸி, பயன்படுத்துறதும் ரொம்ப ஈஸி.
0: சரி.
1: நீ இவ்வளவு நாளா இதெல்லாம் விட்டுட்ட, வெறும் ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி இப்படி போயிட்டு இருக்க.
0: ஆமா.
1: இத நீ செய்யணும் இனிமே.
0: மூட்டை மூட்டையா யூரியாலாம் கலந்து போடுற மாதிரி? நானு
1: அதெல்லாம் விட்டுடுப்பா. இந்த மாதிரி இயற்கையான முறைக்கு மாறுப்பா. உன்ட்ட நிறைய மாடு இருக்குது, கொள்ள முழுக்க வைக்கல் இருக்குதோ இல்லையா, மலை மாதிரி நீ சாணத்தை தான் குமிச்சு வச்சிருக்க.
0: அதானே
1: நான் ஒன்னு சொல்றேன் கேளுப்பா கருத்தமுத்த.
0: சொல்லுப்பா.
1: இந்த மாதிரி பயிர்களுக்கு நீ அமுதமா மாற்றி இது குடுக்கறியா இல்லையா, உன்ன மாதிரி கடன்பட்ட உழவர்களை கரை சேர்க்கும் உத்திப்பா இது.
0: ஓ, அப்படியா சொல்ற?
1: நீ மட்டும் இல்லப்பா, உனக்கு நண்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க இல்லையா.
0: ஆமா.
1: எல்லாருக்கும் இத சொல்லுப்பா.
0: சரி சரி.
1: பயிருக்கு மாட்டு ஊட்டத்தையும் இந்த அமுத கரைசலையும் ஒரு 10 நாள் இடைவெளியில நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வயல் அமோகமா விளைச்சல் கொடுத்து நல்ல லாபம் பெறலாம் பா. நம்ம
0: கதமுத்த, அமுத கரைசல் எப்படி தயாரிக்கலாம் இதை பத்தி சொன்ன இல்லையா?
1: ஆமா சொன்ன.
0: நீ சொல்லும் போதே என்னுடைய மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன்.
1: ஓஹோ, பேசினதை எல்லாத்தையும் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டியா?
0: ஆமாம்பா.

0: கருத்த முத்து, கருத்த முத்து, என்ன வீட்டுல இருக்காரா இல்லையா?
1: கருத்த முத்து, இதோ இங்க மாட்டுக்கோட்டையில இருக்கிறான்.
0: ஓஹோ, அங்க இருக்கிறியா? இதோ வரப்பா, வரப்பா, வரப்பா. கருத்த முத்து,
1: வா கருத்த முத்து, வா வா.
0: என்ன கொள்ளையில இவ்வளோ சாணத்தை கொட்டி மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்க?
1: எப்ப கருத்த முத்து, என்கிட்ட இத்தனை மாடு இருக்குதுன்னு உனக்கு தெரியும். இவ்வளவு சாணத்தை எங்க கொட்ட முடியும்? கொள்ளையில தானே கொட்ட முடியும்.
0: கருத்தமுத்து, உன் கொள்ளையில கொட்டு, அதை பத்தி நான் சொல்ல. ஆனா உனக்கும் நிறைய நிலம் இருக்கு.
1: ஆமா,
0: நீ இந்த சாணத்தை வயல்ல கொண்டு போய் அப்பப்ப கொட்டி, நீ வயல்ல வந்து சத்தை அதிகப்படுத்தி விளைச்சல அதிகப்படுத்துவியா? இங்க கொள்ளையிலேயே கொட்டி வச்சுட்டு என்ன பண்ற?
1: அதுக்கு நேரம் காலம்

0: என்னுடைய நண்பர்கள் விவசாயிகள் எல்லாருக்கும் அனுப்பிவிடுறேன் வாட்ஸ்அப்ல.
1: ஓஹோ, சரி சரிப்பா, எல்லாருக்கும் நல்லது நடந்தா அதுவே எனக்கு கிடைக்கிற புண்ணியம்.
0: ஆமாம்பா.
1: கருத்தமுத்து, நான் கிளம்புறேன்ப்பா.
0: நில்லு காத்தமுத்து.
1: என்னப்பா?
0: ஒன்னும் இல்லை காத்தமுத்து, என் வீட்டில் நார்த்தங்காய் மரம் ரெண்டு இருந்தது இல்ல, அதுல நார்த்தங்காயும் பழமும் கொத்து கொத்தா காய்ச்சிருக்க, உனக்கு ஒரு பை வச்சிருக்கான்.
1: ஓஹோ, நார்த்தம் பழம் வச்சிருக்கியா?
0: ஆமாம்பா, நல்லா டேஸ்டா இருக்கும்.
1: ஆமாப்பா, இந்த நேரத்தில் நம்ம நார்த்தம் பழம் சாப்பிடணும். உடம்புல சூடு தணிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பழம்ப்பா இது. அது போக கல்லீரல் பாதிப்பு உள்ளவங்கலாம் இதை சாப்பிடலாம். சில பேர் பித்தம் அதிகரிச்சு தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க.
0: ஆமா, சொல்லுவாங்க.
1: நார்த்தம் பழத்தை காலையில சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு
0: வச்சுங்க,
1: இந்த பித்தம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும்பா.
0: அதானே?
1: சரி சரி கொண்டா, நான் கிளம்புறேன்.
0: ஆ சரி காத்துமுத்த, இந்த பத்திரமா பார்த்துட்டு போ.
1: ஓகே ஓகேப்பா.
0: சரி, நாமளும் கிளம்புவோம்.

ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் மாட்டுசாண கரைசல் மற்றும் அமுத கரைசல் தயாரிக்கும் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனா்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல், ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். இன்று பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள், வாசிப்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூர்துநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இந்த நிகழ்ச்சி 102.8 FM ரெயின்போவிலும் முதன்மை அலைவரிசையிலும் இதே நேரத்தில். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மருந்து தொழில்துறை

0: தொடர்பான கண்காட்சியில் நேற்று பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். மருந்து துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதிய மருந்து பூங்காக்களை மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று இரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளித்த பின்னர் இந்த சட்டம் இயற்றப்படும் என்றார்.
1: ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் விரைவில் இயற்றப்படும், பரிசீலிக்கப்படும் சொல்லல. கடந்த அரசு போட்ட அந்த கேஎன் பாட்சா கமிட்டி 9 மாதம் கால நீட்டிப்பு கேட்டிருக்கு. அப்ப எதற்காக நீங்க நீட்டிப்பு கேட்கறீங்க? நான் வந்து சொன்னேன், நான் விக்டிம்ஸ் தான், நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய கருத்து கேட்டுட்டு இருக்கிறோம். சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடியவர்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்ககிட்ட நான் கருத்து கேட்கல. இதற்கு எங்களுக்கு 9 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கால அவகாசம் வந்து சரியானது என்பதை நாங்கள் வந்து இப்ப வாங்கி கொடுத்துருக்குறோம். வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அறிக்கையின் அடிப்படையில வந்து கட்டாயம் சட்டம் இயற்றப்படும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.
0: மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகள் மற்றும் ஆன்மீக தலங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில்தான் மதுக்கடைகள் இயங்கி வருவதாக கூறினார். இருப்பினும் இடையூறாக உள்ள கடைகளை மாற்ற பொதுமக்கள் அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகள் சரியான மாற்று இடத்தை சுட்டிக்காட்டினால் அக்கடைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் தவிக நிர்வாகி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுங்கட்சியினருக்கே பாதுகாப்பில்லாத நிலைமை உள்ளதாகவும், தலைநகரில் பொதுவெளியிலேயே இப்படி ஒரு கொடூரம் நடப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் முடிந்த பிறகும் கூட மக்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தவிக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்களும், கிட்டத்தட்ட 200 கொலை குற்றங்களும், 1000க்கணக்கான போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் நடந்துள்ளதாக திரு நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூரில் அடுத்தடுத்து ஏடிஎம் இயந்திரங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டு இருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். குற்றவாளிகளை கண்காணித்து கைது செய்ய தவறியதே இத்தகைய துணிச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அப்பகுதி பொதுமக்கள் இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்கக்கூட அஞ்சும் சூழல் உருவாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் ஏடிஎம் கொள்ளைகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை தமிழகம் முழுவதும் மாநில அரசு நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதங்களுடன் கும்பல்கள் சுதந்திரமாக செயல்படுவது காவல்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் நடந்த பின்னர் நடவடிக்கைகளை எடுப்பது மட்டும் போதாது எனவும், குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அவற்றை தடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சிறந்த மாற்றத்திற்கான ஆட்சியாக தவிக அரசு செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறைந்துள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படுவது பாராட்டத்தக்கது என்றும், இதன் மூலம் ஜனநாயகம் வலுப்படும் என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கிராம சபைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கிராம சபை கூட்டங்களை அடிமட்ட ஜனநாயகத்தின் அர்த்தமுள்ள அமைப்புகளாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். கிராம ஊராட்சி பிரதிநிதிகளுக்கான மதிப்பூதியத்தை உயர்த்த வேண்டும். கிராம சபை பற்றிய விழிப்புணர்வையும் பொதுமக்களின்

0: பங்கேற்பையும் அதிகரிக்க வேண்டும். கிராம சபை தீர்மானங்கள் மீது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. காஞ்சிபுரம், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல இடங்களிலும் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் 15 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், கல்வாய்மலை ஆகிய பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை, இன்னாடு, சேராப்பட்டு, குண்டியானத்தம், மாவடிப்பட்டு, கரியாலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கல்வாய்மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நீர்வீழ்ச்சியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
0: இருவரி செய்திகள். இந்தோனேஷியாவில் உள்ள அனக் கிரகடாவ் எரிமலை வெடித்து சிதறியதை அடுத்து ஜகார்த்தா சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம் மற்றும் மேகாலயாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கிழக்கு திமோரில் இன்று நடைபெறவுள்ள தென்கிழக்கு ஆசியாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக திரு பகவத் பிரசாத் மக்னாவும் துணைத் தலைவராக திரு கைஷே பிஹாரியும் நியமிக்கப்படுவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தோஹாவிலிருந்து தில்லி வந்த இரு பயணிகளிடமிருந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த 134 வெள்ளி நாணயங்கள் உட்பட 484 நாணயங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டப் பணிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு செய்தார். திருவாரூரில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். காவலர் தினத்தையொட்டி ராணிப்பேட்டையில் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறையினர் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளின் கண்காட்சி நடைபெற்றது. காவலர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் காவல் வாத்திய குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் சுமார் 40 டன் தேவையற்ற பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பெறப்பட்டு அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. திருவாரூரில் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. 150 பேர் பங்கேற்ற இப்போட்டியில் 60 பேர் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55:26.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: இயற்கையோடு இணைந்த வாழ்வை பழகுவோம்.
3: வழங்குபவர்
4: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு தானாக நடந்த பல நிகழ்வுகளை தடுத்து இன்று பெரும்பொருள் முயற்சியால் நடத்துகிறோம். ஆனாலும் எதிர்பார்த்த விளைவுகள் முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. இயற்கை வளங்கள் பல நம் பூமியில் உள்ளன. அவை பல்வேறு செயல்பாடுகளை சீரான முறையில் இயக்கிக் கொண்டிருக்கின்றன. அதன் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் பல நிலைகளில் உள்ள உயிரினங்களின் வாழ்க்கை சுழற்சி முறை வரையறுக்கப்பட்டு

0: நிதானமாக நடைபெற்று வருகிறது. அப்படி இயங்கி வரும் நம் வாழ்வில் நாம் காணும் இன்றைய மாற்றங்கள் இயற்கைக்கு பாதிப்பு உண்டாக்குவதாக அமைந்து விடுகிறது. இந்நிலை நிச்சயம் மாற வேண்டும். அதற்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு எழ வேண்டும். நாம் அறிந்த பல கருத்துக்களை அறியாதவர்களுக்கு எடுத்து கூறி புரிய வைக்க வேண்டும். இன்று எதற்கெடுத்தாலும் கூட்டங்கள் நடத்துவது, ஊர்வலங்கள் செல்வது, சுவரொட்டிகள் ஒட்டுவது, மேடையில் முழங்குவது என்ற ரீதியில் சென்று கொண்டிருக்கும் நம் வழக்கத்தை சுற்றுச்சூழலை பற்றியும் அதை காக்க வேண்டிய அவசியம் பற்றியும் மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க பயன்படுத்தி கொண்டால் சிறப்பாக அமையும். நெற்றிக்கன் திறப்பினம் குற்றம் குற்றமே என்று கர்ஜித்த நம் தாய் திருநாட்டில் தவறு செய்தாலும் தண்டனை வேண்டாம் என்று போராட தயாராக உள்ள நாம் சூழலையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கும் விதமாக ஒரு ஆக்கப்பூர்வ வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன? நம் வீடுகளில் இன்று பல பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி வீட்டினுள் வரும் கரப்பான் பூச்சி, அந்துப்பூச்சி, எறும்பு போன்ற ஜீவராசிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் மருந்துகள் பயன்படுத்தினாலும் பூச்சிகளை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியாமல் அவதிப்படுகிறோம். சற்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை புரியும். முன்பெல்லாம் வீட்டை சுற்றி தோட்டம், அதற்கு பாதுகாப்பாக உயிர்வேலி அமைக்கப்பட்டிருக்கும். அங்கே ஏராளமான ஓணான்கள் என்றழைக்கப்படும் தோட்டப்பள்ளிகள் வாழும். அது அங்கு வாழும் பூச்சிகளை உணவாக உட்கொண்டுவிடும். அதையும் மீறி தோட்டத்திலிருந்து வீட்டிற்குள் வரும் பூச்சிகளை வீட்டில் வாழும் சுவர் பள்ளிகள் தின்றுவிடும். மேலும் சிலந்திகள் பின்னும் வலையில் சிக்கும் பூச்சிகளும் உணவாக உட்கொள்ளப்பட்டுவிடும். இப்படி செழிப்பாக நடைபெற்ற இயற்கை உணவு சங்கிலி மற்றும் உணவு வலையின் பயனாக தீங்கு செய்யும் பூச்சிகளின் தொல்லை குறைந்து காணப்பட்டது. தற்போது வீட்டை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த வேலிகள் சுவர்களாக உருமாறியது. வீட்டிற்குள் இருந்த பள்ளிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பலியாகி வருகின்றன. அதன் விளைவு கேடு விளைவிக்கும் பூச்சிகள் மற்றும் கொசுக்களின் ஆதிக்கம் அதிகரித்துவிட்டது. அதை கட்டுப்படுத்த ஏராளமான பணச்செலவுகள் செய்தும் அவைகள் ஒழிந்த பாடில்லை. இயற்கையாகவே நடந்து வந்த பல செயல்களை முறை தவறிய வாழ்க்கை முறையால் இன்று நாம் விபரீதமான முறையில் செயற்கையாக செய்ய வேண்டிய அவல நிலையில் உள்ளோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கையோடு இணைந்த வாழ்வை பழகுவோம். வழங்கியவர் கே ஆர் சிவன்.

நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் நேர்களோடு நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். இன்றைய தலைப்பு ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும். இன்று பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், சமையல் குறிப்புகள். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7 மணி. சிந்தனை மலர். பேராசையை தவிர்த்தால் ஆயுதங்களுக்கு அவசியமே இருக்காது. ஆம் நேர்களே, பேராசையை தவிர்த்தால் ஆயுதங்களுக்கு அவசியமே இருக்காது. மகாத்மா காந்தியடிகளின் சிந்தனை இது. அகிம்சையை வித்திட்டவர் அவரே.

இது நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளும் சிற்பியாவோம் நாம். தொடரும் சிந்தனை துளிகள். நாளையும் இதே நேரத்தில் காத்திருப்போம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
2: நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இன்றைய நிகழ்ச்சியில ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும், என முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். உலகம் வெப்பமயமாதல், அதனால் வந்து பல்வேறு நாடுகளில் பல்வேறு பிரச்சனைகள். சமீபத்தில் கூட வந்து நேபாளத்தில் வந்து பனிமலை உருகி அதனால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு வந்து உண்டாயிருக்கு.
4: 4000 பேரை காணும்னு சொல்கிறாங்க.
3: இதுக்கு முன்னாடி வந்து கேதார்நாத்தில் கூட ஒரு மேக வெடிப்பு மழையினால் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் உயிர் சேதம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் கூட இந்த ஹீட் வேவ்னு சொல்லக்கூடிய வெப்ப அலைகள்னால பல பேர் உயிரிழக்கிறாங்க. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் 40 டிகிரிக்கு மேலே சென்டிகிரேட் வெப்பநிலை இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய அளவில் உலகம் இருக்குது.
4: எல்லினோவும் நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு.
3: சூப்பர் எல்லினோ, அதனுடைய பாதிப்பு ரொம்ப இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த நேரத்தில் வந்து உலகத்தை காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஓசோன் படலத்தை. அந்த ஓசோன் படலை பாதுகாப்பு, அதுக்கு நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் என்ன பண்ணணும், இதெல்லாம் நேயர்களோட நாமும் பகிர்ந்துக்கணும். அந்த விதத்தில் உலக அளவில் செப்டம்பர் 16 ஏன்னா உலக ஓசோன் தினம், அதை சிறப்பாக கொண்டாட காரணம் என்ன, அது சம்பந்தமான செய்தியை முதல்ல நேயர்களுக்கு சொல்லுங்கள்.
4: 1930களில் குளிர்சாதன பெட்டிகள் தான் வந்து பிரிட்டன் நகர வீட்டிற்குள் நுழைந்தது. 1955 2/3 வீடுகளை அது ஆக்கிரமித்தது. அதுபோல் உலகெங்கும் 21ஆம் நூற்றாண்டில் செயற்கை குளிர் உற்பத்தி என்பது பணம் படைத்தவர் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக மாறியது. 2010 வீட்டு உபயோகத்திற்காக 50 கோடி குளிர்சாதன பெட்டிகளை சீனா தயாரித்ததுன்னா பார்த்துங்க. இந்தியாவில் குளிர்சாதனத்திற்காக 40% மின்சாரம் செலவாகிறது. இப்படி நுழைந்த கருவிகள் வீட்டை குளிரூட்டி சுற்றுச்சூழல் காற்றை வெப்பப்படுத்தியது இருந்தாலும் குளிரூட்டும் செயல்முறைக்கு ஃப்ரியான் என்ற குளோரோஃப்ளூரோ கார்பன் வேதிப்பொருளும் தயாரிக்கப்பட்டன. வந்தது வினை. இத்தகைய வேதிகள் காற்று மண்டல ஓசோனை பாதிப்படைய செய்தது. உலக நாடுகள் விழித்து கொண்டன. ஓசோனை பாதிக்கும் வேதிப்பொருட்களை கட்டுப்படுத்த, உற்பத்தியை படிப்படியாக குறைக்க மாற்று வழி தேட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அதை கொண்டாடும் நாளாக உலக ஓசோன் படல பாதுகாப்பு நாள் என்று 16ஆம் தேதி செப்டம்பரை அறிவித்தது. காற்றில் கலந்துள்ள இவ்வேதிப்பொருட்களின் தாக்கம் 2060 வரை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது.
3: அதாவது ஏற்கனவே உள்ள பாதிப்பு அது வந்து ஒட்டுமொத்தமா நீங்கணும்னா நம்ம வந்து இன்னமும் ஒரு 30 வருஷத்துக்கு மேல காத்திருக்கணும்
4: அப்படின்னு
3: நீங்க சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த உலகத்தில் வந்து பல்வேறு கெட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு மனிதன் தான் முதல் காரணமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவான ஒரு உண்மை. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து டைனோசர்கள் வந்து ஆட்சி செஞ்ச காலத்தில் அதனுடைய வேகம் வீரியம் இதை தாக்குப்பிடிக்க முடியாமல் உலகமே இயற்கையுடைய உதவியோட டைனோசரே இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. எதிர்காலத்தில் வந்து மனிதர்கள் பண்ணக்கூடிய இந்த அட்டூழியங்கள் மனித சமுதாயத்துக்கு பேரழிவை உண்டாக்கி டைனோசர்கள் மாதிரி ஒரு சூழல் வந்து மனிதனுக்கும் உண்டாகலாம். ஆனாலும் நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஒரு விழிப்பாக இருந்து நமக்கு மட்டும் இல்லை இந்த உலகம், எல்லா உயிர்களுக்குமானது இந்த உலகம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். தற்காலத்தில் மனிதன் சுற்றுச்சூழல் பொறுப்புள்ளவனாக இருக்கிறானா, இது சம்மந்தமான செய்தி சொல்லுங்களேன்.
4: அதாவது டைனோசர் போன்ற பெரிய மிருகம்தான் வந்து பெரிய பெரிய காடுகளை அழித்ததுன்னா மனிதன் அதோட மிக மிக சிறிய ஒரு பிராணி, ஒரு விலங்கு தான். ஆனால் இந்த விலங்கு பூமியை அழித்தது பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒரு கவிஞர் கே

0: கேட்கிறார். இந்த பிரபஞ்சத்திடம் எனக்கு ஏதேனும் தா என்று கேட்டேன். பிரபஞ்சமே கிடைத்தது, பிரபஞ்சத்தையே தூக்கி கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சம். பூமியிலிருந்து மனிதன் கேட்டதற்கு கிடைத்ததோ பிரபஞ்சம். எல்லையில்லாத விரிந்த பிரபஞ்சத்தின் அதிசயங்கள், ஆச்சரியங்கள், அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைத்தது. அப்படி அள்ளி கொடுத்த பிரபஞ்சத்திடம் பிரதி உபகாரமாக மனிதன் கொடுத்தது என்ன என்று கேட்டால், மாசு, குப்பை, இயற்கை சிதைவு என பட்டியல் நீளும். இயற்கை சமநிலையில் இருந்த பூமியை புரட்டி போட்டான் மனிதன். வானம் வறண்டது, வயல்கள் வளம் குன்றின, பாலைவனம் பரவியது, காடுகள் அழிந்தது, பற்பல உயிரினங்கள் மறைந்தன. வாழுமிடமாக பிரபஞ்சத்தில் மற்றொரு பூமி கிடைத்திருந்தால் மனிதன் அதையும் ஒரு கை பார்த்திருப்பான். எதிர்கால சந்ததிக்கு இந்த பூமியை அவ்வாறே திருப்பித் தருவோம் என்று அவன் நினைத்திருந்தால் வளமான பூமியை பாதுகாத்து பரிசாக கொடுத்திருப்பான், தரிசாக தரமாட்டான். பூமி தனக்குள்ளே பேரிடர்களை வைத்திருந்தாலும் பூமிக்கு பேரிடர்களை தந்தது மனித குல செயல்பாடுகள் தான். உலகத்தின் மிகப்பெரிய மாற்றம் எது அப்படின்னு டால்ஸ்டாயிடம் கேட்குறாங்க. ஒவ்வொரு மனிதனும் உலகை மாற்ற நினைக்கிறான், ஆனால் தன்னை மாற்ற நினைக்கவில்லை என்று டால்ஸ்டாய் பதில் தர்றார். ஆனால் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளணும்.
1: மனிதர்களால் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூமிக்குள்ளார இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் பொருட்கள்லாம் இருந்திருக்கு. நிலக்கரி போன்ற எரிசக்தி விஷயங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே இருந்திருக்கு. பூமிக்குள்ளே அவ்வளோ ஆழத்தில் இருந்ததெல்லாம் மனிதன் எப்படி தான் கண்டுபிடிச்சான்னே தெரியல. அதெல்லாம் தோண்டி எடுத்து மேலே கொண்டு வந்து அதுலேருந்து எரிசக்தியை உண்டு பண்ணி இன்றைக்கி உலகம் வந்து வேகமான அளவில் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் ஏற்படக்கூடிய மாசு, இந்த குளோபல் வார்மிங்க்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா புதை படிவத்தில் இருக்கக்கூடிய எரிபொருட்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்து எரிக்கும் போது காற்று சூடாகுது, அது மூலயமா உலகம் சூடாகுது. மனிதன் வந்து உலகத்தை பாதுகாக்கிறதுல எந்த நடவடிக்கை எடுக்கிறான்னு நம்மளால் சொல்ல முடியல. அது வந்து ஒரு திருப்தியான விஷயமாகவும் இல்லை. ஆனால் பூமி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஏன்னா வந்து ஐசேஜ் காலத்துலேருந்து பூமி அப்பப்போ வீட்டு உருவாக்கம் பண்ணிக்கும், மோசமான ஒரு நிலைக்கு போகும், திரும்பவும் வந்து மீண்டு வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பூமி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுங்கிறது எந்த அளவுக்கு உண்மை? பாதுகாத்து கொள்ளுதா?
0: பூமி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முக்கியமாக இரண்டு பாதுகாப்பு அரண்களை வைத்திருக்கிறது. முதலாவது காந்தப்புலம். இது சூரியனிலிருந்து வரும் மின்காந்த புலனுக்கு உரிய தடுப்பாகும். இரண்டாவது ஓசோன் படலம். இது சூரிய ஒளியிலிருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுப்பு கேடயமாக இருந்து தடுத்து மனிதர்களும் உயிர்களையும் காக்கிறது. இவைகள் தவிர நீரால் சூழ்ந்த உலகு, அதாவது ஆழி சூழ் உலகம், தாவரங்களும் சூரிய ஒப்பத்தை ஏற்று புவி உயிர்களை காக்கிறது. மனிதன் சில செயல்பாடுகள் ஓசோன் படலத்தின் அடர்த்தியை குறைப்பதால் புவி வெப்பமடைகிறது.
1: ஓசோன், O3, அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் பொதுவாக ஆக்சிஜன் சொல்லக்கூடிய O2, இது வந்து ஓரளவு தரை சார்ந்த பகுதிகளில் தான் அதிகம். காற்று மண்டலத்தில் மேலே போக போக அதனுடைய அடர்த்தி ரொம்ப கம்மி. ஆனால் வந்து அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது O3 அப்படிங்கிறது O2-வை விட நிச்சயமாக வந்து எடையிலையும் கூட தான் இருக்கும். ஆனால் அது எப்படி வந்து காற்று மண்டலத்தில் மேல் அடுக்கில் போய் மாட்டுனுச்சு, இது வந்து ஒரு அறிவியல் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போ தரைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 10% ஓசோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கடற்கரை ஓரங்களில் நம்ம காலை நேரத்துலலாம் போனோம்னா ஒரு விதமான வாடை வரும், அது வந்து ஓசோனுடைய வாடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தரங்கம்பாடி இந்த பகுதிகளெலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஓசோன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஓசோன் இந்த புவி மேற்பரப்பில் எவ்வளோ உயரத்தில் இருக்குது?
0: இந்த ஓசோன் படலத்தை ஓசோன் மண்டலம் என்றும் அழைக்கிறோம். நிலநடுக்கோட்டிலிருந்து 23 முதல் 25 கிலோமீட்டர் உயரத்தில் இது பரவி உள்ளது. அதே சமயத்தில் துருவத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருகாமலே இருக்கும். ஏன்னா துருவத்தில் வந்து மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கா அருகாமையில் இருக்கும். நிலநடுக்கோட்டில் வந்து வெப்பநிலை உயர்வுனால கொஞ்சம் உயரத்தில் இருக்கும், வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த படலம் வந்து சுருங்கி ஒடுங்கிய நிலையில் மிக மெல்லியதானது. இதோட தடிமனம் ரொம்ப ரொம்ப சின்னது. துருவத்திற்கு அருகில் 0.4 சென்டிமீட்டர் தடுமனிலும் நிலநடுக்கோட்டில் 0.29 தடிமனிலும் இது இந்த நிலையில் பரவி இருக்கும்.
1: அதாவது 1 சென்டிமீட்டர் கூட கிடையாது.
0: அதை விட
1: 1 சென்டிமீட்டரும் கீழே தான்,
0: மெல்லியதானது. அப்படி இந்த மெல்லிய மேலடுக்கே வலிமையான பாதுகாப்பு அரணாகும். இதில் உள்ள ஓசோன் மூலக்கூறுகள் புற உதாக்கதிர்களினுடைய ஆற்றலை ஏற்று ஆக்சிஜனாக மாறி புவியை பாதுகாக்கிறது. இல்லாவிடில் அந்த ஆற்றல் மிகுந்த கதிர்கள் புவியை பாதிப்படை செய்யும்.
1: அதாவது ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த O3ங்கிறது வந்து புற ஊதாக்கதிர்கள் மோது மோது சிதைஞ்சு O2-ஆக மாறி அந்த அதிர்வுகளெல்லாம் வாங்கிக்குது. இப்போ வந்து அந்த யூவி ரேஸ் வந்து பலன் இல்லாமல் போயிடுது, அதனுடைய வீரியம் குறைஞ்சு போயிடுது. இப்போ இந்த ஓட்டு வந்து மீண்டும் திரும்பவும்

0: இன்னொரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து O3, ஒரு தற்கொலை படை மாதிரி இருந்து இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஓசோன் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த O3ங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி 23-25 கிலோமீட்டரில் எப்போதும் இருந்துக்கிட்டே இருந்தால் பூமி பாதுகாப்பு. ஏன்னா அண்டத்துலேருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸாக இருக்கட்டும், இல்லை யூவி ரேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எக்ஸ்ரேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணணும், பூமிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இது தேவை. ஆனால் அந்த விதத்தில் வந்து அந்த ஓசோன் படலம் இருக்கிறத நாம் தான் வந்து கெடுத்துட்டோம். தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக வந்து உலகத்தில் வந்து தொழில் புரட்சி ஓஹோன்னு போன பிறகு மனிதர்களுடைய கைங்கரியத்தில் தான் வந்து இது பாதிப்பு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காகிதத்திலோ அல்லது உலோகத்தட்டிலோ ஓட்டை அப்படின்னா அதனை நாம் வந்து எப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாம், அந்த ஓட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஓசோன் ஓட்டை இது வந்து ஒரு துளை மாதிரி இருக்கும். இந்த ஓசோன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படலம்னு சொன்னீங்க, அதில் வந்து அந்த துளை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி, இதை கொஞ்சம் விவரித்து சொல்லுங்களேன் நேயர்களுக்கு.
1: அது உண்மையிலேயே ஓட்டையா அப்படிங்கிறதுக்கு நம்மளால் கற்பனை செய்ய முடியாது நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஓசோன் மூலக்கூறுகள் புற ஊதாக்கதிர்களால் சிதைவடைந்து அதன் எண்ணிக்கை குறையும் பொழுது அங்கே அதனுடைய அடர்த்தி, அது அடர்வு குறைகிறது, அதன் அடுக்கு மிக மெல்லியதாகிறது. அந்த பகுதியை தான் நம்ம வந்து ஓசோன் துளை அல்லது ஓசோன் ஓட்டை என்று அழைக்கிறோம். இது உண்மையிலே ஓட்டை கிடையாது, அடர்வு குறைந்த ஒரு பகுதின்னு வச்சிங்களேன். 1985 இந்த வகை ஓசோன் துளை அண்டார்டிகா பகுதியில் முதன் முதலில் கண்டறியப்பட்டது. 1992 இது 23 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்து பறந்து இருந்தது. பின்னர் 2000 இது 28.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மேலும் விரிந்து பரவியது.
0: நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கம் சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவும் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள், வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டி குளம் காடு முனைவர் லூர்துநாதன் எம்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரிஸில் சுவாமி நாராயண் இந்து ஆலயத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர், இரு நாடுகளும் சிறப்பு உலகளாவிய உத்திசார் ஒத்துழைப்பை உருவாக்கி வருவதாக கூறினார். தொழில்நுட்பம், செயற்கை

0: நரிவு பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ பிரபுபாத சுவாமி பிரான்சுக்கு சென்று இஸ்கான் மூலம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஆன்மீக உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியதாக அவர் கூறினார். யோகா என்பது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான முக்கிய ஊடகமாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போது பிரம்மாண்டமான சுவாமி நாராயண் ஆலயம் மூலம் இந்திய பிரான்ஸ் இடையிலான ஆழமான கலாச்சார உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். இக்கோவிலின் கலாச்சார ஆன்மீக செயல்பாடுகள் ஐரோப்பா முழுவதும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களையும் தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன்டியூ ஆகிய யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் இந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். மேற்கு மண்டல மாநிலங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, கல்வி, சுகாதாரம், மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள், நகர்ப்புற திட்டமிடல், கூட்டுறவு அமைப்பை வலுப்படுத்துதல், இணைய குற்றத்தடுப்பு உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கு உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச பாறு கழுகுகள் விழிப்புணர்வு தினம் நேற்று கொண்டாடப்படுவதையொட்டி ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் இது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. பாறு கழுகுகளை பாதுகாத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், பாறு கழுகுகளுக்கான பாதுகாப்பு மண்டலங்களை கூடுதலாக உருவாக்க வேண்டும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணுகுமுறையானது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்திற்கு மட்டுமல்லாமல் முழுமையான தன்மையை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். விலங்குகளின் இறந்த உடல்களை விரைவாக உண்பதன் மூலம் பாறு கழுகுகள் சுழலியல் சமநிலையை பேண உதவுவதாக அவர் தெரிவித்தார். 1990 காலகட்டத்திற்கு பிறகு இந்தியாவில் பாறு கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறிய திரு பூபேந்தர் யாதவ், அவற்றை பாதுகாக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று வலியுறுத்தினார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சூரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வில் நேற்று அவர் பங்கேற்றார். மிதிவண்டி ஓட்டுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர், அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆய்வகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடாமல் தொழில் முனைவு, தொழில்நுட்ப பரிமாற்றம், வணிகமயமாக்கல் ஆகியவற்றை நோக்கி நகர்வதை உறுதி செய்வது அவசியம் என்று குறிப்பிட்டார். அரசின் முழுமையான அணுகுமுறையானது ஆராய்ச்சி நிறுவனங்கள், கல்வித்துறை, தொழில்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லியில் 5-மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. காயமடைந்த 11 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா சந்தித்து உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். துணைநிலை ஆளுநர் டி எஸ் சந்து, மேயர் பிரவேஷ் வாஹி ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் மீட்புப் பணிகளை கண்காணித்தனர். இச்சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி

0: முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கட்டட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படவோ அல்லது அதன் முக்கியத்துவம் குறைக்கப்படவோ மாட்டாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தவறான தகவல்கள் குறித்து இஸ்ரோ விளக்கம் அளித்துள்ளது. நாட்டின் அடுத்த தலைமுறை விண்வெளி திட்டங்களில் இஸ்ரோ மேலும் வலுவாக கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படுவதாகவும், ஆனால் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அது தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் பெரிய வலுவான உலக அளவில் மேம்பட்ட விண்வெளி சூழல் அமைப்பை உருவாக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் 3 நாள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ளார். டாக்டர் மோகன் யாதவ் அரபு நாடாளுமன்றத்தின் தலைவர் முகமது அகமது அல் யமாயியை சந்தித்து பேசினார். மத்திய பிரதேசத்தின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் சிறப்பு கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். துபாயில் இன்று தொடங்க உள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் திரு மோகன் யாதவ் பங்கேற்க உள்ளார். ஹரியானாவில் வேளாண் மேம்பாட்டிற்கும் விவசாயிகளின் வருவாயையும் அதிகரிக்கவும் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அந்த மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். சண்டிகரில் 78 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 வேளாண் திட்டங்களுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். அதிகபட்சமாக 24 வகையான பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும் முதல் மாநிலமாக ஹரியானா உள்ளது என்று திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். திரிபுராவில் பிஜேபி ஆட்சி அமைந்த பின்னர் மாநிலத்தில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக்கம் சாஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த 35 ஆண்டுகளில் மாநிலம் பின்தங்கிய நிலைக்கு சென்றதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் 24 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை தொடர்பான சம்பவங்களில் கான்பூரில் 4 பேரும் படாயூனில் 1 உயிரிழந்துள்ளனர். ஷாஜஹான்பூர் மாவட்டத்தில் கங்கை மற்றும் ராம்கங்கா ஆறுகளின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. சித்ரகூட் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் ராம்காட் பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதற்கிடையில் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கும் மேற்கு மாவட்டங்களில் இன்று வரையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை, கண்டக், கோசி உள்ளிட்ட பல முக்கிய ஆறுகளில் தண்ணீர் அபாய அளவை தாண்டியுள்ளது. இந்த நிலையில் மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5-மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் வலிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஊட்டச்சத்து வாரத்துல ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நோய்களுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத பத்தி அடுத்ததான் பார்க்கலாம். இன்றைக்கி அதிகமாக எல்லாட்டையும் இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா வலி தான். உடல் வலியாக இருக்கலாம், முட்டி வலி, தோள்பட்டை வலி, அதே மாதிரி குதிகால் வலி, முதுகு தண்டுவட வலி, இடுப்பு வலி, இது மாதிரி ஒவ்வொரு வயதினருக்கும் ஏற்ற இந்த வலியை வந்து நம்ம பார்க்க முடியும். எதனாலன்னா இன்றைக்கி நம்மளுடைய வேலையினுடைய அமைப்பு இப்படி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குறது, இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்க்குறது, நிறைய வந்து 2-வீலர் இல்லை காரு இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறது, இது மாதிரியான வேலைப்பொழிவின் காரணமாக கூட இந்த வலிகள் வருவதற்கான வாய்ப்பு

0: நிறைய இருக்கும். இதை நம்ம எப்படி ஒரு முட்டு வலிக்கான ஒரு தொந்தரவாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு பொதுவாக நடக்கிறோம், நடக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் நமக்கு நடக்க முடியலை, ஒரு படி ஏறி இறங்கும்போது அதில் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள், அதே மாதிரி ஒரு முட்டியை வந்து நீட்டி மடக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதில் உருவாகக்கூடிய சில சத்தம் கேட்குறது, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தாலோ இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கும்போது அந்த முட்டுக்களை அசைக்க முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி காரணங்கள்லாம் நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துகிற ஒரு சமிக்கையாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரியான மூட்டுக்கள் வலியை குறைப்பதிலேயே நம்முடைய ஊட்டச்சத்து பங்களிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பங்களிக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 60-70 வயசில் வரக்கூடிய தேய்மானங்கள் எல்லாமே ஆரம்ப கட்டத்திலே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஊட்டச்சத்தினுடைய அவசியம் வந்து நமக்கு ஒரு உண்மைத்தன்மையை நமக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து உணவு எடுத்துக்கிறோம், அந்த உணவு வந்து ஒரு சரிவீத உணவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்கு தரும். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ஒரு சட்னி இல்லை மத்தியானம் ஏதோ ஒரு சாப்பாடு அதுக்கு ஒரு ரசம் ஒரு இது மாதிரி ஏதோ ஒரு டயட் எடுத்துக்கிறமே தவிர சரிவீத உணவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதில் இருந்திருக்கும். ஊட்டச்சத்து வந்து ஒரு இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த வலிகள் வந்து வர ஆரம்பிக்குது. இதில் முக்கியமான உணவுகள் அப்படின்னா முடக்கத்தான் கீரை அப்படின்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். முடக்கத்தான் கீரை எல்லா சந்தைகள்லையுமே கிடைக்கக்கூடிய நம்ம வேலிகளையும் இருக்கக்கூடிய ஒரு கீரை வகை தான். இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நிறைய தோசை மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க, இல்லை வந்து ஒரு சூப் மாதிரி கொஞ்சம் கசப்புத்தன்மை உள்ள ஒரு கீரை தான். இந்த கீரை வந்து உடம்புல வாதத்தன்மையை வலியை குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். பொதுவாக யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே இந்த முடக்கத்தான் கீரையை வந்து அவங்களுடைய உணவில் ஒரு வாரத்தில் 2 நாட்களாச்சும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அதுலேருந்து வலியிலேருந்து நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக இன்னொன்று நம்ம பக்கத்திலே கிடைக்கக்கூடிய பிரண்டை, எல்லா இடத்துலையுமே தண்ணியே அதுக்கு தேவையில்லை, ஒரு வறண்ட நில தாவரமாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு தாவர வகையை தான் பிரண்டைன்னு சொல்லலாம். ஏன்னா பிரண்டையில் வந்து அந்த அளவுக்கு பிரண்டை பொடி, பிரண்டையில் வந்து தொக்கு, பிரண்டையில் அந்த மாதிரி நிறைய வேல்யூ ஆடடாக நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. நமக்கு வலி குறையணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ஊறுகாயாவோ இல்லை வந்து ஒரு காரக்குழம்பமாக பண்ணி சாப்பிடும்போது அதனுடைய தன்மைகள்லாம் மாறி போயிடும். இப்போல்லாமே ஒரு புளி உப்பு காரம் எண்ணெய் இதெல்லாம் நிறைய சேரும்போது அதனுடைய தன்மை வந்து மாறிடும். ஸோ குடும்பம் வரைக்கும் பிரண்டை வந்து புதுசாக சமைச்சு ஒரு துவையல் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, ஏன்னா துவையல் அப்படின்னா அது அன்னைக்கு தான் சாப்பிட முடியும். ஸோ எப்போவுமே அப்பப்போ சமைத்து அப்பப்போ சாப்பிடும்போது அதனுடைய முழுமையான மூலக்கூறுகள் வந்து நமக்கு செயல்பாட்டில் கிடைக்கும். ஸோ பிரண்டை வந்து துவையலாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேழ்வரகு நமக்கு கிடைக்கக்கூடியதான். அந்த கேழ்வரகு வந்து அடை மாதிரியோ இல்லை கேழ்வரகை வந்து களி மாதிரியோ கேழ்வரகு ஏதாவது ஒரு வகையில் உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கால்சியம் சத்து அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் நம்மளுடைய மூட்டு ஜவ்வை பாதுகாப்பதோடு அதை வந்து வலியை குறைக்கக்கூடிய தன்மை அந்த கேழ்வரகுக்கு இருக்குது. இன்னும் எல்லாத்துக்கும் மாஸ்டராக என்ன சொல்லலாம்னு முருங்கைக்கீரையை திருப்பியும் சொல்லலாம். முருங்கை வந்து ஒரு எல்லா வயதினருக்கும் ஏற்ற நோய்களை நீக்கக்கூடிய முக்கியமான ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை. அதை வந்து ஒரு சூப் மாதிரி, ஏன்னா சூப்புக்காக எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இலைகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வந்து சில பேருக்கு செரிமனத்தன்மையை வந்து குறைக்கும். அடுத்து வந்து நம்மக்கிட்ட இப்போ நிறைய இருக்கக்கூடியது ஒரு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் இதனுடைய பக்க விளைவுகள் வராமல் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் வலிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலசை நேரம் 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு வெளி தேசத்தில இருந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்தார். இங்க ஒருத்தர் அவரை அன்பா கூப்பிட்டு உபசரிச்சார். ஒரு ஆரஞ்சு பழத்தை அவர்கிட்ட கொடுத்தார், கொடுத்து சாப்பிட சொன்னார். அவர் அதை வாங்கினார், அதை அப்படியும் இப்படியும் புரட்டி பார்த்தார். அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அவர் தேசத்துல அது இல்லை போல இருக்கு, என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே கடிச்சு பார்த்தார், கசப்பா இருந்தது, தூக்கி எறிஞ்சுட்டார். அதை ஏன் தூக்கி எறிஞ்சுட்டீங்கன்னு கேட்டார் இவர். கசக்குது, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னாரு அவரு. அதை அப்படி சாப்பிடக்கூடாது, மேலே உள்ள தோலை எடுத்து எரிஞ்சு விடணும், இனிப்பான பகுதி உள்ளே இருக்குது அப்படின்னு விவரம் சொன்னார் இவர். இப்படி சொன்னவர் ஒரு யோகி. வாழ்வின் வெளிப்பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா கசப்பான பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டியிருக்கும், உள்பக்கத்துக்கு போகணும், அப்போ தான் அங்கே இருக்கிற இனிப்பை வந்து உணர முடியும் அப்படிங்கிறார் அந்த யோகி. நாமெல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கை வாழறோமா, மேலோட்டமான வெளிப்படையாக

உள்ள வாழ்வுங்கிறது ஒண்ணு, உள்ளார்ந்த வாழ்வுங்கிறது ஒண்ணு. வாழ்வின் வெளிப்புறம் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைஞ்சது, உள்புறம் அமைதியா இருக்கிறது. இந்த உள்பக்கத்துல தான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான புதையல் இருக்குதான். யாரு கண்டா அந்த புதையலை? ஆழ்நிலை தியானம்லாம் பண்றாங்கல்ல, அது எதுக்காக? அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நாம் அந்த உள்பக்கத்துக்கு போய் அங்கே உள்ள ஊக்க சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும். மனசு ஒரு குரங்கு மாதிரி அலையுதுங்கிறோம், அதை கட்டுப்படுத்த முடியலங்கிறோம்.

0: தொடர்ச்சியான வாழ்வுக்கு என்னென்ன தேவைங்கிறத இந்த யோகி சொல்றார். ஊக்கம், புத்திசாலித்தனம், அமைதி, சாந்தம், இதெல்லாம் நம்ம கிட்ட நமக்குள்ளேயே இருக்குது. அதனாலதான் சொர்க்கம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்றது. புதையில நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தேடி புலம்பிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கைங்கிறார் அவர். இதெல்லாம் கேட்கறப்போ உங்களில் பல பேருக்கு கோபம் கூட வரலாம். என்ன சார் இது, இன்று ஒரு தகவலில் ஏதாவது உபயோகமாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா இன்னமும் தத்துவமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைக்கலாம் நீங்கள். இதுவும் உபயோகமான விஷயந்தான். நாம் தியானம் அது இதுன்னு எதுவும் பண்ணலன்னா கூட மனசில் அழுத்தமோ இறுக்கமோ இல்லாமல் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிட்டா அதுவே போதும். ஏன்னா மன இறுக்கத்தினாலேயே ஏகப்பட்ட நோய்கள் வருதான். பெருவாரியான உடம்பு கோளாறுகளுக்கு வாழ்க்கையின் விரக்கள்
1: வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன். 7:30 உழவர் உலகம், நுண்கீரை வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்று 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் காளி பிரசாத் பாபு அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கும் லய விநியாசம், விட்டல் ராஜ்புட்டா அவர்கள் பக்கவாச். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பொது சுகாதார பராமரிப்பு என்னும் தலைப்பில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி அரசு மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆலோசனை மருத்துவர் மற்றும் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. நகர் உலா. மகிழ்ச்சி என்பது எல்லோருக்கும் எல்லாவற்றிலுமிருந்து கிடைத்து விடாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ஒரு சிலருக்கு பாடல்களை கேட்கறதுல விருப்பமாக இருக்கும், ஒரு சிலருக்கு யாரோடையாவது பேசினா அவங்களுடைய மனபாரம் குறையும், ஒரு சிலர் வெளியில் சும்மா போய் ஒரு காலார நடந்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, ஒரு சிலருக்கு வேலையில் தன்னோட சிந்தனைகளை செலுத்தி அதை மறக்கடிப்பாங்க. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆனால் காலங்கள் போக போக நம்ம எதையோ ஒன்றை தேடிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி தேடும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை அளிக்குதுன்னா அதை திரும்ப திரும்ப அந்த மகிழ்ச்சியை அடையிறதுக்காக பல முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோம். அதில் ஒன்று தான் நம்ம வெளியில் போய் பார்க்கக்கூடிய இடங்கள். அந்த மாதிரி இடங்களை தேடி தேடி உங்களுக்காக நகரவுலா கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நகரவுலாவில் எந்த இடத்த பயணிக்க போகிறோம்? நிச்சயமாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி கிடையாது, அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் நம்ம போக போகிறோம். பாடலை கேட்டுட்டு வரலாமா?

தர்பார் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் அர்ஜுன் சாண்டி குரலில் ஒலித்த பாடல் அது. நேரம் 7:40. இன்னைக்கு நகருலாவில் அருணாச்சல பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியில் கம்பீரமான இமயமலைகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய தவாங். கரடுமுரடான நிலப்பரப்பு, ஆழமான பள்ளத்தாக்கு, பனிமூடிய சிகரங்கள், தூய்மையான ஏரிகள் மற்றும் இதமான வானிலை ஆகியவற்றை கொண்ட இயற்கை அழகில் திளைக்க ஒரு வசீகரிக்கும் இடமாக இது இருக்கு. இது 6வது தலாய்லாமாவினுடைய பிறந்த இடமாக புகழ்பெற்ற பகுதி இது. இது ஆழ்ந்த கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு. 17வது நூற்றாண்டு சேர்ந்ததும் உலகின் மிகப்பெரிய பௌத்த மடாலயங்களில் ஒன்றானதுமான புகழ்பெற்ற தவாங் மடாலயத்தில் இருந்துதான் தவாங் என்ற பெயர் வந்ததாக நம்பப்படுகின்றது.

0: தலைவன் தலைவி படத்திலிருந்து குறிஞ்சி குரலில் ஒலித்த பாடல் அது. நேரம் 7:44. இனி ஒரு விளம்பரம்.
1: यात्रीगण कृपया ध्यान दें, यात्रा के दौरान अगर टीसी टिकट मांगे तो दिखा दीजिए, लेकिन कोई भी ओटीपी पिन या पासवर्ड मांगे तो उसे तुरंत भगा दीजिए।
2: आरबीआई कहता है ओटीपी या पिन के लिए कॉल या मैसेज आए तो थोड़ा ध्यान से।
0: இன்னைக்கு நகருலாவில் அருணாச்சல பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தவாங் அப்படின்ற பகுதியை தான் பார்த்துட்ருக்கோம். அழகிய நிலம், மலையேற்றம், நடைப்பயணம், ஆற்று படகு பயணம், சாகச பிரியர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ள இடமாக இது இருக்குது. பல மலை கணவாய்களை கொண்ட தவாங் இயற்கை ஆர்வலர்களுக்கும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் ஒரு சொர்க்கமாகவே திகழுதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி மட்டும் கிடையாது. தலாங் அப்படின்றது பௌத்த மடாலயங்கள் இருக்க கூடிய ஒரு இடம். அப்போது ஆன்மீக தேடல் இருப்பவங்களும் அந்த மடத்தை பார்த்து ஒரு மன அமைதி பெறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதற்கும் சரியான பொருத்தமான இடம்னு சொல்ல முடியும். சரி, இந்த பகுதிக்கு எந்த காலகட்டங்களில் போகணும்னா நமக்கு இயற்கை எழில் சூழ அந்த இயற்கையை நம்ம ரசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் போக முடியும். அதை தொடர்ந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும். அப்போது இந்த மாத காலங்களில் நம்ம இந்த பயணத்தை திட்டமிட்டோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல வசந்த காலத்தை நம்ம பார்த்து மகிழ முடியும். கோடையினுடைய ஆரம்பம், இலையுதிர் காலம், வசந்த காலம், இந்த காலநிலைகள் அப்படின்றதுலாம் வந்து மார்ச் ஜூன் மாதங்களில் இதனுடைய வெப்பநிலை எப்படி இருக்குன்னா 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் ஆக, அதாவது இதமான இயற்கை எழில் சூர்ந்த பகுதியை பார்க்கறதுக்கான நேரமாக இருக்கும். சரி, தவாங் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரம்யமான சூழலில் மத்தியில் இருக்கக்கூடிய தவாங் மடாலயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய முதல் ஒரு விஷயம், இங்கு 8 கிலோமீட்டர் அதாவது 8 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய புத்தர் சிலை இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. 8 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக மலைப்பாதையில் அமைந்திருக்கக்கூடிய சேலா கணவாய், பனியாற்று ஏரிகள், பள்ளத்தாக்குகள் சூழ்ந்த ஒரு பகுதி, அதிகம் மக்கள் அறியப்படாத இடம் இந்த பகுதிகள்லாம். அதனால் அதனுடைய தூய்மையான நிலப்பரப்புகளில் தெளிவாக தெரியும் நீரோடைகள். வசந்த காலங்களில் இந்த பகுதி ரோடோடென்ட்ரான் மற்றும் பிற மலைவாழ் தாவரங்களால் பூத்து குலுங்கக்கூடிய நிலப்பரப்பையும் வண்ணங்களால் காட்சியளிக்கக்கூடிய இடமாக இந்த இடம் மாறுது தவாங்.

கேங்கஸ் படத்திலிருந்து மதுஸ்ரீ அஸ்வத் அஜித் குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தவாங் அப்படின்ற ஒரு பகுதியை தான் பார்த்துட்ருக்கோம். மடாலயங்களுக்கு புகழ்பெற்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பார்க்க மிஸ் பண்ணவே கூடாது. அது எந்த இடம் தெரிஞ்சுக்கலாம். நூறாங் நீர்வீழ்ச்சி மலை உச்சியில் மென்மையாக தவழும் பனி மூட்டத்தோட அமைதியான அந்த சூழல் நீர்வீழ்ச்சி அதனுடைய வசீகரத்தால் பார்வையாளர்களை நிச்சயம் மெய்மறக்க செய்யும். அது விழும் அந்த அழகு. இது மட்டும் கிடையாது, தவாங் போர் நினைவிடம், இதுதான் இந்த மடாலயத்துக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடம் வந்து 1962 இந்தியா சீனா போரினுடைய தியாகிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தவாங் போர் நினைவு சின்னம் ஒன்று இங்கே வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கம்பீரமான அஞ்சலியாக இது நிறுத்தப்பட்டிருக்குது. இதனுடைய உயரம் 40 கொண்டதும் தேசிய கொடி மற்றும் படைப்பிரிவு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நினைவு சின்னம் இந்தியாவினுடைய தவாங் சுற்றுலாவினுடைய ஒரு முக்கிய சிறப்பம்சமாக இருக்குது. இது வீரர்களுடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவதற்காக பார்வையாளர்களை இந்த இடம் ஈர்க்குது. இது போல தக்சா கோம்பா அப்படின்னக்கூடிய பௌத்த புனித தலம் என பல பிரமிக்க வைக்கும் காட்சிகள் சுற்றுலா பயணிகளை மேலும் ஈர்க்கும் இடமாகவும் இந்த தவாங் பகுதி இருக்கு. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய இடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தவாங்கனுடைய போர் நினைவு சின்னம், பௌத்த மடாலயம், இதை தாண்டி நிறைய நீர்வீழ்ச்சிகள், ஏரிகள், பள்ளத்தாக்குகள், இயற்கை எழுசூழ்ந்த பகுதிகளையும் நம்ம அங்கே போனோம்னா பார்க்கலாம்.

டக் லைஃப் படத்திலிருந்து தி குழுவினர் சேர ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு நகரோலாவில் தவாங் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தவாங் மடாலயம், அடுத்தது போர் நினைவு சின்னம், இப்படி பலவிதமான இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியை தான் இன்னைக்கு நகரோலாவில் பயணித்தோம். மற்றொரு நகரோலாவில் வேறொரு தகவலோடு சந்திக்கலாம்.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500 மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு இன்று தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. லத்வியா நாட்டைச் சேர்ந்த வேத்ஜம் பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த தே செத்துபல் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஹைதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை செயலர் ஸ்ரீ முகமது அபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழா தொடங்குகிறது. பக்தர்கள் ஏராளமானவர்கள் வருவார்கள் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை 3 விடுமுறைக்கு பின் இன்று மீண்டும் கூடுகிறது. தீபாவளி பண்டிகை வரும் நவம்பர் மாதம் 8 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய ஓரிரு நிமிடங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்படும் அனைத்து ரயில்களிலும் காத்திருப்போர் பட்டியல் 200 தாண்டியது. அதே சமயம் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் முன்பதிவு செய்ய முயன்றதால் IRCTC இணையதளம் முற்றிலும் முடங்கியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது
0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம்.

இன்னைக்கு தகவல் தளத்தில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? ஒவ்வொரு நாளும் தகவல் தள்ளனும் பொழுது உங்களுக்காக தேடி தேடி பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்குது புதுச்சேரி வானொலி. அந்த வகையில் இன்னைக்கு தகவல் தளத்தில் இரண்டு சிறப்பான விஷயங்கள், அதாவது இன்றைய நாளுக்குண்டான பொருத்தமான விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷன், அதாவது தேசிய

காவல்துறையில் இருக்கக்கூடிய சர்வதேச காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு தினம் அப்படின்ற ஒன்று அனுசரிக்கப்படுகின்றது. மற்றொன்று இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஆஃப் ப்ளூ ஸ்கைஸ். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்தே இருங்க. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷன், தேசிய காவல்துறை மற்றும் சட்ட அமலாக்க முகமைக்கு ஆதரவளிப்பதற்காக சர்வதேச ஒத்துழைப்பினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 7ஆம் தேதி, அதாவது இன்று, அனுசரிக்கப்படுகின்றது. சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம். ஐக்கிய நாடுகள் பொது சபையால் இந்த தீர்மானம் நிறுவப்பட்டது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீதியை மேம்படுத்துவதில் எல்லை தாண்டிய காவல்துறை ஒத்துழைப்பினுடைய முக்கிய பங்கை எடுத்து காட்டுவதோடு, அதாவது எல்லை தாண்டிய பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதுக்கு மற்ற நாடுகளும் ஒத்துழைப்பு தருவதற்காகவும் சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பை வலியுறுத்துவதற்காகவும் உறுப்பு நாடுகள் இந்த உறுதிப்பாட்டை எடுத்துரைச்சிருக்காங்க. இது உலக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் போது, ஒரு நாட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த நாடுகளும் அதுக்கு முழு பொறுப்பேற்று ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளும் இதற்கான தீர்வுகளை சொல்வதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த ஒத்துழைப்பு தினம், காவல்துறையோட ஒத்துழைப்பு தினம். இது வந்து பொது சபையினுடைய தீர்மானங்களை காவல்துறை சார்பாக எடுப்பதற்கான ஒரு நிகழ்வு தான். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் அனைத்துமே இந்த உறுதிப்பாட்டை எடுத்திருக்காங்க. சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினத்தை இந்த செப்டம்பர் 7 தேதி அனுசரிப்பதற்காக.

0: அமரன் படத்திலிருந்து ஃபேசி ராஜு குழுவினர் சேர ஒழித்த பாடல் அது.
1: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
2: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: இன்று டெக் குருவில் அறிவியல் முத்துக்கள் வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டி குளம் காடு முனைவர் லூர்தநாதன் எம்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் இன்டர்நேஷனல் டே ஆஃப் போலீஸ் கோஆபரேஷன், சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினத்தை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். அமைதி பாதுகாப்பு நீதியை மேம்படுத்துவதில் எல்லை தாண்டிய காவல்துறை ஒத்துழைப்பினுடைய முக்கிய பங்கை எடுத்து காட்டுவதற்காக தான் இந்த ஒத்துழைப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. எல்லை தாண்டிய ஒரு சில பிரச்சனைகளை தனிப்பட்ட அந்த நாடு தாங்களாகவே திறம்பட எதிர்த்து போராடுவது கடினமான ஒன்றாக இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளே தீர்த்துக்கலாம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. அதனால சர்வதேச ஒத்துழைப்பை எளிதாக்குவதனுடைய மூலமா வளங்களை பகிர்வதன் மூலமாகவும் எல்லை தாண்டிய குற்றங்களை கண்டறியவும் வழக்கு தொடரவும் அதிகாரிகளுக்கு வழிவகை செய்து ஆதரவு தருது இந்த சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம். அதாவது தங்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, அதனுடைய வளங்கள் பகிர்வதற்காகவும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை மற்ற நாடுகளுக்கு பகிர்வதன் மூலயமாகவும் குற்றங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா எல்லை பாதுகாப்பில் குற்றங்கள் ஏதேனும் இருந்துன்னா அதை கண்டறிஞ்சு ரெண்டு நாடுகளும் தங்களுடைய உறவுகளை மேம்படுத்திப்பதற்காக மற்ற நாடுகளோடு இணைந்து அதை சரி செய்வதற்கான வழிவகைகளை செய்வதற்கு தான் இந்த உறுப்பு நாடுகள் உருவாக்கப்பட்டது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஐக்கிய நாடுகள் காவல்துறையினர் பெரும்பாலான அமைதி காக்கும் நடவடிக்கைகளை ஈடுபடுத்துவதோடு பல ஐக்கிய நாடுகள் சிறப்பு அரசியல் பணிகளில் ஆலோசகர்களாகவும் பணியமர்த்தப்படுறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த தினத்துக்காக நம்ம கண்டிப்பாக இதனுடைய பணிகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷனை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐக்கிய நாடுகள் பல சிறப்பு அரசியல் பணிகளை ஆலோசகர்களை பணியமர்த்துறாங்க. இந்த பணிகளினுடைய ஆணைகள், இடைக்கால காவல் பணி, செயல்பாட்டு ஆதரவு வழங்குவதற்காக ஆலோசனை பணிகள் வரை பறந்துள்ள இந்த ஐக்கிய நாடுகள் காவல்துறையினுடைய செயல்பாடுகளை வரையறை பண்ணுறாங்க. இதற்காக தான் இந்த சர்வதேச தினங்களில் இந்த ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். காலை 8:30 தொடரும் தகவல் தளம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: The Tribune quotes Rashtriya Swayam Sevak Sangh RSS chief Mohan Bhagwat as saying, "Love, not hatred, drives RSS work." 135 films, 40 countries, JNK hosts first international film festival from today, informs the Economic Times, adding, prominent Bollywood personalities expected to attend four-day event. Schools in Delhi to remain closed on Friday for BRICS summit, states the Times of India. And finally, the Statesman quoting Brazilian football legend and 2002 FIFA World Cup winning captain Cafu as saying, need to promote football alongside education from school level. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Renu. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India-France strategic partnership is special because it rests upon strong foundation of long-standing cultural and political connections. Delhi Chief Minister Rekha Gupta orders magisterial inquiry into Satyaniketan building collapse incident, FIR lodged against building owner. ISRO says space sector reforms aimed at creating larger, stronger and globally competitive Indian space ecosystem, and it should be seen as ecosystem expansion and capability multiplication rather than privatization. Union Home Minister Amit Shah to chair 20th meeting of the Western Zonal Council at Panaji in Goa today. OPEC plus countries decide to keep oil production target for October unchanged. And in football, India qualify for the AFC Under-20 Asian Cup after 20 years following 3-0 victory over Bangladesh. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. தகவல் தளத்தோட தொடக்கத்தில் இன்டர்நேஷனல் டே ஆஃப் போலீஸ் கோஆபரேஷன், அதாவது சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம், இந்த நாளை பற்றிய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது எல்லை தாண்டிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அவனுடைய வளங்களை பகிர்வதற்காகவும் சில குற்றங்களை தட்டி கேட்பதற்காகவும் மற்ற நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த தினம். இந்த சர்வதேச தினங்கள் வாரங்கள் அக்கறைக்குரிய பிரச்சனைகளை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான், மனித குலத்தினுடைய சாதனைகளை கொண்டாடி வலுப்படுத்துவதற்காகமான சந்தர்ப்பங்கள் தான் இந்த சர்வதேச தினங்கள் அனுசரிப்பதற்கான ஒரு நோக்கமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சில பணிகள் தன்னுடைய நாட்டினுடைய விஷயங்களை நம்மளாவே தீர்த்துக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது மற்ற நாடுகள் நமக்காக உதவி செய்ய வருது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஏதேனும் ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை குழந்தைகளுடையோ பிரச்சனைகள் ஏற்பட்டால் நம்ம சொன்னால் பெற்றோர்கள் சொல்கிறத குழந்தைகள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய உறவினர்கள் தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா அத்தை இப்படி இருக்கவங்களை வச்சு அந்த குழந்தைகளுக்கு புரிய வைப்போம். இதுதான் சின்னதாக ஒரு லாஜிக்கு. இதை தான் நம்ம மற்ற நாடுகளுக்குள்ள ஒரு உறவு முறைகளையும் பலப்படுத்திக்கலாம். அதன் மூலயமாக சில வளங்களை ஒரு நாடு இன்னொரு நாடோட ஒரு உறவு முறைகளில் சரியாக அதை பகிர்ந்துக்கவும் வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த தினங்கள்லாம் ஏன் அனுசரிக்கிறாங்கன்னா, இதுதான் ஒரு விஷயம், தன்னுடைய சாதனைகளை கொண்டாடிக்கலாம், மக்கள் தங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களை மற்ற நாடுகளோட கைக்குலுக்கி வரவேற்றுக்கலாம். அதுதான் இந்த நாட்கள் உண்டான ஒரு முக்கிய விஷயமாக இருக்குது. இந்த கோஆப்ரேஷன் டே மட்டும் கிடையாது, இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ், அதாவது நீல வானத்திற்கான சர்வதேச தூய்மைக்கான காற்று தினம். இதையும் ஒவ்வொரு ஆண்டுமே செப்டம்பர் 7 அதாவது இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கான தகவல்களையும் நம்ம தொடர்ந்து இணைந்தே இருங்கள், தெரிஞ்சுக்கலாம்.

மதர்ஸ் டே குரலில் வந்தது வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து. இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ், நீல வானத்திற்கான சர்வதேச தூய்மையான காற்று தினம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் செப்டம்பர் 7 கடைபிடிக்கப்படுகின்றது. காற்று மாசுபாட்டை குறைப்பதன் அவசியத்தை வலியுறுத்துவதற்காகவும் காற்றினுடைய தரத்தை மேம்படுத்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த நாளினுடைய நோக்கம். இதனுடைய தொடக்கம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னா, ஐக்கிய நாடுகளினுடைய பொது சபை மூலம் இந்த நாள் உருவாக்கப்பட்டு முத முதல்ல 2020 செப்டம்பர் 7 அனுசரிக்கப்பட்டது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, காற்று மாசுபாடு மனித ஆரோக்கியத்திற்கு பெரிய ஆபத்தாக இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்த உலக நாடுகள் மற்றும் தனி நபர்களுடைய கூட்டு பொறுப்பை இதை நினைவூட்டுது. அதாவது

நமக்கு மட்டும் இது கிடைச்சா போதும் அப்படின்னு இல்லாமல் உலக அளவில் இந்த காற்று மாசுபாடு மனித ஆரோக்கியத்திற்கு ஆபத்தாக இருக்குது. அதனால் எல்லா நாடுகளும் கைகோர்த்து இந்த கூட்டு பொறுப்பை நிறைவேற்றணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. மக்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் தூய்மையான காற்று ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே சமயம் காற்று மாசுபாடு என்பது மனித ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அபாயகரமாகவும் இறப்பு மற்றும் நோய்களுக்கான முக்கிய காரணமாகவும் இது விளங்குது. இதுதான் இந்த நாள் அனுசரிப்பதற்கான முக்கிய நோக்கம் கருப்பொருள்.

கேஷ் சுசித்ரா குழுவினர் சேர ஒழித்த பாடல் அது. இனி வேலைவாய்ப்பு செய்திகள். இந்திய விமான நிலைய ஆணையத்தின் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 129, மேனேஜர் பிரிவில் சிவில் 145, நிதி 34, ஆபரேஷன்ஸ் 28, எலக்ட்ரிக்கல் 16, தீயணைப்பு 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், சட்டம், எம்பிஏ, சிஏ. வயது வரம்பு 7/9/2026 18 27 வரை மற்றும் 18 32 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க aai.aero என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹1000. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். இந்தோ திபெத் போலீஸ் படையின் மருத்துவ அதிகாரிகள் பணியிடங்களுக்கான ஒரு அறிவிப்பு. சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் 5 இடங்கள், பொதுப்பிரிவு 4, ஓபிசி 1. சம்பளம் 78,800 முதல் 209,200 வரை. ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் 162 இடங்கள் இருக்குது. இதில் பொதுப்பிரிவினருக்கு 55, எஸ்டி எஸ்சி பிரிவினருக்கு 27, எஸ்டிக்கு 9, ஓபிசி 51, பொருளாதார பிற்படுத்தப்பட்டோர் 20. சம்பளம் 67,800 2,08,700 வரை. மெடிக்கல் ஆஃபீஸர் 115 இடங்கள் இருக்குது. இதில் பொது பிரிவினருக்கு 32, எஸ்சி 23, எஸ்டி 18, ஓபிசி 32, பொருளாதார பிற்படுத்தப்பட்டோர் 10. சம்பளம் 56,100 முதல் 177,500 வரை. கட்டணம் பொது பிரிவினர், ஓபிசி, பொருளாதார பிற்படுத்தப்பட்டோருக்கு ₹400. ஆன்லைனில் இதை செலுத்தணும். பெண்கள், முன்னாள் இராணுவத்தினர், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. கல்வி தகுதி ஆன்லைனில் விண்ணப்பிக்க www.recruitment.itbpolice.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கணும். ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு நாளை கடைசி நாளாகும். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் காலியிடங்களுக்கான அறிவிப்பு. ஜூனியர் என்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் மெக்கானிக்கல் 10, உற்பத்தி 40, எலக்ட்ரிக்கல் 5, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 5 என மொத்தம் 60 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி டிப்ளமோ. வயது வரம்பு 1/7/2026 18 32 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் ஸ்கில் தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க cpcl.onlineregistrationform.org என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 11ஆம் தேதியாகும். மத்திய அரசின் சகா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஃபிக் 5 உட்பட 62 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2 டிப்ளமோ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 18-33 வரை, அதாவது இம்மாதம் 15ஆம் தேதியின்படி 18-33 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில். விவரங்களுக்கு sahea.ac.in என்பதாகும் இணையதள முகவரி. விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள், எஸ்டி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க இம்மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்னைக்கு தகவல் தளத்தில் இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ், அதாவது மக்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் தூய்மையான காற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் காற்று மாசுபாடு என்பது மனித ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அபாயத்தையும் கொடுக்குது. இறப்பு நோய்களுக்கான முக்கிய காரணமாகவும் இது விளங்குது. உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO தரவின்படி, நுரையீரல், புற்றுநோய், கடுமையான சுவாச தொற்று மற்றும் இதய நோய் போன்ற நோய்கள் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் மரணங்களும் காற்று மாசுபாடுக்கு காரணமாக இருக்கு. 10ல் 9 பேர் அதிக மாசுபாடு உள்ள காற்றை சுவாசிக்கிறாங்க. காற்று மாசுபாடு பெண்கள், குழந்தைகள், முதியவர்களை விகிதாச்சாரமற்ற முறையில் பாதிக்குது. இதனால தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
அதாவது காற்றை எப்படி சுத்தமான காற்றை நம்மளால் வச்சுக்க முடியும், அதுக்கு பொல்யூட் பண்ணாத வகையில் நம்ம என்னென்னலாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்றதுனால தான் உலக அளவில் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ் அப்படின்ற ஒரு நாளை அனுசரிக்கு வச்சிருக்காங்க. அந்த நாள் இன்று தான். நிச்சயமாக காற்று மாசுபாடு இல்லாத ஒரு உலகத்தை

படைப்பது நம்மளோட கையிலையுமே இருக்குது. பொருளாதார வளர்ச்சிக்கும் இயற்கை சூழலை எதிர்மறையாக பாதிக்குது இல்லையா, இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் காற்று மாசுபாடு நமது பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவையும் குறைத்து தாவரங்களுடைய வளர்ச்சியும் கடினமாக்குது. இதற்கான தீர்வுகளை அறிவதற்காகவும் செயல்படுத்தவும் உலகம் இப்போதே செயல்பட வேண்டும். இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த நீல வானத்திற்கான தூய காற்று சர்வதேச தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம்.

0: பாகுபலி 2 படத்திலிருந்து நயனா நாயர் குழுவினர் சேர வந்த பாடல் அது. இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ், அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷன், இந்த ரெண்டு நாளையும் இந்த நாளில் அனுசரிச்சிட்ருக்கோம். 2026 இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்னென்னா, காற்று மாசுபாட்டிற்கான நடவடிக்கையின் பொருளாதார காரணங்கள் என்ற அடிப்படையில் காலநிலை மற்றும் தூய்மையான காற்று தின பிரச்சாரத்தை மையமாக நம்ம அமைக்கணும் அப்படின்றது தான். இந்த தூய காற்று எந்த அளவு நமக்கு முக்கியம், இதனுடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பொதுமக்களாகிய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் என்று. ஆரோக்கியமான மக்கள் தொகையும் பொருளாதார செழிப்பையும் ஆதரிப்பதற்காக ஒருங்கிணைந்த காலநிலை மற்றும் தூய்மையான காற்று நடவடிக்கைகளுடைய மறுக்க முடியாத பொருளாதார முக்கியத்துவத்தை இந்த ஆண்டு வலியுறுத்துது. நல்ல காற்றை சுவாசிக்கணும் இல்லையா நம்ம, அதற்கான நாளை தான் இந்த தினம் நமக்கு வந்து வலியுறுத்துவதனுடைய முக்கிய நோக்கமாக இது இருக்குது.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30 சங்க

0: பொன்னியின் செல்வன் 1 படத்திலிருந்து ஆண்ட்ரியா நேண்டி பாடிய இந்த பாடலோடு இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. நல்ல காற்றை சுவாசிக்க நாமும் இணையலாம் இந்த நாளில். மாசுபடாத காற்று அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டும் அல்லவா? அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். சுகுணமுலே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

நேரம் 9:15. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து சாட்டிலேனி குருகுக, பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ரு சாப்புதாளம், தஞ்சை பொன்னையா பிள்ளை கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி எஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வாதவன். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரிஸில் சுவாமிநாராயண் இந்து ஆலயத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியாவும் பிரான்சும் உலகளாவிய உத்திசார் ஒத்துழைப்பை உருவாக்கி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளில் முன்னேற்றமடைந்து பரஸ்பர ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். ஸ்ரீ பிரபுபாத சுவாமி பிரான்சுக்கு சென்று இஸ்கான் மூலம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஆன்மீக உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியதாகவும், இந்த ஆன்மீக செயல்பாடுகள் ஐரோப்பா முழுவதும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட பழமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சூரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வில் பங்கேற்ற அவர், மிதிவண்டி ஓட்டுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவும் என்றும் திரு மான்சுக் மாண்டவியா அப்போது கூறினார். புதுடெல்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. காயமடைந்த 11 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, துணைநிலை ஆளுநர் டி எஸ் சந்து, நகரமன்ற தலைவர் திரு பிரவேஷ் வாகி ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். இச்சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான பதிலுரையை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திருவள்ளுவரின் குரலை மேற்கோள் காட்டி தற்போது உரையாற்றி வருகிறார். தமிழ்நாட்டில் கிராம சபைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு கமலஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கிராம சபை கூட்டங்களை அடிமட்ட ஜனநாயகத்தின் அர்த்தமுள்ள அமைப்புகளாக மாற்ற வேண்டும் என்றும், கிராம சபை பற்றிய விழிப்புணர்வையும் பொதுமக்களின் பங்கேற்பையும் அதிகரிக்க வேண்டும் என்பது உட்பட 8 கோரிக்கைகளை திரு கமலஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் இது முகநூல் வழி நேயர் விருப்பம். பாடல்களை விரும்பி கேட்டுட்டுக பாடல் நம்மளுடைய பாடல் வராதான்னு காத்துட்ருக்கக்கூடிய நேயர்களே, உங்களுக்கு சின்னதாக ஒரு வேண்டுகோள். நேற்று உங்களுடைய பாடல் விருப்ப பாடல் நிறைவேறி இருந்தாலோ, இல்லை அதற்கு முதல் நாள் நிறைவேறி இருந்தாலோ, இன்று கேட்டிருக்கக்கூடிய புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழிவிடலாம். இது எதுக்காக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா, இது கிட்டத்தட்ட எனக்கு பாட்டு போடலை, உங்களுக்கு போடலைன்ற சின்ன சின்ன ஆதங்கம் குமுறல்கள் உங்கள் மனசில் வெளிப்படுது. அதற்காகத்தான்

இந்த ஒரு முன்னறிவிப்பு. உங்களுக்கும் கண்டிப்பாக பாடல்கள் வழங்கப்படும். நிகழ்ச்சி ஒரு மணி நேரம் அப்படின்றதுனால அதற்குண்டான நேரத்தில் மட்டும் பாடலை ஒளிபரப்ப வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே உங்களுடைய நண்பர்கள் போல தானே, அவங்க பாட்டை கேட்குறாங்கன்னா அந்த பாட்டை நம்மளும் ரசிக்கலாம் இல்லையா? சரி, இன்றைக்கி கேட்டாலும் இன்றைக்கும் நிகழ்ச்சியில் ராஜன் சுப்பிரமணியன் ஒரு பாடலை கேட்டிருக்காரு. காதல் ரோஜாவை படத்திலிருந்து அவருக்காக பாடல் வருது.

நேரம் 10:08:44 நொடியது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் ரோஜா படத்திலிருந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. எடப்பாடி பூலாம்பட்டியிலிருந்து தங்கவேல் அவருக்காக பாடல் வருது.

நேரம் 10:14:16. நேர்களை இது கேட்டாலி இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்கள் அவங்களுடைய பாடல்களை பதிவு பண்ணியிருக்காங்க, நிறைய நேர்கள் வந்திருக்காங்க. நேர்களே, உங்களுக்கு நிச்சயமாக பாடல் வழங்கப்படும். அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பாடல் கேட்டு போட்டிருக்கீங்க, அது இன்றைக்கி கிடைக்கல அப்படின்ற ஒரு இது வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பலைன்னா நாளைக்கு நாளை மறுநாள் கண்டிப்பாக வழங்கப்படும். அப்போ உங்களுடைய பெயர் பதிவேட்டில் பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால் உங்களுக்கான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களையும் குறிப்பிட்டு நீங்கள் முகநூல் வழியாக பதிவு பண்ணுங்கள், உங்களுக்காக பாடல் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா, அடுத்த பாடல் அன்னியன் படத்திலிருந்து கண்ணம் கண்ணம்ன்ற பாடலை கேட்டிருக்காங்க. கோவை மாவட்டத்திலிருந்து வருண் என்ற நேயர்.

நேரம் 10:37. நேயர்களே, இது கேட்டாலும் இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் அடுத்ததாக பாடல் விரும்பி கேட்டிருப்பது தாராபுரத்திலிருந்து துரைராஜ். இவர் அம்பிகாபதி படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அதற்கான காரணம் என்னென்னா, பானுமதி அம்மாவுடைய பிறந்த நாள் இன்றைக்கி, அதனால் அவங்க பாட்டை இன்றைக்கி கேட்டாலே இன்றைக்கி நிகழ்ச்சியில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே இருப்பதெல்லாம்ன்ற பாடலை கேட்டிருக்காங்க. எல்லாருக்காகவுமே அவங்களுடைய சகோதரிகள் பேரெல்லாம் எழுதியிருக்காங்க. அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி மற்றும் பெங்களூரிலிருந்து குப்பநத்தம், ராம் பிரகாஷ், கோகிலா, இந்த எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு பாடல் பானுமதி அம்மாவோடது.

நேர்களே, இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் திருவாரூர் கொடுக்கால் பாளையத்திலிருந்து ஷாகுல் அமித் ராஜா, ஈரமான ரோஜாவே படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நேயர்களே, அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கடலூர் திருமுட்டத்திலிருந்து கோ அன்பழகன். இவர் வந்து சக்கரவர்த்தி திருமகள் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு.
1: நினைச்சதெல்லாம்

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம் கற்றுக் கொடுப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், கற்றுக்கொள்பவர் பிரியா பிரதீக்ஷா ஜா. நேரம் 10:32. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த நேயர்கள் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. புதுமனிதன் படத்திலிருந்து அங்கம் உனதகம் என்ற பாட்டு.

நேரம் 10:37. இது கேட்டாலும் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகப்பட்டினத்திலிருந்து சூரியமூர்த்தி. இவர் புது நீலமலர்கள் படத்திலிருந்து இது இரவா பாகலான்ற பாடலை கேட்டிருக்காங்க. அவர்களுக்கான பாடல் இதோ.

நேரம் 10:41:47. இது கேட்டாலும் இன்னைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, வாழ்வி மாயம் படத்திலிருந்து மழைக்கால மேகம் ஒன்று. இந்த பாடலை வேட்டவளத்திலிருந்து குமார் கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல்.

நினைவுடுகிறோம் நேயர்களே, இன்று 11:02 நேயர் நேரம். ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும் நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். நேயர்களே, இது கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக நிறைய நேயர்கள் பாடல்களை விரும்பிக்கிட்டு இருக்காங்க, நிச்சயமா நாளைக்கு ஒளிபரப்பப்படும் என்ற நம்பிக்கையோட காத்திருக்கலாம். தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன், கொழுமங்கொண்டாலிருந்து ராமகிருஷ்ணன், மாதவரம் சரஸ்வதி, பொன்னியமேடு வன்னை கணேசன், வீரவநல்லூரிலிருந்து கருணாநிதி என்ற நேயர் காலை வணக்கம் சொல்லி கேட்டிருக்காங்க. கடலூரிலிருந்து சுரேஷ், நாகையிலிருந்து பாபு, சத்யா, குறிஞ்சாங்கேணி அசூர்தீன், வருண், சென்னையிலிருந்து வனரப்பேட்டை சோமசுந்தரம், இந்த நேயர்களுக்காக ஒரு பாடல்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். 2029 இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான 3 செயல் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கோடிட்டு காட்டினார். மேலும் போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்த தேசிய அளவிலான பிரச்சாரத்திற்கும் அவர் அழைப்பு விடுத்தார். மாநிலத்திற்கான தனது 3 பயணத்தின் போது கோவாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் திரு அமித்ஷா உரையாற்றினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் 10 வரை இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வார். இந்த பயணத்தின் போது திரு ராஜ்நாத் சிங் இலங்கை தலைவர்களுடன் கலந்தாலோசனை செய்வதோடு கொழும்பில் உள்ள இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுவார் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் முக்கிய அதிகாரிகளை உள்ளடக்கிய உயர்மட்ட குழுவிற்கும் அவர் தலைமை தாங்குவார். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுடெல்லியில் நடைபெற்ற மருந்துத்துறை தொழில்துறை தொடர்பான கண்காட்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் கூறினார். மேலும் அவர் மருந்து துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாகவும், புதிய மருந்து பூங்காக்களை மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும், மருந்து உபகரணங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் மேலும் கூறினார். புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் படிப்புகளுக்கு இம்மாதம் 28 மாலை 4 www.jipmer.edu.in என்ற இணையதளத்தில் தகுதியான மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அக்டோபர் 26 மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும். வகுப்புகள் அக்டோபர் 30 முதல் தொடங்கப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மது கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் திண்டுக்கல் மாவட்டம் பயணியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குறிப்பிட்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல்.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. നേരം 11:02. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் நேரம். நேர்களே, இது உங்களுக்கான நேரம், உங்களோட கருத்துக்களை பகிர நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நேயர் நேரத்தோட தலைப்பு, உணவு என்பது வெறும் பசியை போக்குவது மட்டும்தானா? இல்லைங்க, நான் சாப்பிடும் உணவு நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் பீஸா, பர்கர், நூடுல்ஸ் என்ற பலவித புதிய உணவுகள் நம்மக்கிட்ட இருக்குது, உணவு பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளையும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. ஆம் நேயர்களே, இன்றைக்கி ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவை பற்றி தான் நாம் பேச போகிறோம். அழைப்பில் வந்தாச்சு முதல் நேயர். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஹலோ, வணக்கம் மேடம். நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க சந்திரசேகர் சார்?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
0: இன்னைக்கு நேர்

0: இதோட தலைப்பு கேட்டிருக்கீங்களாங்க சார்?
1: இன்னொரு பத்தி சொல்லுங்க மேம்.
0: ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும் இதை பத்தி தான் சார் பேச போறோம்.
1: சரி, ஊட்டச்சத்து அப்படின்னு இருக்கும் பொழுது சரிவிகித ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மேம். புரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல், கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச், இதெல்லாம் சரி வகையான ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல
0: இருக்கணும்.
1: ஆமா, அடுத்து பாத்தீங்கன்னா மேம், கீரை அதாவது கால்சியம் சத்து இருக்கு, அப்புறமா ஃபைபர், நார்ச்சத்து, இதெல்லாமும் ரொம்ப முக்கியம் மேம். அப்புறமா கொழுப்பு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேட்டி, அந்த ஃபேட் அது ரொம்ப முக்கியம். நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படின்னு இருக்கு. குட் கொலஸ்ட்ரால் வந்து இந்த நெய்யில இருக்கு, எண்ணெயில இருக்கு, சீஸ்ல இருக்கு, மில்க் ப்ராடக்ட்ல இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கலாம், தவறு இல்ல மேம். பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணும் மேம். உதாரணத்துக்கு பொரித்த உணவுகள், ஃப்ரை பண்ண உணவுகள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறமா நல்ல ஊட்டச்சத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பருப்பு வகைகள் அதை வந்து எடுத்துக்கலாம் மேம். புரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, உடல்ல மசில் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த தசைகள் இயங்குவது, நம்ம உடல் வளர்ச்சி அதாவது குரோத் ஹார்மோன் தூண்டி விடுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது புரோட்டீன் தான் இல்லைங்களா?
0: கண்டிப்பா, உடல் வளர்ச்சி.
1: அந்த புரோட்டீன் வந்து அதிகமான அளவுல இல்லைனாலும் மிதமான அளவுக்கு எடுக்கணும் மேம். அதாவது எந்த வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த புரோட்டீன் அது எடுக்கணும்.
0: 50 கிலோ இருக்கணும்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி
1: சொல்றாங்க. அதே மாதிரி மேம், இந்த பால் தொடர்பான பொருட்கள்ல கால்சியம் இருக்கு மேம். அது வந்து நம்மளுடைய போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. குறிப்பிட்டு பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன், 40 வயதுக்கு மேல ஆயிட்டாவே, ஆமா, அவங்களுக்கு வந்து போன்ஸ் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாயிடும் மேம். அப்படியே டக்குன்னு உடஞ்சு போற மாதிரி இருக்கும். அதனால அவங்க வந்து இந்த கால்சியம் தொடர்பான சத்துக்கள் உள்ள பொருட்கள், பால், பால் சார்ந்த பொருட்கள், கீரை வகைகள், இது சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது மேம். இந்த மாதிரி சரிவிகித உணவு நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உணர்வு, நம்ம உடம்பு வந்து ரொம்ப எனர்ஜைஸ்டா இருக்கும் மேம். சோர்வு இருக்காது, நம்ம ஆரோக்கியமா இருக்கும். அதனால நமக்கு வந்து ஆயுட்காலம் அப்படிங்கறதும் நீடிக்கும் மேம். ஆரோக்கியமற்ற அந்த உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கெடுதல் தருது, ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடியது வருது, இருதய தொடர்பான பிரச்சனைகளுக்கு வருது. சரிவிகித உணவு சத்து, ஊட்டச்சத்து தொடர்பான நம்ம பொருட்களை எடுத்து சாப்பிடும் பொழுது அது உடலுக்கும் நன்மை பயக்கும், அதே மாதிரி நம்மளுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். நிறைய ஒன்று சொல்லணும்னா, சமச்சீர் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அதாவது காய் வந்து அதிகமாகவும் சாதம் வந்து கம்மியாகவும், புரோட்டீன்ஸாக முட்டையும், அதே மாதிரி இந்த பழ வகைகளும் எடுத்துக்கணும் மேம். ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய கிரேப்ஸ், அப்புறமா இந்த தர்பூசணி, இதெல்லாமே உடலுக்கு நல்லது. அது காய்கறிகளும் பழங்களும் உடலுக்கு தராத சத்து இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளாலையும் தர முடியாது இல்லைங்களா?
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: எனவே அதை சாப்பிடணும். குழந்தைகளை ஊக்குவிக்கணும் மேம்.
0: பேரண்ட்ஸ்
1: குழந்தைகள் சில வேண்டான சில பொருட்களை தவிர்த்துருவாங்க, ஆனா அவங்களுக்கு பிடிச்ச வகையில அத உணவை பண்ணி கொடுத்து நீங்க சாப்பிடுங்கன்னு ஊக்குவிச்சோம்னா சரிவிகித உணவு எல்லாருக்குமே கிடைக்கும்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா மேம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்பவே அழகாக அவருடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு சந்திரசேகர் சார். அதாவது ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும், உணவு ஃபுட் இஸ் அன் எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு உணவை கிரகிச்சு நம்ம சாப்பிட்றதுலேயே பல நோய்கள் தீருது அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வந்தாச்சு இனிப்பில். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம் சார், சொல்லுங்க சார். கலையரசன் சார்,
2: 6 போன் வச்சிருக்கிற சந்திரசேகர் நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரா
0: சார்? சொல்லுங்க.
2: 6 போன் வச்சிருக்கிற சந்திரசேகர் நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரா?
0: முடிஞ்சாச்சு சார், அவர் இணைப்புல.
2: நாம நிகழ்ச்சிக்கு
0: வருவோம் சார். தலைப்பு தெரியுங்களா? ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம் சார் இன்னைக்கு. உங்களோட கருத்துக்கு நீங்க
2: கொடுத்த தலைப்பையே கொடுத்தா கூட கொஞ்சம் செய்திகளை மாத்தி கொடுக்கலாம், கொஞ்சம் வேறு மாதிரி தலைப்புகளை கொஞ்சம் புது மாதிரியே கொடுக்கணும் எதிர்பார்க்கணும். நம்ம தலைப்புக்கு வருவோம்.
0: ஓகே, ஓகே சார்.
2: அந்த பழமை உணவுகளை நாம கிராமம் நகரம் சொல்லி நிறைய நேரங்களை இப்ப நம்ம தொலைச்சிட்டு இருக்கிறோம். அந்த விரைவு உணவு, நாவுக்கு சுவை தேடுறது, இந்த மாதிரி காலத்துல தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அந்த அசைவ உணவு கூட சில நேரங்களில் உடல் நலனுக்கு

0: பாதிக்கும் அப்படின்னு கூட மருத்துவர்கள் சொல்றாங்க. எங்க காதணி விழா நடக்குது, எங்க என்ன பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில அசைவ பொருட்களை வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடுறது, இப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கிறதுனாலதான் நிறைய நோய்கள் அதிகமாக்குது. அந்த இனிப்பு வகைகளை குறைச்சிக்கணும் சொல்லி சர்க்கரை மருத்துவ நிபுணர்கள் இன்னும் பொது மருத்துவர்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஒரு சில அந்த இனிப்புக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சர்க்கரை வந்துடுது, அந்த சர்க்கரை வரும்போது அப்ப உணவு அப்பதான் கட்டுப்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த விழிப்புணர்வு இல்லாம போறதுனால்தான் ரொம்ப தொல்லைகள் வருது. அப்புறம் டயாபெட்டிஸ்ங்கிறாங்க, ஏதோ நோய்கள்லாம் வந்து புது புது நோய்கள்லாம் வந்து தொல்லைகள் பண்ணி மருத்துவ எடுத்துக்கிற காலத்துக்கு நம்ம போயிடறோம்.
1: உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவு வந்து இந்த
0: அந்த உணவு மருந்து, மருந்த உணவு நாம நினைச்சிருந்தா இன்னைக்கா மருத்துவமனையில இவ்வளவு கூட்டம் அதிகமா இருக்கு. நோயை விலை கொடுத்து வாங்குறது நாம தான். அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவுகள் பண்றதும் நாம தான். என்ன பண்றாலும் இந்த பழமை உணவுங்கிறது கிராமங்கள்ல இருக்குது, விற்பனைக்கு வருது.
1: கம்பு,
0: கேழ்வரகு, சோளம்,
1: சிறுதானியம் வகைகள்
0: அந்த பழமையான உணவுகளை எங்களுக்கு கிடைச்ச மாதிரி, எங்க மகனுக்கு கிடைச்ச மாதிரி, எங்க பேரனுக்கு கிடைச்ச இவ்வளவு நோயற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வுக்கு கொண்டு போகலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதனால குழந்தைகளுக்கு வந்து முதல் பழமையான உணவுகள்லாம் என்ன, அது சாப்பிடுறதுனால எந்த மாதிரி நோய்களை நம்ம தவிர்க்கலாம், நல்ல உடல் மனமும் உடல் நலமும் மனநலமும் வலிவும் பொலிவும் பெற்று வாழலாம் அப்படிங்கறது தரமும் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற காலம் அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். அது குடும்பம் தவிர்க்கப்பட்டு சத்தான சரிவிகித உணவுகளை சாப்பிடுறதுலயும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுலயும் அதிகமான ஒரு ஆர்வம் உள்ளவங்க நம்ம மாத்திக்கிட்டோம்னா மருத்துவ செலவு குறையும். சொல்லுவாங்க வைத்தியம் கொடுப்பதை வாணிபடம்
1: கொடுப்பதும்
0: கொடுக்கறது சொல்ல சொன்னாக்க அது கூட சத்தான சரிவித உணவுகள் கூட அது பொருந்தும். அந்த எண்ணெய்கள் கூட எது சத்தான எண்ணெய், எது தவிர்க்கக்கூடிய எண்ணெய், எது காய்கறி சத்தானது, கீரைகள் அதுல எது எது சத்தானது, பழங்கள் எது சத்தானது அப்படிங்கிற தரம் பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்ல ஒரு இருக்கும். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க 50-60 வயசுலயே பார்வை திறன் குறைஞ்சவங்களா போயிடுறாங்க. அப்புறம் கண் அறுவை சிகிச்சை, கண்ணாடி, அது மாதிரி காலங்களா போயிட்டு இருக்கு. இப்ப 70, 80, 60 போது ஒரு சிலர் வந்து தெம்பு குறைஞ்சு வீட்டுல முடிஞ்சுற காலமும் நமக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடிப்படை விஷயங்களை கவனத்துல எடுத்துக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இப்ப வந்து ஒரு தையல்காரனா இருக்கிறேன், எனக்கு 60 தாண்டி போயிடுச்சு வயசு, இன்னமும் நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன், இன்னமும் நல்ல பார்வை திறனோட இருக்கிறேன், நல்ல வருமானங்களை ஈட்டுறேன், எனக்கு சோர்வுங்கிறது இல்லாம இருக்குதுன்னு சொன்னா இதுக்கு காரணமே அடிப்படை எங்க பாட்டி, எங்க அம்மா,
1: உணவு
0: அவங்க சத்தான பழமை உணவுகள் தான் என்ன எங்குள்ளவன மாத்திக்கிட்டு இருக்கு. அதனால இருக்கு மருத்துவ செலவுகளும் குறைஞ்சிருக்கு. இந்த மருத்துவ செலவுகள் குறைஞ்சது காரணமும் கூட இது சத்தான சரிவிகித உணவுகளான் அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் கவனத்துல எடுத்துட்டு செயல்படாது நல்லா இருக்கும். தொடு கைபேசி, தொலைக்காட்சி, கணினி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப இருக்கிற காலம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு சரி தவறுன்றதையும்
1: அலட்சம்
0: குறைக்கப்பட்டால் கண்டிப்பா விழிப்புணர்வாளர்களை

0: மாத்திக்கலாம். ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை,
1: ஒரு
0: தரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை,
1: ஒரே ஒரு கேள்வி
0: அப்படி கொண்டுட்டு போனோம்னா கணவன் மனைவி அம்மா அப்பா பிள்ளைகள் சொல்லி 70-80 கடந்து வாழலாம். அப்படி எங்க தலைமுறையில அப்படி எல்லாம் வாழ்ந்து இருக்கிறாங்க. எங்க பெரியம்மா, எங்க பெரியப்பா, எங்க தாத்தா அப்படி சொல்லி, எங்க பெரியம்மா இன்னொரு பெரியப்பா சொல்லி கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் 70-80-90 தாண்டி வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க பாட்டி சொல்லுவாங்க, எல்லாம் காரணம் இந்த சத்தான சரிவு, இதை பழமையான உணவு தான்ப்பா, இல்லைன்னா நாங்க இவ்வளவுதெல்லாம் கொள்ளைக்காட்டுக்கு போக முடியாது, வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செய்ய முடியாது, இந்த மாதிரி நோய் இல்லாத இருக்க முடியாதுங்க. மருத்துவம் எடுத்துக்காமலே வாழ்ந்தாங்க, கண் மருத்துவமனைக்கு போகாமலே வாழ்ந்தாங்க எங்க பாட்டி எல்லாம். அடிப்படை காரணம் சரிவிகித சத்தான பழமை உணவு.
1: நன்றி, நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி,
1: நன்றி சார். நேரம் 11:14:50 ஆயிற்றுக்கு. நான் உங்கள் செல்லத்தோழி சௌமியா இணைந்துள்ளேன். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் பிரத்யேகமான நிகழ்ச்சி இது. உங்களுக்கான நேரம் நேயர் நேரம் நிகழ்ச்சி. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. இன்றைய நேயர் நேரத்தோட தலைப்பு ஊட்டச்சத்தும் நிறைந்த உணவுகளும் பாரம்பரிய உணவும் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அதாவது உங்கள் வீட்டில் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்பட்ட உணவு எது அப்படின்றத பற்றி இன்ட்ரெஸ்டாக பேசலாம். அடுத்த நேயர் இணைப்பில் வந்தாச்சு. ஹலோ, வணக்கம்.

0: நேரம் 11:21 நொடி. நேயர்கள் கேட்டு கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேர் நேரம். இன்றைய நேர் நேரத்தோட தலைப்பு ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும் குறித்து தான் நம்மளோட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட இணைப்பில் ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அழைப்பில் வர முடியல நேயர்கள். ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: ஊட்டச்சத்து என்றது நம்முடைய உடல்நிலைக்கு உகந்ததுமா, பராம்பரியத்துக்கு நல்லது. பொதுவாகவே பராம்பரியமான உணவு நம்ம சாப்பிடுறோம்னா பாதி அளவுக்கு கிடையாதுதான் சொல்லுவாங்க. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நம்முடைய இந்திய நாடு வந்து 3-4 பகுதியா மக்கள் வாழ்றாங்க, வசதியா ஒண்ணும் கிடையாது. 4 பிரிவா பெரியவர் எல்லாருமே ஊட்டச்சத்து சாப்பிடுறாங்கன்னா 1 கோடி சொல்லுவா சாப்பிடி சாப்பிடலாம். நடுத்தர குடும்பத்து வர்க்கத்துக்கு வந்து இருக்கிறது கொண்டுதான் சாப்பிட முடியும். இருப்பதை கொண்டு அவங்க பசியாடுறாங்க. காலை உணவு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி அவங்களுக்கு பழையதுதான், அதுவே ஊட்டச்சத்து தான்.
0: கண்டிப்பா அது நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு,
1: அதாவது மதிய சோறு என்றது சாதத்தை வழிச்சு மறுபடியும் தண்ணி, அந்த தண்ணியே போட்டு அதே தண்ணியில வந்து கொஞ்சம் சாதாரண தண்ணி கலந்து உப்பு போட்டு சாப்பிட்டு ஊறுகாயோ மிளகாயோ ஏதோ ஒரு கார தொட்டில சாப்பிடுவாங்க. அன்றாட உணவு அவங்களுக்கு அதுதான். அதை விட கொஞ்சம் வசதியான குடும்பம் வந்து இட்லி தோசை பொங்கல் பூரி இப்படித்தான் உணவு இருக்கு. இப்ப நீங்க கேக்குற ஊட்டச்சத்து வந்து சுண்டல் பயிர் வகை,

0: உணவுகளாகவும் இருக்கணும்.
1: ஆமா ஆமா இருக்கு. ஆமா சாயந்திர வேலையில தான் குழந்தைகளுக்கு அது வேக வச்சு கடலை பயிரோ கடலையோ வந்து வேகத்தில் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அன்றாடம் செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது குடும்ப பெண்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு குடும்ப பாரம் இருக்கு. பள்ளிகளுக்கு அனுப்பணும் போன இருந்தாலும் ஊட்டச்சத்து செய்யாம இல்லை குடும்பத்துல வந்து பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு கணவன் மனைவிகளுக்கு செய்யாம இல்லாம ஊட்டச்சத்து பல வகையில இருக்கு. புரோட்டீன் அப்படி இப்படின்னு இருக்கு. ஆனால் நம்ம அதை சரியாக பயன்படுத்துறோமான்னா இருக்குமா இருக்குன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பகுத்தறிவு கொண்ட மனிதன் அந்த இன்னைக்கு கூட வந்து நம்ம வந்து இன்று கூட பாக்குறோம் சாலையில கூழி விக்குது சுண்டல்லாம் விக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் சாப்பிடுறாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா அப்பாவை கூப்பிட்டுன்னு கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல கூப்பிட்டு போறாங்க.
0: அது இன்றைய தலைமுறையினர் ஜென்சி தலைமுறையினர்
1: இல்லதான் அடம் பிடிக்கு எனக்கு அது வேணாம்ப்பா எனக்கு கேக்குதான் வேணும். ஏன்னா உண்டாச்சியாக நீங்க கண்ணால பாக்குறீங்க. இப்ப இதெல்லாம் வந்து யார் கையில இருக்கு தந்தை கையில தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது வந்து இந்த மாதிரி இருக்கு கடலை வாங்கி தரேன் சுண்டல் வாங்கி தரேன் சொல்லணும். அப்பா எங்கிட்ட காசு வந்து எப்படியோ உயர்ந்து போகுதுன்னு குழந்தைங்க அன்புக்காக அவங்களும் வாங்கி கொடுத்துறாங்க. அந்த மாதிரி உணவுகள் அது மிக தவறுமா அது மிக மிக தவறு. எப்பயாவது வாங்கிக்கலாம் முகத்துக்கத்தோட வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் தேவை இல்லப்பா நல்ல உணவு சாப்பிடுங்கன்னு தந்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். தாயும் சொல்லி கொடுக்கணும். ஆமா
0: பாரம்பரிய உணவு அப்படின்னு சொன்னாலே உங்களோட நினைவுக்கு வரும் ஒரு வாசனை அப்படின்னா என்ன சார் அந்த பாரம்பரிய உணவு பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்ற இல்லைங்களா அந்த மாதிரி இப்ப வந்து நிறைய மாறிடுச்சு. அந்த உணவு அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகத்துல வரக்கூடிய ஒரு வாசனை ஒரு உணவு அப்படின்னா என்ன அந்த உணவு இப்ப இருக்கிற குழந்தைங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன உணவு?
1: எனக்கு தெரிஞ்சுமா நான் சொல்றேன். நீங்க என்ன பாருங்க அந்த சுண்டல் செய்யும் போது அதுல
0: ஒரு மனமா இருக்கும்.
1: அது வந்து பக்குவமா மதுரை பகுதியில நான் நிறைய பாத்துருக்கேன் வேற தெரிஞ்சிருக்கேன். மதுரை பகுதியில இந்த சுண்டலுக்கு பேர் போடுறது பாருங்க எல்லா விதமான அது வாசனைய இன்னொன்னு சொல்லுவா மசால் வடைக்கு ரொம்ப உண்டுமா அதுல இஞ்சி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இப்படி பல வகையா பட்டு உடனே சேர்த்து அத அந்த சட்னி அரைச்சி கொடுக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த மசால் வடை. ஆனா மெதுவோட அப்படி இல்லை அது என்ன பண்றாங்க மைண்டாங்கதான் கலந்து கொடுத்துறாங்க இவங்களும் சாப்பிடி செய்ய முடியாது. அந்த மாதிரி உணவு இருக்குமா பக்குமா நீங்க சொல்ற மாதிரி அந்த வாசனையே சுண்டல் வாசனையே தெரியலாம.
0: நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்
1: ரொம்ப நன்றி மக்களே.
0: நேரம் 11:27 நம்மளோட மாயிற்சிக்கு இன்னைக்கு நேய நேரத்தின் தலைப்பு ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நேயர் நேரம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கிட்டே குரு அறிவியல் முத்துக்கள் வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூர்துநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சும் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள்.

நேரம் 11:33. 18 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேயர் நேரம். நேயர் நேரம் இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும். ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும் குறித்து நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், இது குறித்து நீங்களும் பேசணுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0

4-3-3 முன்கூறிட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒரு காலத்தில் நம்முடைய கிராமப்புறங்களில் மிகவும் சாதாரணமாக கிடைத்த உணவுகள் இன்று பாரம்பரிய உணவு என்று ஒரு சிறப்பு கவனத்தை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அதாவது கம்பங்கூழ், கேழ்வரகு களி, தினை சோறு, சாமை சோறு, வரகு உப்மா, இது வந்து வயிற்ற மட்டும் நிரப்பாமல் பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் வழங்கக்கூடியது. இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இது மட்டுமே சிற்றுண்டிகளை இதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள்

நம்ம அன்றைய காலகட்டங்களில் வந்து நம்ம மெடிசின் எடுத்துக்கிறது மருத்துவ செலவுன்றதே ரொம்ப கம்மியாக இருந்தது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி வைத்தியம்னே சொல்லலாம், அது பாரம்பரிய உணவுன்னே சொல்லலாம். நம்ம பாட்டி தாத்தாக்களை கேட்டு பாருங்களேன், சளி வந்தால் என்ன செய்வாங்க, உடம்பு சோர்வாக இருந்தால் என்ன செய்வாங்க, வெயில் அதிகமாக இருந்தால் என்ன செய்வாங்க. ஒரு உணவு வாழ்க்கையையும் உணவையும் வாழ்க்கையையும் ஒன்றோடொன்று இணைந்திருந்த காலகட்டம்னே சொல்லலாம். அதனால தான் அவங்க மருத்துவ செலவுகளை தவிர்த்தாங்க. நிறைய அவங்கள ஊட்டச்சத்து மிக்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டதால தான் ரொம்ப ஆரோக்கியத்துடனும் நீண்ட வாழ்நாளுடனும் வாழ்ந்தாங்க. நீங்களும் இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலே வரிசையோடு.

0: நேரம் 11:40 24 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேயர் நேரம். இணைப்புல வந்தாச்சு நேயர். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவண்ணாமலையில இருந்து பொற்கொடி பேசுறேன் மேம்.
0: பொற்கொடி மேம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தலைப்பு தெரியுங்களா? ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும், இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க மேம், உங்களோட கருத்துக்களை நீங்க பகிரலாம். அதாவது இன்னைக்கு ஊட்டச்சத்தை எந்த மாதிரி எடுத்துக்கணும், நம்ம உணவு முறைகள் இன்றைய காலகட்டங்கள்ல எப்படி இருக்கு, அப்ப வந்து எப்படி இருந்தது, அதை பத்தி நீங்க சொல்லலாம் மேம்.
1: அப்பெல்லாம் நல்லா உழைச்சாங்க, உழைப்பு அதிகமா இருந்தது. ராகி, கம்பு இது மாதிரி உணவு எல்லாம் சாப்பிட்டாங்க.
0: சிறுதானிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க.
1: இப்போ குழந்தைங்களுக்கு அது மாதிரி கொடுத்தா வெளியே பாஸ்தா அது இதுன்னு குடுக்கறாங்களே,
0: துரித உணவுகள் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க.
1: அதெல்லாம் இல்லாம தவிர்த்துட்டு இது மாதிரி ராகி, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் சிறுதானிய உணவு எல்லாம் சேர்த்துக்கிட்டா வாரத்துல ஒரு நாள் ஆகுது. லீவ் கிடைக்கும் போது டைம் இல்லைன்னா கூட அப்ப சேர்த்துட்டா கொஞ்ச நாள் ஹெல்த்தியா வருவாங்க பசங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அதே மாதிரி பாரம்பரிய உணவுகள் அதை தாண்டி வந்து பாட்டி வைத்தியம் இருக்கு இல்லைங்களா? பாட்டி வைத்தியமும் பாரம்பரிய உணவும்.
1: நம்ம பாட்டி
0: இப்ப சளி வந்தா அப்பெல்லாம் என்னமா செய்வாங்க?
1: சளி வந்தா ஆடாதொடை, தூதுவளை இதெல்லாம் எல்லாம் கஷாயம், ரசம், சூப் வச்சு கொடுக்கலாம்.
0: மூலிகை, சூப்பர் சூப்பர். சூப்பர்
1: கற்பூரவல்லி. நாங்க இந்த கொரோனா டைம்ல அதிகமா பசங்களுக்கு இதை கொடுத்து நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல போல.
0: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் மேடம்.
1: வாரத்துல ரெண்டு டைம் கம்பல்சரி கொடுத்துருவோம்.
0: சூப்பர் சூப்பர் மேம்.

0: கஷாயம்தான்.
1: கஷாயங்கள் தான், அதிகப்படியான கஷாயங்கள், மூலிகை நிறைந்த தழைகள்லாம். என்னென்ன தழைகள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கஷாயங்கள்ல?
0: ஆடாதொடை,
1: ஆடாதொடை.
0: கற்பூரவல்லி, தூதுவளை, முசுமுசுன்னு ஒன்று இருக்கும், அது வெறும் வாயிலே அப்படியே சாப்பிட்டா உடனே கேட்கும்.
1: முசுமுசுக்கைங்களா? முசுமுசுக்கை.
0: குப்பமேனி, அருகம்புல், இது எல்லாமே போட்டு ஒரு கஷாயமா வச்சு.
1: இது எல்லாமே மருத்துவ மருத்துவ குணம் வாய்ந்தது.
0: மருத்துவ குணம் வாய்ந்தது. இது கொடுத்தாலே போதும், நம்ம அவ்வளவு சிறப்பு. நீங்க ஒரு பாட்டில் சிறப்பு கொடுக்கறதோட இது ஒரு ஒரு நாளுக்கு ஒரு மூடி கொடுத்தாலே முடிஞ்சது.
1: சூப்பர் சூப்பர். ஒரு நடமாடும் வைத்தியர், வைத்தியர் போல நீங்க உங்க வீட்டுல. நன்றி நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி நன்றி. துரித உணவுகளை தவிர்ப்போம், பாரம்பரிய உணவுகளையும் பாட்டி வைத்தியத்தையும் நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொற்கொடி மேம் சொல்லியிருக்காங்க. நன்றி மேம், தேங்க்யூ தேங்க்யூ மேம். நேரம் 11:43 நிமிடம் ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி நேர்கள் அற்புதமாக அவங்களுக்கு தெரிந்த பாரம்பரிய உணவுகளையும் எப்படி வந்து நம்ம இன்றைய தலைமுறையினருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய நேர் நேரத்தின் தலைப்பு ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும். இதை பற்றி நீங்கள் பேசணுன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275252050. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் இணைத்து டயல் பண்ணலாம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 2:40 மணிக்கு மொழிபயிற்சியில் ஹிந்தி பாடம். கற்றுக் கொடுப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம், கற்றுக்கொள்பவர் பிரீதிப் பிரதிக்லாம்.

0: நேரம் 11:47 31 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நேய நேரம் நிகழ்ச்சியில ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். இனிப்புல வந்தாச்சு. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: மேடம், நான் ராஜ். மேடம்,
0: ராஜ் எங்க இருந்து பேசுறீங்க? சூப்பர் சார். இன்னைக்கு தலைப்பு தெரியுங்களா? ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும் குறித்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிரலாம் சார்.
1: அதாவது மேடம், இப்போ ஊட்டச்சத்து பாரம்பரிய உணவு அப்படின்னும் போது அந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாரம்பரியம்னா என்ன? நம்ம அதாவது கிராமத்துல நம்ம பாட்டி வீட்டுல அந்த மாதிரி ஒரு பழமை மாறாத உணவு. அப்பெல்லாம் வந்து நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போனோம்னா காலையில கூழ் கொடுப்பாங்க, களி செஞ்சு வைப்பாங்க, கேவுர அடை செஞ்சு வைப்பாங்க, சாப்பாடு சாதம் அந்த சாம்பார் அதெல்லாம் வந்து காய்கறி எல்லாம் வந்து ஏதாவது ஒரு வேளைதான் சமைப்பாங்க.
0: இருக்கும்
1: அந்த மாதிரி. அப்ப சாப்பிட்ட அந்த முறை வந்து அந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து இப்ப நம்ம பெரும்பாலும் யாரும் எடுத்துக்கிறது இல்ல. இப்போ காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப வீட்டுல வீடுகள்ல எல்லா அம்மாக்களும் பிள்ளைங்களுக்கு வந்து சத்தான உணவு தான் தராங்க. இருந்தாலும் இப்போ அந்த பாரம்பரிய உணவுகள் வந்து இப்ப இல்ல. அதெல்லாம் வந்து இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுத்து செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு வழிகாட்டணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆமா மேடம், நல்ல ஆரோக்கியமான எதிர்காலத்தை நம்ம பிள்ளைங்களோட ஆரோக்கியத்தை நம்ம தான் வந்து பாத்துக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லா வீடுகள்லயும் எல்லாரும் செஞ்சா நல்லா இருக்கும்.
0: உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மறைந்து வரும் எந்த ஒரு பாரம்பரிய உணவை வந்து மீண்டும் பிரபலப்படுத்தலாம் அப்படின்னு விரும்புறீங்க சார்? ஒரு
1: அந்த களி எல்லாம் செய்வாங்க மேடம். களி எல்லாம் இப்ப வந்து பெரும்பாலும் நம்ம ஊர் பக்கங்கள பெரும்பாலும் செய்யறது இல்ல. எல்லா வீடுகள்ல களி எல்லாம் ஆமா செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார். நன்றி சார், தங்களுடைய அழைப்புக்கு நன்றி.
1: நன்றி
0: சார். தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ.

0: நேரம் 11:49 நிமிடம் ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நேய நேரத்தின் தலைப்பு ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும். இதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க நம்மளுடைய நேயர்கள். துரித உணவுகளை தவிர்த்துட்டு பாரம்பரிய உணவுகளான கேழ்வரகு, களி, அப்புறம் நிறைய பாரம்பரிய உணவுகள் இருக்குது இல்லைங்களா, கம்பங்கூழ், கேழ்வரகு களி, ராகி அடை, அந்த கேழ்வரகு வச்சு செய்யக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக கால்சியம் ரிச் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ராகியை எலும்புகளுக்கும் அதில் அதிகப்படியான அயன் சத்தும் இருக்குது. ராகி அடையில் முருங்கைக்கீரையை சேர்த்து ஒரு அடையாக செய்வாங்க. தொடர்ந்து பேசலாம், அழைப்பில் ஒரு நேர் வந்தாச்சு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எம் ராஜு, நலம்பூர்.
0: நலம்பூர், சொல்லுங்க சார், இன்னைக்கு தலைப்பு கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஒண்ணு மாதிரிமா தான் கேக்குது. என்ன தலைப்பு
0: இன்னைக்கு? ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும். இதான், இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் சார்.
1: பாரம்பரிய உணவு வந்து 1960-70 முன்ன பிறந்தவங்க தான் சாப்பிடுறாங்க. அதன் பிறகு இப்ப 2000 பிறகு பிறந்தவங்க பூரா பிரியாணி எங்க போடுவாங்க, சிக்கன் ரைஸ் எங்க போடுவாங்க, புத்து பொராட்டா எந்த ஹோட்டல்ல இருக்குது? இந்த உணவுல தான் இப்ப மறக்கிறாங்க, ரெக்க கட்டிக்கணும்.
0: துரித உணவுகளை நாடுறாங்க.
1: இந்த பிரியாணி போடுற இடத்துல குலோ சாய் போ சீக்கிரமா, சாம்பார் சாதம் போடுற விசேஷத்துல பொழுது வரைக்கும் சாப்பாடு இருக்குது. காலம் மாறி மாறி மாறி மாறி வருது. இப்ப இருக்கிற சந்தேகம் இருக்கு. அந்த நான் சொன்ன மாதிரி முதல்ல பிறந்தவங்க தான் அதை சமைக்கணும். கம்மங்கூழு, கேவுரு கூழு, கஞ்சியா எதையோ வரவு வரவு அரிசி, தேனை அரிசி, அது இதை சாப்பிட்றாங்க. இப்போ எங்கூட்டு கதையை கூட நான் இப்போ சொல்கிறதுல அதில் முக்கால்வாசி இருக்கும். அது மாதிரி மாறி இருக்குது. அது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிறவங்க நிறைய அந்த கோழி, ஆண் கோழி இல்லாத, பெண் கோழி இல்லாத, சிக்கன் ரைஸ், சிக்கனை சாப்பிட்றது மலட்டுத்தன்மை அதிகமாக ஏற்படுதுன்னு ஆராய்ச்சிலையும் தெரியுது.

0: ரொம்ப ஒரு புதுமையான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க சார்.
1: அதுவும்
0: மலட்டு
1: கெடுதல், நல்லதும் இருக்கா கெட்டதும் இருக்கா. ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பிரியாணியா சிக்கன் ரைஸா சாப்பிடலாம். இந்த இளம் வயசுக்காரெல்லாம் நல்ல உணவை சாப்பிட்டா
0: ஆரோக்கியத்தோட சாப்பிட்டா ஆரோக்கியம் நீண்ட நாள் வாழலாம்.
1: நல்லா இருக்கான்றது என் கருத்து. எப்படி
0: நன்றி சார். நன்றி ராஜு சார், ராஜு சார் அவர்களுக்கு நன்றி. நன்றி சார்.

நேரம் 11:53 ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி நேய நேரத்தோட தலைப்பு ரொம்பவே ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும், இது குறித்து தான் நம்ம கூட நேயர்கள் உரையாடிட்டு இருந்தாங்க. ஆரோக்கியமான உணவில் சுவை இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பமும் இருக்கு இல்லைங்களா. கண்டிப்பாக அது ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை எப்படி வந்து சுவையாக இன்றைய குழந்தைகளுக்கு நம்ம அளிக்க முடியுமோ அது வந்து ஒவ்வொரு தாய்மார்களுடைய ஒரு அகச்சிறந்த கடமைன்னே சொல்லலாம். ஆரோக்கியமான உணவுகள், வரகு, திணை, இப்போ வந்து சிறுதானியங்கள் ரொம்பவே இணையத்தில் வந்து பிரபலமாகிட்டு வருது. அந்த சிறுதானிய உணவு வகைகளை வச்சு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் நம்ம செய்து தர முடியுமோ, எந்த அளவுக்கு இன்றைய தலைமுறை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கான ஒரு வாழ்வாதாரமாக அவங்களுக்கு அது விளங்குது. தொடர்ந்து பேசலாம். இன்றைய நேரத்தின் தலைப்பு ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும், இது குறித்து நீங்கள் பேசணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275252500. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நேரம் 11:54. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

0: நேரம் 11:58 இன்று நேர் நேரத்தோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நேர் நேரத்தோட தலைப்பு ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும். நம்மளோட நேர்கள் அனைவரும் சூப்பராக அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்துணை நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். ஆரோக்கியமான உணவில் சுவை இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பத்தை உடைச்சு ஆரோக்கியமான உணவுகளை நாடுவோம், துரித உணவுகளை தவிர்ப்போம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. நாளைய நேயர் நேரத்தில் புதிய தலைப்போடு எங்களோட அறிவிப்பாளர்கள் உங்களோட அழைப்ப ரெடியாக இருக்காங்க.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz கேட்டு மகிழுங்கள்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:00. நேர்களின் கேட்கலாம்.
2: நீங்கள் கேட்கவிருப்பது டிக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள், தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்த நேர்முகத்தின் முதற் பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் பசுமை குடில் வாயுக்கள். வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: பகலில் வெயிலின் விளைவாக சூடேறும் பாறைகளில் நீங்கள் உட்கார முடியாது. இருட்டிய பிறகும் பாறைகளிலிருந்து லேசாக சூடு வெளிப்பட்டு கொண்டிருக்கும். மொட்டை மாடியிலும் இதே கதைதான். மொட்டை மாடியில் என்னதான் தண்ணீரை ஊற்றினாலும் இரவில் அங்கு படுக்கலாகாது. லேசாக வெளிப்படுகிற வெப்பம் உடலை பாதித்து அதனால் சில சமயம் விபரீத விளைவுகளும் உண்டாகலாம். பகல் நேரத்தில் பூமியின் ஒரு புறம் சூடேறிய பின்னர் அந்த வெப்பம் மெல்ல வானை நோக்கி செல்கிறது. ஆனால் இந்த வெப்பம் ஒரேயடியாக விண்வெளிக்கு வெளியேறி விடுவதில்லை. அந்த வெப்பம் விண்வெளிக்கு வெளியேறி விடாதபடி காற்று மண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்கள் தடுத்து விடுகின்றன. இது நல்லதுதான். இல்லாவிடில் பூமியின் சராசரி வெப்பநிலை -18°C அளவுக்குத்தான் இருக்கும். அந்த நிலையில் பூமியில் உயிரினமே சாத்தியமாகிறாது. இந்த வாயுக்களை பசுமை குடில் வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று குறிப்பிடுகின்றனர். அதற்கு காரணம் உண்டு. மேலை நாடுகளில் கடும் குளிர் பிரதேசங்களில் செடிகளை கடும் குளிர் தாக்காமல் இருக்க அவற்றை கூரை உட்பட எல்லா புறங்களிலும் கண்ணாடிகள் அமைந்த கண்ணாடி கட்டடத்துக்குள் வைத்து வளர்ப்பர். இதற்கு கிரீன் ஹவுஸ் என்று பெயர். இதை தமிழில் பசுமை குடி

0: என்றும் சொல்லலாம். இந்த கட்டடத்தின் கண்ணாடிகள் வழியே செடிகளுக்கு வேண்டிய வெயில் கிடைக்கும். இதன் மூலம் கண்ணாடி கட்டடத்துக்குள் ஓரளவு வெப்பம் இருக்கும். இந்த வெப்பம் வெளியேறாதபடி கண்ணாடி தடுத்துவிடும். இரவு நேரங்களில் வெளியே உள்ள கடும் குளிர் கண்ணாடி வழியே உள்ளே வராது. உள்ளே இருக்கின்ற வெப்பமும் போய்விடாது. கண்ணாடிக்கு இவ்வித தன்மை உண்டு. இந்த விளைவை கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்று குறிப்பிடுகிறோம். ஆகவேதான் பூமியிலிருந்து வெப்பம் முற்றிலும் வெளியேறாதபடி தடுக்கின்ற மேற்படி வாயுக்களை பசுமை குடில் வாயுக்கள் என்று அழைக்கின்றனர். எனினும் பசுமை குடில் வாயுக்கள் காற்று மண்டலத்தில் அளவுக்கு மீறி சேருமானால் அதன் விளைவாக பூமியில் சராசரி வெப்ப அளவு அதிகரித்து அதனால் விபரீத விளைவுகள் ஏற்படலாம். பூமியில் சராசரி வெப்பம் அதிகரித்தால் வட துருவத்திலும் தென் துருவத்திலும் உள்ள பனிப்பாறைகள் உருக ஆரம்பித்து உலகெங்கிலும் கடல் மட்டம் உயரும். இதனால் கடலோரமாக உள்ள நகரங்களுக்கு ஆபத்து ஏற்படும். மாலத்தீவுகள் கடலில் மூழ்கிவிடும். உலகெங்கிலும் இப்போது உள்ளதை விட கடும் புயல்கள் வீசும். பாலைவனங்கள் விரிவடையும். உலகில் விவசாயம் பாதிக்கப்படும். இன்னும் பல விபரீத விளைவுகள் ஏற்படும். இதனால் குறிப்பாக வளரும் நாடுகள்தான் கடுமையாக பாதிக்கப்படும். வளரும் செடி கொடிகள் மரங்கள் ஆகியவை காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்கின்றன. இது நாம் அறிந்ததே. தவிர வேறு வகைகளிலும் காற்று மண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு அகற்றப்படுகிறது. காற்று மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு சேருவதற்கும் அது அகற்றப்படுவதற்கும் இடையே மிக நெடுங்காலமாக இயற்கையான சமநிலை காணப்பட்டு வந்தது. ஆனால் உலகில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய தொழிற்புரட்சியும் அத்துடன் வாகன பெருக்கமும் ஏற்பட்டுள்ளதன் விளைவாக ஆலைகளிலிருந்தும் கார் லாரி போன்ற வாகனங்களிலிருந்தும் வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரித்து கொண்டே போகிறது. வயல்களிலிருந்து மீத்தேன் வெளிப்படுகிறது. மாடுகளின் வயிற்றிலிருந்தும் மீத்தேன் வெளிப்படுகிறது. இதனால் இந்த இயற்கை சமநிலை பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் கார்பன் டை ஆக்சைடு சேர்மானம் அதிகரித்து வருவதாகவும் அதனால் பூமி சூடேறி வருவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பூமி சூடேறி விபரீத விளைவுகள் ஏற்பட்டு விடாதபடி தடுக்க உலக நாடுகள் பங்கு கொள்கிற மாநாடுகள் அடிக்கடி நடந்துள்ளன. பின்னர் 2015ஆம் ஆண்டில் பாரிஸ் நகரில் நடந்த சர்வதேச மாநாட்டில் உடன்பாடு ஏற்பட்டது. இதனிடையில் பூமியில் உண்மையில் வெப்பம் அதிகரித்து வருகிறதா என்ற அடிப்படை பிரச்சினை குறித்தே ஐயம் கிளப்பப்பட்டு பிரச்சினை திசை திருப்பப்பட்டு வருகிறது.
1: இன்றைய அறிவியல் முத்துக்களில் இதுவரை பசுமை குடில் வாயுக்கள் வாசித்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லோத்துநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: காடுகளை காப்போம். ஏன்னா வந்து காடுகள் நம்மள்கிட்ட பேசுதா, நம்ம அதை கேட்குறோமா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வி. நிச்சயமாக வந்து நாம் தினமும் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், உண்ணும் உணவு, மருந்து, மழை, நம் உடல் நலம், குழந்தைகளுடைய எதிர்காலம் அனைத்திற்கும் பின்னால் அமைதியாக இந்த உலகத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்கிறது காடு. அந்த காடு பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். காடுகள் பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கு. காடுகளை காப்போம் அப்படிங்கிறதுல வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சில விஷயங்களை முதல்ல சொல்லுங்கள், நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
3: நம்மில் பெரும்பாலானவர்கள் காடு என்றவுடன் நிறைய மரங்கள் இருக்கிற இடம் தான் நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையானது காடு என்பது மரங்களின் கூட்டம் அல்ல, அது பல உயிர்களின் பெரிய குடும்பம். ஒரு வீட்டில் அப்பா அம்மா குழந்தைகள் தாத்தா பாட்டி என எல்லோரும் சேர்ந்து வாழ்வது போல ஒரு காட்டிலும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்கின்றன. செடிகள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன, கொடிகள் இருக்கின்றன, யானை கூட்டம், பறவைகள், புலிகள், தேனீக்கள், இப்படி பல உயிரினங்கள்

0: பாடுகளில் இருக்கின்றன. அதனால்தான் நான் மாணவர்களிடம் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்வேன். காடு என்பது மரங்கள் இருக்கும் கூட்டமல்ல, அது பல உயிர்கள் ஒன்றை ஒன்று நம்பி வாழும் உலகம் என்று சொல்லுவேன். மரம் மட்டும் இருந்தால் அது காடு அல்ல. மரம், மண், மழை, பூச்சி, பறவை, விலங்கு, நுண்ணுயிர் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து இயங்கும்போதுதான் அது உண்மையான காடாகும். அதனால்தான் நாம் காட்டை பாதுகாப்போம் என்று சொல்லும்போது மரங்களை மட்டுமல்ல, அந்த காட்டில் வாழும் ஒவ்வொரு உயிரையும், ஒவ்வொரு துளி நீரையும், ஒவ்வொரு கைப்பிடி மண்ணையும் பாதுகாப்போம் என்று அர்த்தம். நான் எப்போதும் ஒரு வரி சொல்வது இதுதான், ஒரு மரம் ஒரு உயிர் அன்று, ஒரு காடு அது பல லட்சக்கணக்கான உயிர்களின் வீடு.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ காடு அப்படிங்கிறது வந்து ஒரு மரங்கள் அல்ல, பல்வகை உயிரினங்கள் கலந்தது அப்படின்னு. உயிர்களுக்கும் மரங்களுக்கும் ஒரு விஷயம் என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா, உயிர்கள் வந்து ஆக்சிஜனை வந்து இன்டேக் உள்ளே இழுத்துக்கிட்டு வெளியில் விடும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம். மரங்களும் சுவாசிக்குது, ஆனால் மரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு நாம் மற்ற உயிர்கள் வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அதை வந்து உறிஞ்சி அதுலேருந்து கார்பனை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் செடி கொடிகள் மரங்கள் செய்யுது. அப்போ இயற்கை வந்து ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு தான் எல்லா உயிர்களையும் ஒரே இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காடு, அந்த காட்டில் வந்து மரங்கள், செடி கொடிகள், பல்வேறு உயிரினங்கள். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாக்டீரியா முதற்கொண்டு பூஞ்சை முதற்கொண்டு காடுகளில் இருக்குது. அருமையான விளக்கம் உங்களுது. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, அறிவியலாளர்களும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்களும் காடுகளை பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு நேயர்கள் அவங்கள்ட்டேருந்து கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் தான் சார் விளக்கம் சொல்ல முடியும், கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆஹா, இது ஒரு அருமையான கேள்வி சார். முதலில் ஒரு சிறிய கேள்வியும் கேட்குறேன். நம் உடலில் நுரையீரல் என்ன வேலை செய்கிறது? நாம் சுவாசிக்க உதவுகிறது, நம் உயிர் வாழ உதவுகிறது. அதேபோல் பூமிக்கும் ஒரு பெரிய நுரையீரல் இருக்கிறது, அதுதான் காடு. ஆனால் ஒரு சின்ன விஷயம், மரங்கள் வெறும் ஆக்சிஜன் மட்டும் தருவதில்லை, அவை காற்றை சுத்தப்படுத்துகின்றன, வெயிலை குறைக்கின்றன, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வெப்பத்தை அதிகரிக்கும் வாயுக்களை உறிஞ்சி இழுத்து கொள்கின்றன. ஒரு பெரிய மரத்தின் கீழ் நிழலில் நின்று பாருங்கள், பிறகு கொஞ்ச நேரம் வெட்ட வெளியில் நின்று பாருங்கள், வித்தியாசம் உடனே தெரியும். என் சிறு வயதில் என் பாட்டி சொல்லுவார், வெயிலில் நடந்தா மர நிழலில் 2 நிமிஷம் நில்லுப்பா, அது உன் உடலுக்கு நல்லது, உடலுக்கு மருந்து என்று சொல்வார். எனக்கு அப்போது புரியல சார். இன்று அறிவியல் அதையே சொல்கிறது, மரங்கள் இயற்கையின் ஏர் கண்டிஷனர் என்று. மின்சாரம் வேண்டாம், பில் வராது, பராமரிப்பு செலவு இல்லை. ஒரு மரத்தை நட்டால் அதை பல ஆண்டுகள் நமக்காக வேலை செய்கிறது. ஒரு மின் விசிறி வாங்கினால் அது வெறும் 10 வருடம் வேலை செய்யலாம். ஆனால் ஒரு மரம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிழல் தர முடியும். மரம் நடுவது செலவு அன்று, அது எதிர்கால தலைமுறைகளுக்காக செய்யும் மிகச்சிறந்த முதலீடு என்று.
1: நல்ல விஷயத்த அருமையா சொன்னிருக்கீங்க சார். மரம் அப்படிங்கிறது இயற்கையின் ஏர் கண்டிஷன் அப்படிங்கிறத மறைமுகமா நீங்க சுட்டி காட்டியிருக்கீங்க. ஏன்னா மரம் வந்து நீராவியையும் வெளியில விடுது. அந்த நீராவி காற்றில் கலக்கும் போது அது குளிர்ந்து மரத்து கீழே நாம் நிற்கும் போது ஒரு ஏசியில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குது. பூமியின் நுரையீரல் மரம் தான் அப்படிங்கிறத பல்வேறு ஆதாரங்களோடு நீங்கள் சொன்னீங்க. நாம் தினமும் பல 100 கணக்கான முறை நாம் வந்து மூச்சு விடுறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு மூச்சின் பின்னாடியும் மரங்கள் அமைதியாக இந்த உலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து தான் நமக்கு அந்த பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நாம் உணர்றதே இல்லை. உண்மையில் மரங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவை, அது பற்றி நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
0: உண்மையில் கொரோனா காலம் நம் அனைவருக்கும் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அந்த நாட்களில் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காமல் எத்தனையோ குடும்பங்கள் தவித்ததை நாம் செய்தித்தாள்களில் பார்த்தோம். அப்போது ஒரு வார்த்தை என்னுடைய மனதிலும் உதிர்த்தது, ஆக்சிஜன் கிடைக்குமா, ஆக்சிஜன் அங்கே கிடைக்குமா, ஆக்சிஜன் இங்கே கிடைக்குமா. அந்த நெருக்கடியான காலத்தில் தான் ஆக்சிஜனின் மதிப்பை உலகமே உணர்ந்தது. ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள், நாம் பிறந்த நாள் முதல் இன்று வரை ஒவ்வொரு மூச்சுக்கும் ஆக்சிஜன் யார் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? மரங்கள் தான், காடுகள் தான். அவைகள் ஒருபோதும் நம்மிடம் பணம் கேட்பதில்லை, மாத கட்டணம் கேட்பதில்லை, ரசீதும் கொடுக்கவில்லை. அமைதியாக இரவும் பகலும் மரங்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே

0: இருக்கின்றன. ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்லும் போதும், ஒரு விவசாயி வயலுக்கு செல்லும் போதும், ஒரு மீனவர் கடலுக்கு செல்லும் போதும், அல்லது ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யும் போதும் அனைவரும் ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வெவ்வேறு செயல்களில் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அனைவரும் சுவாசிப்பது மரங்களும் காடுகளும் கொடுக்கும் ஒரே காற்றை தான். அந்த காற்றை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் காடுகளும் மரங்களும் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. நாம் ஒரு மரத்தை வெட்டும் போது ஒரு மரத்தை மட்டும் நாம் இழப்பதில்லை, நம் எதிர்காலத்தின் பாதுகாப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம். அதனால்தான் நான் எப்போதும் சொல்வேன், வங்கியில் இருக்கும் பணம் வாழ்க்கையை காப்பாற்றலாம், ஆனால் பணத்தால் காற்றை வாங்க முடியாது. இன்னொரு சிறிய ஒன்று வேண்டுகோள், ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு நாட்டு மரமாவது வளர்க்க வேண்டும். அது நமக்காக மட்டுமல்ல, நம் குழந்தைகளுக்காகவும் நாம் விட்டு செல்லும் உயிருள்ள அன்பு பரிசாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், பணத்தால் காற்றை வாங்க முடியாது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நிச்சயமா வந்து ஒரு பொன் எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ மரங்கள் நமக்கு ஆக்சிஜன் தருகிறது அப்படிங்கிறத நீங்க பல்வேறு ஆதாரங்களோட சொன்னீங்க. நான் கூட வந்து சில விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சிருக்கேன். கனடா போன்ற நாடுகளில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அங்கங்கே வந்து நிறுவியிருக்காங்க. நம்ம நடந்து போகும்போது அந்த சிலிண்டர் முதல்ல இருக்கும்போது அங்கே போயிட்டு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். இப்படி வந்து உலகத்தின் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு மரங்களெல்லாம் அழிஞ்சு நம்ம காடுகள்லாம் அழிச்சிக்கிட்டு உலகத்தை வேறு விதமாக நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா. ஒரு காலத்தில் எல்லா இடங்கள்லையும் நம்ம பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போடுற மாதிரி இந்த ஆக்சிஜன் வந்து ஃபில்அப் பண்ணிக்கக்கூடிய நிலைமை கூட உருவாகலாம். அந்த ஆபத்தான நிலைமை வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மரங்களை வளர்க்கணும், காடுகளை வளர்க்கணும். இன்னொன்று, மழை பெய்யணும் அப்படின்னா வந்து காடுகள் ரொம்ப முக்கியம். மரங்களால் தான் மழை பெய்யுது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். நேர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இதை விளக்க முடியுமா சார்?
0: கோடை வெயிலில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் நின்று பாருங்கள், எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் அருகில் மரம் இல்லாத வெட்ட வெளியில் நின்று பாருங்கள், வெயில் சுட்டெரிக்கிறது. ஏன் இந்த வித்தியாசம்? காரணம், மரங்கள் உயிருடன் இருக்கும்போது உயிரினங்கள் நம்மை போலவே அவைகளும் தண்ணீரை பயன்படுத்துகின்றன. தங்களுடைய இலைகளில் வழியாக மெதுவாக நீராவியை வெளியிடுகின்றன. நாம் வியர்க்கும் போது உடல் குளிர்வது போல மரங்களுக்கும் வியர்க்கின்றன. அறிவியல் மொழியில் இதை நீராவி போக்கு என்று சொல்லுவார்கள். ஒரு பெரிய மரம் ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான லிட்டர் தண்ணீரை நீராவியாக காற்றில் வெளியிட முடியும். இப்போது ஒரு மரம் அல்லது ஒரு காடு என்று நினைத்து பாருங்கள், ஆயிரக்கணக்கான மரங்கள் நாள் முழுவதும் காற்றில் ஈரப்பதத்தை வெளியிடுகின்றன. அந்த ஈரப்பதம் மேகங்களை உருவாக்கி மழை பெய்ய ஏற்ற சூழலை உருவாக்க உதவுகிறது. என் சிறு வயதில் ஒரு வயதான விவசாயி சொன்ன ஒரு வரி இன்னும் என் மனதில் இருக்கிறது. காற்றை வெட்டினால் முதலில் பறவைகள் போகும், பிறகு மேகங்களும் வழி மாறிவிடும். அப்போதுதான் அது ஒரு பழமொழி போல தோன்றியது. ஆனால் இன்று உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் அதே கருத்தை அறிவியல் ஆதாரங்களுடன் விளக்குகிறார்கள். நம் தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள அடர்ந்த காடுகள் மிக முக்கியமானவை. அந்த காடுகள் மேகங்களை தடுத்து மழை பெய்ய ஏற்ற சூழலை உருவாக்குகின்றன. அதனால்தான் காடுகள் குறைந்தால் மழையின் அளவு மட்டுமல்ல, மழை பெய்யும் காலமும் முறையும் மெல்ல மெல்ல மாறத் தொடங்குகிறது. எனவே மழை வேண்டுமென்றால் வானத்தை மட்டும் பார்த்தால் போதாது, மண்ணையும் பார்க்க வேண்டும், மரங்களையும் வளர்க்க வேண்டும். எனவே மழையை வேண்டி கைகளை வானத்தை நோக்கி உயர்த்துவதற்கு முன் ஒரு மரம் நடுவதற்காக நமது கைகளை மண்ணில் வைப்போம். இன்று நாம் நடும் ஒரு மரம் நாளை நம் குழந்தைகளுக்கான ஒரு மழைத்துளியாக திரும்பி வரும்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். மழையை வேண்டி கைகளை வானத்தை நோக்கி உயர்த்துவதற்கு முன் ஒரு மரம் நடுவதற்காக கைகளை மண்ணில் வைப்போம். உங்க வார்த்தைகள் நிச்சயமா ஒவ்வொரு நேயர்களுடைய மனதிலும் விதையா விழும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு விஷயம் சார், நம்ம ஒரு இடத்துல ரோட்ல போறோம், தூரக்கு ஒரு மரம் இருக்கு, நல்லா உத்து பார்த்தோம்னா அந்த மரத்துடைய கிளைகள் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு குழந்தைய அணைச்சிக்கிறதுக்கு ஒரு தந்தை எப்படி கூப்பிடுவாரோ அது மாதிரி அந்த மரத்தை பார்க்கும் போது எனக்கு அந்த உணர்வு வரும். அந்த கிளைகள்லாம் விரிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது நீ கிட்ட வா, நான் உன்னை அணைச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த மரம் எனக்கு கூப்பிடுற மாதிரி பல்வேறு தடவை நான் நினைச்சிருக்கேன். அந்த மாதிரி மரங்களை வந்து நாம் நினச்சி நம்ம வந்து நம்மளுடைய தாயாகவும் தந்தையாகவும் நம்ம நினச்சி அவங்க மரத்தை வந்து வளர்க்கறது, அதை காப்பாற்றுறது, அதை போட்டுறது, இதில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சார், இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க, காலநிலை மாற்றம். பழைய மாதிரி இல்லை, போன வருடத்தை விட இந்த வருடம் இன்னும் வெயில் அதிகமாயிடுச்சு, இப்படிலாம் ஒரு விஷயம் பேசுறேன்.

0: மரங்களுக்கும் காடுகளுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு அறிவியலும் சொல்லுது. அதை கொஞ்சம் நேயர்களுக்கு எளிமையா விளக்க முடியுமா சார்?
1: ஆமாம் சார், காலநிலை மாற்றம் என்ற வார்த்தையை இன்று எல்லோரும் கேட்கிறோம். ஆனால் அது என்ன என்பதை ஒரு சிறிய உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். நாம் கோடை காலத்தில் ஒரு வீட்டிற்குள் இருக்கிறோம் என்று கற்பனை செய்யுங்கள். அந்த வீட்டின் ஜன்னல்களையும் கதவுகளையும் முழுவதும் மூடிவிட்டால் என்ன ஆகும்? உள்ளே வெப்பம் அதிகரிக்கும் அல்லவா? அதுபோலவே இந்த பூமியையும் ஒரு பெரிய வீடாக நினைத்துக் கொள்ளுங்கள். சூரியனிடமிருந்து வரும் வெப்பம் பூமியை அடைகிறது, அதில் ஒரு பகுதி மீண்டும் விண்வெளிக்கு செல்ல வேண்டும். ஆனால் காற்றில் இருக்கும் சில வாயுக்கள் அந்த வெப்பத்தை வெளியே புகவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றன. அவற்றில் முக்கியமானதுதான் கார்பன் டை ஆக்சைடு. இங்குதான் காடுகளின் மகத்துவமான பணி ஆரம்பிக்கிறது. மரங்கள் இந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி தங்களது தண்டு, கிளைகள், வேர்கள், இலைகளில் சேமித்து வைக்கின்றன. அதனால்தான் நாம் காடுகளை கார்பன் வங்கி என்று அழைக்கிறோம். மரங்கள் கார்பனை பாதுகாப்பாக சேமிக்கின்றன. ஆனால் ஒரு மரத்தை வெட்டும்போது பல ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த கார்பன் மீண்டும் வளிமண்டலத்தில் கலக்க தொடங்குகிறது. அதனால் பூமியின் வெப்பமும் அதிகரிக்கிறது. இன்று நாம் காணும் கடுமையான வெப்ப அலைகள், ஒரே நாளில் பெய்யும் கனமழை, திடீர் வெள்ளப்பெருக்கு, நீண்டகால வறட்சி, காட்டுத்தீ, இவை அனைத்தும் காலநிலை மாற்றத்தின் அறிகுறிகளாக உலகம் முழுவதும் அதிகரித்து வருகின்றன. ஆனால் இங்கே ஒரு நல்ல செய்தியும் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு இயற்கை நமக்கே ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறது. அது காடுகளை பாதுகாப்பது. ஏற்கனவே உள்ள காடுகளை அழிக்காமலும் பாதுகாப்பது, புதிய நாட்டு மரங்களை வளர்ப்பதும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள மிகவும் குறைந்த செலவிலான அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வழிகளில் ஒன்றாகும். நான் குழந்தைகளிடம் எப்போதும் ஒரு வரி சொல்வேன், மரம் நடுவது ஒரு சுற்றுச்சூழல் வேலை அல்ல, அது நம் எதிர்காலத்தை பாதுகாக்க எழுதும் ஒரு அன்பு கடிதம். உண்மையில் ஒரு மரம் வளரும் போது அதை நிழலை மட்டும் வளர்ப்பதில்லை, நம்பிக்கையையும் சேர்த்து வளர்க்கிறது.
0: அருமையான விளக்கம் சொன்னீங்க சார். காடுகள் வந்து கார்பன் வங்கி. இப்படி வந்து ஒரு பேங்க்ல வந்து நாம பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி நமக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்துக்கிறோமோ, அது மாதிரி இந்த உலகத்துல வந்து கார்பன் வந்து மரங்கள்லயும் செடி கொடிகள்லயும் இயற்கை போய் ஒளிச்சு வச்சிருக்கு, பொதிச்சு வச்சிருக்கு. எப்ப தேவையோ அப்ப நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க, மரங்களை வெட்டுறாங்க. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கார்பன் வங்கி இல்லாமல் போயிடுது. கார்பன் வந்து ஆக்சிஜனோட வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகி, ஏன்னா கார்பனுக்கு ஒரு தனி குணம் உண்டு, வெப்பத்தை கிரகித்து கொள்ளும் தன்மை உண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பூமி தனக்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பாக கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அந்த கேசஸை வச்சிருக்குது. அது வந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கு மேலே காற்று மண்டலத்தில் இருக்குது. அதனுடைய நோக்கம் என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய வெப்பம் முழுமையாக பூமியில் பட்டு அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% எதிரொலித்து திரும்பவும் அண்டத்துக்கு போகணும். அதில் பல பகுதிகளில் வந்து சூரிய வெளிச்சம் பூமியில் கிடைக்காம இருக்குது, குளிர் பிரதேசங்கள்லாம் இருக்குது. அதாவது நம்ம நார்த் போல் சவுத் போல் சொல்கிறோம். இப்போ ஓரளவு பரவலாக எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக பூமி வந்து ஒரு குடை போன்ற ஒரு அமைப்பை கிரீன் ஹவுஸ் கேசஸ் வச்சிருக்கு. அது ஒரு அளவாக இருக்கணும், ஏன்னா அதில் ஒரு கேஸ் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடும். அந்த அளவை நாம் இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்புறம் நீராவி கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வந்து நாம் அதை அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா அதனுடைய தடிமன் அதிகமாகும் போது சூரியன் டேர்ந்து பூமியில் பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி அண்டத்துக்கு போக வேண்டிய எல்லா வெப்பத்தையும் தடுக்கும் போது பூமி ஆட்டோமேட்டிக்காக வெப்பநிலை கூடிடுது. அதுதான் நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நகரங்களில் இருக்கிறவங்க நிச்சயமாக அதை உணர முடியும். என் கிராமங்களில் இருக்கும்போது கூட சுற்றி மரம் இருக்குது, ஓரளவு கொஞ்சம் குளுமையாக இருக்குது, நம்ம ஃபேன் இல்லாமல் கூட வந்து வெளியில் உட்காந்துருக்கலாம். ஆனால் நகரங்கள் அப்படி இல்லை. நகரங்கள் ஏன் இவ்வளவு சூடாகிவிட்டன? மரங்கள் குறைந்ததற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா? நேயர்களுக்கு உங்க விளக்கத்தை சொல்லுங்களா சார்.
1: இன்று எந்த நகரத்திற்கு சென்றாலும் மக்கள் ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிறார்கள், முன்பை விட வெயில் ரொம்ப அதிகமாகிவிட்டது. அறிவியல் ஆய்வுகளும் இதை உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமில்லை, பல காரணங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த மாற்றத்தை உருவாக்குகின்றன. முதலாவது உலகளாவிய காலநிலை மாற்றம், இரண்டாவது நமது நகரங்களின் வேகமான வளர்ச்சி, மூன்றாவது மரங்களும் நீர்நிலைகளும் குறைந்து வருவது. ஒரு நிமிடம் நம்முடைய சிறு வயதை நினைத்து பாருங்கள். ஒரு தெருவில் பெரிய ஆலமரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், புளிய மரம் இருக்கும், அரச மரம், மேலும் பல மரங்கள் சேர்ந்து நிழல் கொடுத்து கொண்டிருக்கும். அருகில் ஒரு குளம் இருக்கும், ஒரு ஏரி இருக்கும், மழைநீர் தேங்கி நிற்கும்.

0: வயல்வெளிகளும் இருக்கும். இன்று அதே இடத்திற்கு சென்று பாருங்கள். பல இடங்களில் ஏரிகள் மறைந்துவிட்டன, குளங்கள் மூடப்பட்டுவிட்டன, அதன் மீது குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன, சதுப்பு நிலங்கள் வணிக வளாகங்களாக மாறிவிட்டன, வயல்வெளிகள் கான்கிரீட் நகரங்களாக மாறிவிட்டன. இவை அனைத்தும் சூரியனின் வெப்பத்தை பகல் முழுவதும் உறிஞ்சி வைத்துக் கொள்கின்றன. மாலை நேரத்தில் அந்த வெப்பத்தை மெதுவாக வெளியிடுகின்றன. அதனால் தான் இரவு 9 மணிக்கு கூட நகரங்களில் வெப்பம் குறைவதில்லை. அது மட்டுமல்ல, இன்று வாகனங்களின் எண்ணிக்கையும் மிகவும் அதிகரித்து விட்டது. எரிபொருள்களை எரிக்கும் போது வெப்பத்தையும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களையும் வெளியிடுகின்றன. நம் வீட்டுக்குள் இருக்கும் ஏர் கண்டிஷனர்கள் குளிர்ச்சியை தருகின்றன, ஆனால் அவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் வெப்பம் நகரத்தின் வெப்பத்தை மேலும் அதிகரிக்கிறது. உயரமான கட்டிடங்கள் இயற்கையாக வீசும் காற்றின் ஓட்டத்தையும் தடுக்கின்றன. இதனால் நகரங்கள் மெதுவாக வெப்ப தீவுகளாக மாறுகின்றன. அறிவியல் மொழியில் இதை ஹர்பன் ஹீட் ஐலேண்ட் என்று கூறுவார்கள். அதாவது சுற்றியுள்ள கிராமங்களை விட நகரங்கள் பல டிகிரி அதிக வெப்பமாக இருப்பது. ஒரு சிறிய அனுபவத்தை சொல்லட்டுமா? ஒரு முறை 2 பள்ளி மாணவர்களிடம் 2 வெப்பமானிகளை கொடுத்தோம். ஒன்றை ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் வைத்தார், மற்றொன்றை சிமெண்ட் மைதானத்தில் வைத்தார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு இரண்டையும் எடுத்து பார்த்தார்கள். மர நிழலில் வெப்பநிலை பல டிகிரி குறைவாக இருந்தது. அப்போது ஒரு சிறுவன் சிரித்தபடி சொன்னான், சார் சார், இந்த மரம் இலவச ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கு சார். அந்த சிறுவன் சொன்னது ஒரு பெரிய அறிவியல் உண்மை. ஒரு ஏர் கண்டிஷனர் ஒரு வீட்டை மட்டும் குளிர்விக்கும், ஆனால் ஒரு பெரிய மரம் ஒரு தெருவையே குளிர்விக்க முடியும். அதுவே காடாக இருந்தால் அந்த ஊரையே குளிர்விக்கும். அது காடு நிழல் தருகிறது, காற்றை சுத்தப்படுத்துகிறது, தூசியை பிடித்துக் கொள்கிறது, தன் இலைகள் வழியாக நீராவியை வெளியிடுகிறது, சுற்றுப்புற வெப்பத்தை குறைக்கிறது, பறவைகளுக்கு வீடாக இருக்கிறது, மனிதர்களுக்கு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குகிறது. சென்னை, புதுச்சேரி, மும்பை, டெல்லி என எந்த நகரமாக இருந்தாலும் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் மட்டும் உயர்வதல்ல, மரங்களும் உயர வேண்டும், ஏரிகளும் உயிரோடு இருக்க வேண்டும், குளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், பசுமையான பூங்காக்களும் அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் நகரங்களும் குளிர்ச்சியாக இருக்கும், மக்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மரம் இல்லாத நகரம் வளர்ந்த நகரமாக இருக்கலாம், ஆனால் மரங்கள் நிறைந்த நகரம்தான் வாழ தகுந்த நகரம். இன்று நாம் ஒரு மரத்தை பாதுகாத்தால், ஒரு குளத்தை காப்பாற்றினால், ஒரு ஏரியை மீட்டெடுத்தால், அது நம் குழந்தைகளுக்கு குளிர்ச்சியான நகரத்தையும் சுத்தமான காற்றையும் ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் பரிசாக அளிக்கும்.
1: நல்ல விளக்கம் கொடுத்தீங்க சார். அதுவும் குறிப்பா மரம் இல்லாத நகரம் வளர்ந்த நகரமாக இருக்கலாம், ஆனால் மரங்கள் நிறைந்த நகரம்தான் வாழ தகுந்த நகரம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான வரிகள் சார். ஒரு காலத்துல வந்து காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வெப்பமான பகுதியா அதே இடத்த நம்ம எப்படி மாத்திருக்கோம்னா, காடுகள்லாம் வெட்டிட்டு வெறும் காங்கிரீட் காடுகளா அதை மாத்திருக்கோம். நகரங்களுடைய வெப்பத்தை நாம கூட்டுறதுனால என்ன பலன் நாம் அடைய போறோம்னா, இந்த உலகமே வெப்பமயமாதல நோக்கி போயிட்டு இருக்குது. ஏன்னா காடுகள் இல்லைன்னா வரக்கூடிய பாதிப்புகள் நம்ம கண் முன்னாடி பார்க்கணும்னா நகரத்துல வந்து இருந்தா போதும். மழை பெஞ்சா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மழை நீரை பூமிக்குள்ள சேமிக்கிறதுக்கு கிணறுகள், ஊற்றுகள், ஆறுகள் வற்றாம இருக்க காடுகள் தான் உதவுது. குறிப்பா 2015ல் சென்னையில ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. ஆனா அந்த வெள்ளத்துல அந்த தண்ணி நிலத்தடி நீரா மாறாம எல்லாமே கடலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவானுச்சு. ஏன்னா மண்ணுக்குள்ள காற்றோட்டம் இருக்கணும் அப்படின்னா பல நுண்ணுயிரிகள் மண்ணுல வாழணும். மண்ணு வந்து இறுகி போய் பாறை மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்க நுண்ணுயிரிகளே இருக்காது. நுண்ணுயிரிகள் இல்லைன்னா காற்றோட்டம் இருக்காது. காற்றோட்டம் இல்லைன்னா இந்த மழை தண்ணி பூமிக்குள்ள இறங்காது. நிலத்தடி நீருக்கும் காடுகளுக்கும் பல தொடர்பு இருக்கு. நேர்களுக்கு கொஞ்சம் விஷயங்களை சொல்லுங்களேன் சார்.
0: உண்மையில் நாம் குடிக்கும் ஒவ்வொரு துளி தண்ணீருக்கும் காடுகளுடன் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு இருக்கிறது. ஒரு சிறிய கதையுடன் ஆரம்பிக்கிறேன். ஒரு கிராமத்தில் 2 கிணறுகள் இருந்தன. ஒன்று ஒரு பெரிய ஆலமரத்திற்கு அருகில், மற்றொன்று மரம் இல்லாத வெட்டவெளியில். கோடை வந்தது, வெயில் வந்தது. முதலில் வெட்டவெளியில் இருந்த கிணறு வறண்டு போய்விட்டது. ஆனால் ஆலமரத்திற்கு அருகில் இருந்த கிணற்றில் இன்னும் தண்ணீர் இருந்தது. கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் இந்த வித்தியாசம்? பலர் நினைப்பார்கள் மரம் தண்ணீரை அதிகமாக உறிஞ்சிவிடும் என்று. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. காட்டில் மழை பெய்யும் போது தண்ணீர் நேராக ஓடிப்போய்வதில்லை, முதலில் மரங்கள் இலை

0: மழை துளிகளின் வேகத்தை குறிக்கின்றன. பிறகு உதிர்ந்த இலைகள், சருகுகள், சிறிய கிளைகள் மண்ணில் மேல் ஒரு மென்மையான போர்வை போல பரவியிருக்கும். அது ஒரு பஞ்சு போல செயல்படுகிறது. மழை நீரை உடனே ஓடவிடாமல் மெதுவாக உறிஞ்சி வைத்துக் கொள்கிறது. அதற்கு பிறகு மரங்களின் வேர்கள் மண்ணில் ஆயிரக்கணக்கான சிறிய துளைகளையும் பாதைகளையும் உருவாக்குகின்றன. அந்த பாதைகள் வழியாக தண்ணீர் மெதுவாக மண்ணுக்குள் இறங்குகிறது. மேலும் காட்டில் மண்ணில் நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள், கரிம பொருட்கள் நிறைந்த வளமான மண்ணாக இருக்கும். அதனால்தான் அந்த மண் ஒரு பெரிய கடற்பாசி போல தண்ணீரை உறிஞ்சி வைத்துக் கொள்கிறது. அதாவது ஒரு ஸ்பாஞ்சு போல இருக்கிறது. அந்த தண்ணீர் தான் மெல்ல மெல்ல நிலத்தடி நீராக மாறுகிறது. பிறகு அதே தண்ணீர் கிணறுகளில், ஊற்றுகளில், சிற்றோடைகளில், ஆறுகளில் மெல்ல மெல்ல வெளிவருகிறது. அதனால்தான் பல ஆறுகள் கோடை காலத்திலும் முற்றிலும் வறண்டு போகாமல் ஓடுகின்றன. அவை மழை நீரால் மட்டுமல்ல, காடுகள் சேர்த்து வைத்திருந்த நிலத்தடி நீரால் உயிர் பெறுகின்றன. அதனால்தான் நான் மாணவர்களிடம் ஒரு அழகான உப்புமையை சொல்வேன். காடு என்பது பூமிக்கு அடியில் இருக்கும் மிகப்பெரிய தண்ணீர் வங்கி. நாம் வங்கியில் பணத்தை சேமிக்கிறோம். காடுகள் மழை நீரை சேமிக்கின்றன. தேவைப்படும் நேரத்தில் அந்த தண்ணீரை கிணறுகளாக, ஊற்றுகளாக, ஆறுகளாக நமக்கு திருப்பி தருகின்றன. அதனால்தான் காடுகள் உள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். கிணறுகள் எளிதில் வற்றுவதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், காடுகள் இல்லாத இடங்களில் மழை நீர் வேகமாக ஓடிவிடுகிறது. அதனால் ஒரே நேரத்தில் வெள்ளமும் வருகிறது, சில மாதங்களிலேயே வறட்சியும் வருகிறது. ஆனால் காடுகள் இருக்கும் இடங்களில் வெள்ளம் குறையும், நிலத்தடி நீர் அதிகரிக்கும், வறட்சியின் தாக்கமும் குறையும். நம் முன்னோர்கள் சொன்னார்கள், நீரின்றி அமையாது உலகு. நான் அதனுடன் இன்னொரு வரியை சேர்த்து சொல்ல விரும்புகிறேன், காடின்றி நிலைக்காது நீருலகு.
1: இதுவரை காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூர்த்துநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி பன்னிசை மாலை. இன்று பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சீர்காழி திருஞான சம்பந்தம் அவர்கள் பாடிய பாடல்கள் இடம்பெறும். தொடக்கமாக இடரினும் தளரினும் என தொடங்கும் சம்பந்தர் தேவாரம்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். Sukhoi-30 ரக போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென்மண்டல அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி சத்ய நிகேதனில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் ஆகியோர் சத்ய நிகேதன் பகுதியில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளான பகுதியை இன்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, 80% இடிபாடுகள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 6 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடம் அரசு தொடர்பு கொண்டு இருப்பதாக அவர் கூறினார். இது தொடர்பாக கட்டிட உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். இதில் தொடர்புடைய அலுவலர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். சண்டிகர் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பஞ்சாப் ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா பதவி வகித்திருந்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குற்றங்களை தடுப்பதுடன் குற்றவாளிகள் மீது வழக்குகளை உடனடியாக பதிவு செய்வதாக அவர் கூறினார். குற்றங்கள் நடைபெறும் இடங்களில் குற்றவாளிகள் குறித்த துல்லியமான விவரங்களை சேகரித்து அதற்கான பட்டியல் தயாரிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். அரசு அலுவலகங்களில் பணிபுரிவோர் நேர்மையுடன் நடந்து கொள்ளும் வகையில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே தமது அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். சிங்கப்பெண் அதிரடிப்படையின் மூலம் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களில் துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், தேசிய மனித உரிமை ஆணையம் விதித்துள்ள நெறிமுறைகளின் அடிப்படையிலேயே குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குற்றவாளிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில் அரசு தவறவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கருத்துரிமை சுதந்திரம் என்ற பெயரில் பெண்கள் மீதான தரக்குறைவான விமர்சனங்களில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்த முதலமைச்சர், தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான அவதூறு பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று உறுதியளித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை ஆட்சி செய்த அரசின் மீதான முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பின்னர் முதலமைச்சர் சில குற்ற வழக்கின் விவரங்களையும் எடுத்துரைத்தார். திமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பதிலுரைக்கு பின்னர் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அப்போது கூறினார். எனினும் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர். முதலமைச்சரின் உரையின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக கேட்பதற்கு பதிலாக தொடர்ந்து குரல் எழுப்பியதால் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறினார். இதனை எதிர்த்த திமுகவினர் பேரவைத் தலைவரின் இருக்கைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தரையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினர். எனினும் முதலமைச்சர் திரு விஜய் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் திமுகவினர் அவர்களது இருக்கைக்கு சென்றனர். தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அதற்கு முன்னதாக தாம் சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று முற்பட்டனர். அப்போது திமுகவை சேர்ந்த சிலர் தொடர்ந்து குரல் எழுப்பியதால் வாய்ப்பு மீண்டும் மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

இன்று பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சீர்காழி திருஞான சம்பந்தம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுகோய் 30 ரக போர் விமானங்களின் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. ரஷ்யா தொழில்நுட்பத்துடன் கூடிய RVV-BD ஏவுகணை 300 கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கும் திறன் கொண்டவை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்தியா வருவதற்கு முன்பாகவே இதற்காக ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. இந்திய விமானப்படையின் ஏவுகணை திறனை மேம்படுத்த பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து மீட்டியோர் ஏவுகணைகளை வாங்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் மை பாரத் திட்டம் மூலம் பல்வேறு போட்டிகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளையோர் நலன் அலுவலர் திரு மதியழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவ பாரத் சார்பில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் தேசிய அளவில் பங்கேற்க கடலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 என்ற நிகழ்வின் மூலம் நாட்டின் இளைஞர்களின் திறமை, தலைமைத்துவம், புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கடல்சார் வளங்களை உள்ளடக்கிய நீல பொருளாதாரம், மனித மூலதனம் மற்றும் உலகளவிய போட்டிகள் என்ற பிராந்திய கருப்பொருளின் அடிப்படையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன. புதுமை, தொழில் முனைவோரின் திறன் மற்றும் இளைஞர் நாடாளுமன்றம் ஆகியவற்றிற்கு இப்போட்டிகள் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
1: இந்தியா பங்களாதேஷ் இடையே கலாச்சார உறவுகள் மேம்படுத்தப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி தெரிவித்துள்ளார். டாக்காவில் பங்களாதேஷ் கலாச்சார விவகாரத்துறை அமைச்சர் திரு நிதின் ராய் சௌத்ரியுடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாட்டு மக்களிடையே கலாச்சார பரிமாற்றம் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. அம்ரிட்ஸர் விமான நிலையத்தில் ட்ரோன்கள் பறந்ததை அடுத்து விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு விமான நிலைய பகுதியில் ட்ரோன்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து 7 விமானங்கள் பிற விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அம்ரிட்ஸர் விமான நிலைய இயக்குநர் திரு அனிருத் குமார் சர்மா தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸரில் தரையிறங்க வேண்டிய 2 விமானங்கள் சண்டிகர் விமான நிலையத்திற்கும் 5 விமானங்கள் தில்லி விமான நிலையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் மகாகாலேஸ்வர் திருக்கோவில் விழா இன்று நடைபெறுகிறது. கோவில் ஊர்வலத்தில் மகாகாலேஸ்வர் 7 உருவங்களில் காட்சியளிக்க உள்ளார். மாலை 4 மணிக்கு தொடங்க இருக்கும் ஊர்வலம் மகாகால் காட்டி, குடாரி, ராமானுஷ் கோட் வழியாக ராம் படித்துறையில் சென்றடைய உள்ளது. ராம் படித்துறை அருகே ஷிப்ரா ஆற்றில் சந்திரமௌலீஸ்வர் மண் மகேஷ் சிலைகளுக்கு புனித நீராடல் அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்காவின் மியான்மி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். பியோட்டிகோர்க்வின் சான் ஜுவான் விமான நிலையத்தில் இருந்து மியாமி வந்த ஆம்சன் பிரைம் சரக்கு விமானம் தரையிறங்கும் போது இது விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் 2 நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி உணவு இடைவேளையின் போது 5 விக்கெட் இழப்பிற்கு 491 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கிழக்கு மண்டல அணித் தலைவர் இஷான் கிஷன் அபாரமாக ஆடி 171 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சுகோய் 30 ரக போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை

0: கிரிக்கெட் போட்டியின் தென்மண்டல அணிக்கு எதிரான இறுதியாட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: போகும் வழியில் அவர்களை பிரினால் நிறுத்தினான். அவன் ஒரு அடக்கமான மத்திம வயது ஆசாமி. அவனது நேர்மையும் நாணயமும் பொருந்திய வாழ்வினால் எல்லோரிடமும் நன்மதிப்பு பெற்றிருந்தான். நீங்கள் கூட வேலைக்கு போகவில்லையா தனிலோ இவனாவிச் என்று கேட்டான் பாவல். இல்லை, என் மனைவிக்கு இது பிரசவ நேரம். மேலும் எல்லோரும் இப்படி உற்சாகமாயிருக்கிற நாளிலே. அவன் தனது தோழர்களை ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு தனிந்த குரலில் சொன்னான், நீங்கள் இன்று தொழிற்சாலை மேனேஜருக்கு ஏதோ தொந்தரவு கொடுக்கப் போவதாக, சில ஜன்னல்களை உடைத்தெறிய போவதாக பேச்சு நடமாடுகிறதே, உண்மைதானா என்று கேட்டான். நாங்கள் ஒன்றும் குடிகாரர்கள் இல்லையே என்றான் பாவல். நாங்கள் வெறுமனே திருவழியே அணிவகுத்து செல்லுவோம். கொடிகளை தாங்கிக் கொண்டும் பாட்டுக்களை பாடிக்கொண்டும் செல்லத்தான் உத்தேசம் என்றான் அகோல். நீங்கள் எங்கள் பாட்டுக்களை கேளுங்கள், அதுதான் எங்கள் நம்பிக்கையின் கொள்கையின் குரல். உங்கள் கொள்கையெல்லாம் எனக்கு தெரியும் என்று ஏதோ சிந்தித்தவாறே சொன்னான் பிரினால். பிறகு நான் தான் எங்கள் பத்திரிகைகளை படிக்கிறேனே. ஆ பிலகேயா நிலவ்னா, நீயுமா என்று தாயை பார்த்து சிரித்து கொண்டே சத்தமிட்டான். நீயும் இந்த புரட்சியில் கலந்துவிட்டாய். சாவதற்கு முன்னால் நான் ஒரு முறை ஏனும் சத்தியத்தோடு அணிவகுத்து செல்ல வேண்டும். அடிச்சக்க, ஆனால் நீதான் தொழிற்சாலைக்குள் தடை செய்யப்பட்ட பிரசுரங்களை கொண்டு வந்தாய் என்று அவர்கள் சொல்லிக்கொள்வது உண்மை என்றுதான் தோன்றுகிறது. யார் அப்படி சொன்னது என்று கேட்டான் பாவல். அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். சரி, நான் வருகிறேன். நீங்கள் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுங்கள். தாய் அமைதியோடு புன்னகை புரிந்தாள். அவர்கள் தன்னை பற்றி அப்படி பேசிக்கொண்டார்கள் என்பதை கேட்டதற்கு அவளுக்கு ஆனந்தமாயிருந்தது. நீயும் கூட சிறைக்கு போவாயம்மா என்று சிரித்து கொண்டே சொன்னான் பாவல். சூரியன் மேலெழுந்து வசந்த பருவத்தின் புதுமையிலே தனது கதகதப்பை பொழிய தொடங்கியது. மேகங்கள் கலைந்து போய்விட்டன. அவற்றின் நிழல்கள் தெளிவற்று உலைந்து போய்விட்டன. மேகங்கள் தெருவுக்கு மேலாக மெதுவாக நகர்ந்து வீட்டுக்கூரைகள் மீதும் மனிதர்கள் மீதும் தவழ்ந்து அந்த குடியிருப்பு முழுவதையுமே தூசி தும்பு இல்லாமல் துடைத்து சுத்தப்படுத்துவது போலவும், மக்களது முகங்களில் காணப்பட்ட சோர்வையும் களைப்பையும் நீக்கி களைத்து விடுவது போலவும் தோன்றியது. எல்லாமே ஒரே குதூகலமாய் தோன்றியது. குரல்கள் பலத்து ஒலித்தன. ஆலையின் எந்திர ஓலத்தை மக்கள் ஆரவார குரல்கள் அமுங்கடித்து விழுங்கிவிட்டன. மீண்டும் ஜன்னல்களிலிருந்தும் வாயிற்புறங்களிலிருந்தும் ஜனங்கள் பேசிக்கொள்ளும் பல்வேறு பேச்சுக்கள் தாயின் காதில் விழத் தொடங்கின. அந்த பேச்சுக்களில் சில விஷம் தோய்ந்ததாகவும் பயமுறுத்துவதாயும் இருந்தன. சில உற்சாகமும் சிந்தனையும் நிறைந்து ஒலித்தன. ஆனால் இந்த தடவை அவளுக்கு அந்த பேச்சுக்களை வெறுமனே கேட்டுக்கொண்டு மட்டும் போக முடியவில்லை. அந்தந்த பேச்சுக்கு தக்கவாறு எதிர்க்குறை கூறவும் விளக்கவும் வந்தனம் கூறவும் விரும்பினாள் அவள். மெதுவாக அன்றைய தினத்தின் பல்வேறான வாழ்க்கை அம்சங்களிலேயும் அவள் பங்கெடுத்து கொள்ள விரும்பினாள். ஒரு சின்ன சந்து திருப்பு முனையில் மூலையில் சுமார் 100 பேர்கள் கூடி நின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலிருந்து நிக்கலாய் வெசோஷிகோவின் குரல் உரத்து ஓங்கி ஒலித்தது. அவர்கள் பழத்தை பிழிந்து சாறு எடுப்பது போல் நம் இரத்தத்தை கசக்கி பிழிகிறார்கள் என்று சொன்னான் அவன். அவனது வார்த்தைகள் ஜனங்களது மூளையை முரட்டுத்தனமாக்கின. அது சரிதான், ஆமாம் என்று பல்வேறு குரல்கள் ஒரே சமயத்தில் ஒலித்தன. இந்த பயல் ஏதோ தன்னாலான மட்டும் முயல்கிறான். இரு, நான் போய் அவனுக்கு உதவுகிறேன் என்று சொன்னான் அகோல். பாவல் அவனை தடுத்து நிறுத்துவதற்கு முன்னால் அவன் தனது நெடிய மெலிந்த உடலோடு ஒரு கார்க்கை திருக்கி துளைத்து செல்லும் திறப்பான் போல அந்த கூட்டத்துக்குள் ஊடுருவி உள்ளே சென்று விட்டான். செழித்து கனத்த குரலில் அவன் சத்தமிட்டான், தோழர்களே, உலகில் பல்வேறு இன மக்கள் குடியிருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். யூதர்கள், ஜெர்மானியர்கள், ஆங்கிலேயர்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் நான் அதை நம்பவில்லை. உலகில் இனங்கள் இரண்டே இரண்டுதான். ஒன்றுக்கொன்று ஒத்துக்கொள்ளாத இரண்டே மனித குலங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று பணக்காரர் குலம், மற்றொன்று

0: பஞ்சை ஏழைகளின் குலம். ஜனங்கள் வெவ்வேறு விதமாக உடை உடுத்தலாம், வெவ்வேறு மாதிரியான மொழிகளில் பேசலாம், ஆனால் ஜெர்மானியராக மட்டும் ஆங்கிலேயராக மட்டும் அவர்களில் பணக்காரராயிருப்பவர்கள் உழைக்கும் மக்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அவர்களை அனைவருமே தொழிலாளர்களை ஒன்று போலவே நடத்துகிறார்கள் என்பதை, அவர்கள்தான் தொழிலாளரை உறிஞ்சி குடிக்கும் கொள்ளை நோய் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஆனால் அதே சமயத்தில் தாத்தாரியனானாலும் பிரெஞ்சுக்காரனானாலும் அல்லது துருக்கியனானாலும் எந்த நாட்டு தொழிலாளி ஆனாலும் சரி, அவர்களையும் நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தால் ருஷ்யாவில் உள்ள தொழிலாளர்கள் எப்படி நாயினும் கேடு கெட்டு வாழ்கிறார்களோ அதே வாழ்க்கையைதான் சகல நாட்டு தொழிலாளர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அந்த சந்து பாதையில் மேலும் மேலும் ஜனங்கள் கூடினார்கள். அவர்கள் தங்கள் கழுத்துக்களை எட்டி நீட்டிக்கொண்டும் குதிக்காலால் எழும்பி நின்று கொண்டும் ஒரு வார்த்தை கூட பேசாது அவன் பேசுவதை கேட்டார்கள். அந்திரே தன் குரலை மேலும் உயர்த்தினான். வெளிநாடுகளில் உள்ள தொழிலாள மக்கள் இச்சாதாரண உண்மையை ஏற்கனவே தெரிந்து கொண்டு விட்டார்கள். இன்று இந்த மே மாத பிறப்பன்று போலீஸ் என்று யாரோ கத்தினார்கள். நாலு குதிரை போலீஸ்காரர்கள் அந்த சந்துக்குள் நேராக வந்து குதிரைகளை கூட்டத்திற்குள் செலுத்தினார்கள். தங்களது கையிலிருந்து சவுக்குகளால் வீசி விளாசி அரைந்து கொண்டு சத்தமிட்டார்கள். கலைந்து போங்கள், கலைந்து போங்கள். மக்கள் தங்கள் முகங்களை சுழித்து கொண்டே அந்த குதிரைகளுக்கு வழிவிட்டு ஒதுங்கினார்கள். சிலர் பக்கத்திலிருந்த வேலிப்புறத்தில் ஏறிக்கொண்டு விட்டார்கள். அடடே, குதிரைகளின் முதுகிலே பஞ்சுகளை பாருடா, டோய், வீராதி வீரருக்கு வழிவிடு, இவை கத்துவதை கேளுடாய், டோய் என்று எவனோ உரத்து கத்தினான். ஹஹோல் தெருவின் மத்தியில் அசையாது நின்று கொண்டிருந்தான். இரண்டு குதிரைகள் அவன் பக்கமாக தலையை அசைத்தாட்டி கொண்டே நெருங்கி வந்தன. அவன் ஒரு பக்கமாக ஒதுங்கினான். அந்த சமயத்தில் தாய் அவனது கையை பற்றி பிடித்து அவனை தன் பக்கமாக விருட்டென்று இழுத்தாள். நீ பாவல் பக்கமாக நிற்பதாய் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய், ஆனால் இங்கேயோ தன்னந்தனியாக எல்லா தொல்லைகளையும் நீயே ஏற்கிறாய் என்று முணுமுணுத்தாள் அவள். ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்கிறேன், போதுமா என்று சிரித்து கொண்டே சொன்னான் ஹஹோல். ஒரு கனமான பயங்கரமான நடுக்கம் நிறைந்த ஆயாச உணர்ச்சி தாயின் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து மேலெழும்பி அவளை ஆட்கொண்டது. அவளது தலை சுழன்றது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி ஏதோ ஒரு மயக்கம் உண்டாயிற்று. மத்தியான சாப்பாட்டுக்கு எப்போதடா சங்கு அலரும் என்று ஆதங்கப்பட்டு தவித்தாள் அவள். அவர்கள் தேவாலயம் இருந்த சதுக்கத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். தேவாலய சுற்றுப்புறத்தில் உற்சாகம் நிறைந்த இளைஞர்களும் குழந்தைகளுமாக சுமார் 500 பேர் கூடியிருந்தார்கள். கூட்டம் முன்னும் பின்னும் அலைமோதி கொண்டிருந்தது. மக்கள் பொறுமையற்று தங்கள் தலைகளை நிமிர்த்தி உயர்த்தி தூரத்தையே ஏறிட்டு பார்த்து எதையோ எதிர்நோக்கி தவித்து கொண்டு நின்றார்கள். ஒரே உத்வேக உணர்ச்சி எங்கும் பரிணமித்து பறந்தது. சிலர் செய்வது இன்னதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார்கள். சிலர் பிரமாதமான தைரியசாலிகள் போல பாவனை பண்ணிக்கொண்டிருந்தார்கள். பெண்களின் கசமச குரல் மங்கி ஒலித்தது. அவர்கள் பக்கத்திலிருந்து ஆண்கள் விலகி சென்றார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 2:40 மணிக்கு மொழிபெயர்ச்சியில் இந்தி பாடம் கற்றுக் கொடுப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம், கற்றுக்கொள்பவர் பிரியம் பிரதீக்ஷாஜா, சென்னை அஞ்சல்.

நேரம் 1 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிருக்கான ஒரு பிரத்யேகமான சமையல் குறிப்புகளோட நான் வந்தாச்சு உங்கள் செல்ல தோழி. நேர்களே, நல்ல ஒரு மதிய நேரம் பசியான வேலையில் கண்டிப்பாக எல்லாரும் உணவு அருந்திருப்பேங்க. உங்களுக்கு நான் சில ரெசிபீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற முதல் ரெசிபி கருப்பட்டி பணியாரம். இது செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி அல்லது இட்லி மாவு இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக உள்ள இட்லி மாவு, கருப்பட்டி 1 கப், ஏலக்காய் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கணும், நெய் அல்லது எண்ணெய் பொரிக்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருங்க. பணியாரக்கல்லையும் எடுத்து ரெடியாக அடுப்பு மேலே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். இதனோட செய்முறை விளக்கத்தை பாடலுக்கு பின் சொல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை வரிசையின் சமையல் நிகழ்ச்சி மகளிர் நேரம்.

நேரம் 1:05:44. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மகளிருக்கான பிரத்யேகமான சமையல் நிகழ்ச்சி மகளிர் நேரம். இப்போ கருப்பட்டி பணியாரம், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லியிருந்தேன். என்னங்க நேர்களே, பணியாரக்கல்லை வந்து அடுப்பு மேலே வச்சாச்சா? இப்போ கருப்பட்டியை சிறிதளவு அந்த பச்சரிசி மாவு, ஊற வச்ச பச்சரிசி மாவை நன்கா அரைச்சிக்கணும். அதில் கூட தண்ணி விட்டு நல்லா கருப்பட்டிய பாகு தண்ணீர் விட்டு காய்ச்சிக்கணும். ரொம்ப பாகு பதம் தேவையில்லை. அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு, கருப்பட்டி பாகு கரையிற அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். அதை ஆறுனதும் அந்த இட்லி மாவு வச்சுருந்தீங்கன்னா இட்லி மாவு கலந்துடணும். இல்லைனா ஊற வச்ச பச்சரிசி மாவை நல்லா அரைச்சி அது கூட இந்த கருப்பட்டி பாகை கலந்துட்டு அது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் கலந்துடணும். இந்த கலவையை பணியாரக்கல்ல சிறிதளவு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி இந்த பச்சரிசி கலவையை கலந்து, பச்சரிசி கருப்பட்டி கலவையை கலந்தால் நமக்கு சுவையான சூப்பரான கருப்பட்டி பணியாரம் ரெடி. கருப்பட்டியில் அயன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இதை குழந்தைங்களுக்கு மாலை நேரத்தில் ஸ்கூல் முடிஞ்சு வர்றப்ப கொடுக்குறப்ப ரொம்பவே அற்புதமாக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சு. இன்னும் பல சுவாரஸ்யமான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மகளிர் நேரம் நிகழ்ச்சியோடு. ஒரு பாடலுக்கு போய் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே.

நேரம் 1:13 ஆகிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரம். உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரெசிபி கருப்பட்டி கேசரி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பட்டி கேசரி. செய்ய தேவையான பொருட்கள் ரவை 1 கப், கருப்பட்டி 2 கப் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கணும், 2.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெய் 1/2 கப், முந்திரியும் திராட்சையும் சிறிதளவு, ஏலக்காய் தூள். முதல்ல ஒரு வாணலில் நெய் அல்லது எண்ணெயை விட்டுக்கணும். விட்டுட்டு அதில் முந்திரியையும் திராட்சையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக ரவையை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் கருப்பட்டியை போட்டு தண்ணீரில் கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் ரவைக்கு 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப் அளவுக்கு நீரை கொதிக்க, நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது சிறிதளவு உப்பு போட்டோன்னா இந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ரவை தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் ரவையை போடணும். வறுத்து வச்ச ரவையை போட்டுட்டு அடுத்து கருப்பட்டி பாகு எடுத்து ஊற்றணும். கண்டிப்பாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கிளறணும். எப்பவுமே ரவையை செய்கிறப்ப கிண்டிக்கிட்டே இருக்கணும், கிண்டினா தான் அந்த கட்டிப்படுதல் வராது. அடுத்ததாக கருப்பட்டி கலவையை எடுத்து அதை ஊற்றி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜில் அந்த நெய் வந்து பிரிஞ்சு வரும். இன்னும் கொஞ்சம் கடைசியாக நெய் சேர்த்து கலரனா உங்களுக்கு சுட சுட கருப்பட்டி கேசரி தயார். இன்னும் பல சுவாரஸ்யமான ரெசிபீஸ் இந்த மதிய வேளையில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்கள் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. பாடல் கேட்கலாம் அருள் திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில்.

நேரம் 1:32. நேர்களை, மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன உங்களுக்கு சமையல் குறிப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, கோதுமை கருப்பட்டி ஹல்வா. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், 150 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கணும், 300 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும், 100 கிராம் கருப்பட்டி, 50 மில்லி நெய், 50 கிராம் முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவு தண்ணி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா. இப்போ நீங்கள் கோதுமை கருப்பட்டி அல்வா செய்யணுன்னா, நைட்டே இல்லை 1-6 மணி நேரம் கோதுமை நல்லா ஊற வச்சு அரைச்சி அதை பாலாக எடுத்து வச்சுக்கணும். அடிகனமான பாத்திரத்தில், எப்பவுமே ஹல்வா இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறப்ப அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அடிகனமான பாத்திரத்தில் இந்த கோதுமை பாலை ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். சிறிதளவு அப்படியே கெட்டிப்படும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். அதே நேரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் கருப்பட்டியை தண்ணீர் விட்டு கலந்து வடிகட்டி கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து, இந்த மாவா ஆகும் பார்த்திங்களா, கோதுமை பாலை கிண்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கருப்பட்டி கலவையை எடுத்து ஊற்றிக்கணும். அதுலேயே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போது நம்ம சின்னதாக கொஞ்சம் சிறிதளவுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கும் போது அந்த இனிப்பு சுவையை நம்ம தூக்கி கொடுக்கும், சரிங்களா. அடுத்து இந்த கோதுமை பால் கலவையில் கருப்பட்டியை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்ச் பேட்சாக நம்ம சேர்க்கணும். அல்வா செய்கிறப்ப மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இறக்கும் நேரத்தில் ஏலக்காய் தூள், வறுத்து நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, திராட்சையை அப்படி கிண்டணும்னா, அந்த அல்வா பதம் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம அரைச்ச கலவை வந்து அந்த பாத்திரத்தோடு ஒட்டக்கூடாது. நமக்கு சுவையான சூப்பரான கோதுமை அல்வா தயார். இது அப்படியே குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பட்டி கோதுமை ஹல்வா தயார். என்ன எல்லா ரெசிபீஸும் கருப்பட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா, அதில் வந்து உடலுக்கு தேவையான முக்கியமான பயன்கள் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி தருது, செரிமானம் தருது. நோய் எதிர்ப்பு சக்தி, கருப்பட்டியில் இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின்கள் அதிகமாக இருக்குது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. சாதாரண சர்க்கரை வெல்லத்தை விட கருப்பட்டி ரொம்பவே உடலுக்கு நல்லது, சரிங்களா. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள், கருப்பட்டி ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மகளிர் நேரம் நிகழ்ச்சியோடு. பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை திருவிழா மாற்றான் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷா குரல்களில்

0: நேரம் 1:29. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரம். அடுத்ததாக நான் உங்களுக்கு என்ன ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, கருப்பட்டி பேரிச்சம்பழ கேக். இது செய்ய தேவையான பொருட்கள்: 200 கிராம் கோதுமை மாவு, 200 கிராம் கருப்பட்டி, 100 கிராம் வெண்ணெய், 2 முட்டை, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 10 பேரிச்சம்பழம், 100 கிராம் முந்திரி, 100 கிராம் திராட்சை. இந்த தேவையான பொருட்களை எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். கோதுமை மாவை சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். கருப்பட்டியை எப்பயுமே யூஸ் பண்ணுறப்ப நல்லா தண்ணீரில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த தேவையான பொருட்களோட ரெடியாக இருங்க. இந்த செய்முறை விளக்கத்தை ஒரு சிறிய விளம்பரத்துக்கு பின் சொல்கிறேன் நான்.
1: கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரம். இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கருப்பட்டி ரெசிபிஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு கருப்பட்டி பேரிச்சம்பழ கேக், இது தேவையான பொருட்கள்லாம் சொல்லியாச்சு. இப்போ செய்முறை பார்க்கலாமா? கருப்பட்டியை தண்ணீர் ஊற்றி அடுப்பில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். எப்பயுமே கேக் செய்யும்போது கோதுமை மாவு 100 கிராம் இதை சளிச்சுக்கணும். இதில் அந்த கருப்பட்டி கலவையை ஊற்றி 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இதை பேரிச்சம்பழத்தை நல்லா மிக்சியில் சுடுதண்ணியில் ஊற வச்சு ஒரு அரவை இயந்திரம் மிக்சியில் நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து இந்த கேக் கலவையோடு நல்லா கிண்டிடணும். இதை கேக் செய்கிறதுக்கு ரொம்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த கேக் வந்து சாஃப்டாக வராது. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட், கரண்டியை எடுத்து எடுத்து இப்படி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் எடுத்து எடுத்து பண்ணணும். கேக் செய்யும்போது ரொம்பவே ப்ளஃபியாக வரும் நமக்கு. அடுத்தது முந்திரி, திராட்சை, இது எல்லாத்தையும் 2 முட்டையை நல்லா அடித்து இதனோடு சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் கேக் கலவை வந்து தயார். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் அவனை ஒரு 2 to 3 நிமிடம் ப்ரீஹீட் செஞ்சு அந்த வெப்பநிலையில் 180 டிகிரியில் தயார் செஞ்ச மாவை உள்ளே வச்சு 30 நிமிடம், இது அவனுக்கு அவன் டிஃபர் ஆகும். அதனால் 30 நிமிஷம் கேக் வேக வச்சா நம்மளோட கேக் சுவையான, சூப்பரான, மிகவும் சத்தான கருப்பட்டி பேரிச்சம்பழ கேக் ரெடி. நம்ம கேக் தயாராகிடுச்சா எப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குச்சியை எடுத்து அந்த கேக்குள்ளே குத்தி பார்த்தோன்னா மாவு வந்து ஒட்டாமல் வந்தால் நம்மளோட கேக் தயார். சூப்பரான சுவையான கருப்பட்டி பேரிச்சம்பழ கேக் தயார். சுவையும் மனமும் நிறைந்த கருப்பட்டி பேரிச்சம் கேக் சாப்பிடலாமா? குழந்தைகளுக்கு இது மட்டும் ஸ்கூல்லேருந்து வந்து செஞ்சு கொடுத்து பாருங்களேன். சுவையோ சுவை, சூப்பராக அடித்து பட்டையை கிளப்புவாங்க. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். பாடல் கேட்கலாம் நான் மகாநல திரைப்படத்திலிருந்து.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நுண்கீரை வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நேரம் 1:37 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த ரெசிபிஸ் என்னென்னா, கருப்பட்டி தேங்காய்ப்பாய் தேங்காய்ப்பால் கொழுக்கட்டை. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் இடியாப்ப மாவு, 1 கப் கருப்பட்டி பால், ஏலக்காய் விருப்ப தேவையான அளவு, பாதாம் 1/2 மூடி, தேங்காய் 1 கப், திக்கான தேங்காய்ப்பால் எடுத்துக்கணும். இது செய்கிறதுக்கு முதல்ல கருப்பட்டியை எப்பவும் போல் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இதை இடியாப்ப மாவு கூட சூடான வெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி 2 அந்த தேங்காய்ப்பாலை, திக்கான கொதிக்கும் தேங்காய்ப்பாலை இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா கொதித்ததும் இந்த தேங்காய்ப்பாலில் பிடிச்சு வச்சுருந்த கொழுக்கட்டைகளை நல்லா போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதித்ததும் அது வெந்ததும் நல்லாவே மேலே வரும். கொழுக்கட்டைகள் வெந்ததான்னு பார்க்குறதுக்கு ஸ்தானா வெந்ததுமே மேலே வந்துடும் இல்லைங்களா. அடுத்தது முதல்ல ஊற்றி வச்சிருந்த தேங்காய்ப்பால் எடுத்து செஞ்சால் உங்களுக்கு கருப்பட்டி சுவையான கருப்பட்டி தேங்காய்ப்பால் கொழுக்கட்டை தயார். கருப்பட்டியோட முக்கியமான பயன்கள் என்ன தெரியுங்களா? இது செரிமானம். உணவுக்கு பிறகு சிறிதளவு கருப்பட்டியை சாப்பிட்டா செரிமான மண்டலம் சீராக இயங்கும், அஜீர்ண கோளாறுகள் நீங்கும். இன்னும் பல சுவாரஸ்யமான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் மகளிர் நேரம் சமையல் நிகழ்ச்சியோடு.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, திரைக்கதை வசனம், இயக்கம் மணிவண்ணன். கேட்க மறவாதீர்கள் நேர்களே.

நேரம் 1:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மகளிரம் சமையல் நிகழ்ச்சி. அடுத்த ரெசிபி உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, கருப்பட்டி ரவா லட்டு. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், வெள்ளை ரவை 1/2 கப் எடுத்து நல்லா வறுத்துக்கணும், 1/2 கப் கருப்பட்டி, சிறிதளவு ஏலக்காய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 கப் பச்சரிசி, 2 டேபிள்ஸ்பூன் நெய், 10 முந்திரி. தேவையான பொருட்களை நல்லா ரவையையும் பச்சரிசியும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து அதனோட தேங்காய் துருவல், ரவை வறுத்த ரவை, பொடிச்சு வச்ச ஏலக்காய்த்தூள், இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா கிளறி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு அடுப்பில் கருப்பட்டியை சேர்த்து அதனோட 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் விட்டு கரைச்சி வடிகட்டி இந்த ரவை கலவையில் சேர்த்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இந்த ரவை கலவையை கருப்பட்டி கலவையோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கருப்பட்டி ரவா லட்டு செய்யறதுக்கு தேவையான மாவு உருண்டை ரெடி. அடுத்ததாக இந்த சூடு ஆறியினதும் மாவு கலவையை உருண்டை உருண்டைகளாக நெய் சேர்த்து பிடிச்சிட்டா நம்மளோட சுவையான சூப்பரான கருப்பட்டி ரவா லட்டு தயார். இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய சர்க்கரை உணவுகளும் துரித உணவுகளும் இதை பசங்களுக்கு வாங்கி தராமல் வீட்லேயே இந்த மாதிரி சத்தான உணவுகளை நம்ம செஞ்சு தரலாம். முக்கியமாக இதில் இரத்த சோகை நீங்கிறதுக்கான அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை போக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு உங்களோட மகளிர் நேரம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் மகளிர் நேரம் நிகழ்ச்சியோட. பாடல் கேட்கலாம் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து சைந்தவி குரலில்லை.

நேரம் 1:51:45. நேர்களை இன்னைக்கு உங்களுக்கு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சுவையான சூப்பரான கருப்பட்டி ரெசிபீஸ். இன்னைக்கு கடைசி ரெசிபிஸ் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இது ஒரு டபுள் தமாக்கா ரெசிபின்னே சொல்லலாம். செவ்வாழைப்பழ கருப்பட்டி குழிப்பணியாரம். செவ்வாழையும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கருப்பட்டியும். அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி ஒரு குழிப்பணியாரம் செய்கிறது. இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு செவ்வாழைப்பழம், 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ரவை, 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் கருப்பட்டி, 2 ஸ்பூன் நெய், 3 ஏலக்காய், தேவையான அளவு எண்ணெய் இல்லது நெய், 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை ஆப்பசோடா. இந்த பொருட்களை எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம செவ்வாழைப்பழ கருப்பட்டி குழிப்பணியாரத்தை ஒரு பாடலுக்கு பின் செய்யலாம்.

நேரம் 1:56 நிகழ்ச்சியோட கடைசி தருணத்துக்கு வந்தாச்சு. கடைசி ரெசிபியாக உங்களுக்கு செவ்வாழைப்பழ கருப்பட்டி குடிப்பணியாரத்துக்கான தேவையான பொருட்கள் சொல்லியிருந்தேன். இதில் வாழைப்பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக கருப்பட்டியை கடாயில் போட்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கணும். பாத்திரத்தில் மாவுகளை போட்டு, அதாவது 1 கப் மைதா, கோதுமை மாவு எல்லாத்தையும் போட்டு, இந்த வாழைப்பழ விழுதையும் போட்டு, உப்பு கொஞ்சம் போட்டு, கருப்பட்டி கலவையை சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இதை ஒரு பணியார சட்டியை காய வச்சு அதில் நெய் தடவி இந்த மாவு கலவைகளை ஒரு குழியில் எடுத்தால் நமக்கு சுவையான சூப்பரான செவ்வாழைப்பழ கருப்பட்டி குடிப்பணியாரம் ரெடி. எலும்பு மற்றும் கருப்பைக்கு ரொம்பவே நல்லது. கால்சியம் இருக்கிறதால பற்களுக்கும் எலும்புகளுக்கும் பலத்தை சேர்க்குது. உளுத்தங்கடியோட கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்போது பெண்களோட கருப்பை ஆரோக்கியமும் மேம்படும். சுக்கு மிளகோட கருப்பட்டியை சேர்த்து கஷாயம் வச்சு குடித்தா இருமல், சளி, தொண்டை வலி குணமாகும். என்ன நேர்களே, இந்த சமையல் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு பயனுள்ள தகவல்லாம் நான் உங்களுக்கு தந்திருப்பேன்ற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மகளிர் நேரம் நிகழ்ச்சியோட எங்களோட அறிவிப்பாளர்கள் உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ், சூப்பரான ரெசிபீஸ் உங்களுக்காக கொடுக்க ரெடியாக இருக்காங்க. கேட்க மறவாதீர்கள் தினம் திங்கட்கிழமை தோறும் மதியம் 1 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியை. இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. பாய், ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸ். இசையோடு இணைந்திருங்கள்.

நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை, என்றும் நீங்காத 60-70களின் பாடல்கள். கண்ணதாசனின் வரிகளில் தத்துவம் நிறைந்த வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்கள் பொதிந்துள்ள பாடல்களை கேட்கலாம். தொடக்கமாக

தனித்துவமான வரிகளில் கட்டி போட்ட கண்ணதாசனின் வரிகளில் 60களின் பாடல்கள் நிறைந்த வண்ணமாக இருக்கு. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஒலிக்கு வருவது பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில். நேரம் 2:19:32. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின்.

நேரம் 2:23 45 இன்று மினிவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுஷீலா குரலில். கேட்டு மகிழலாம் நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரம் 2:31:58. காலத்தால் அழிக்க முடியாத பழைய பாடல்களின் தொகுப்பில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி. சுஷீலா குரல்களில், எம். எஸ். விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் அழகிய வரிகளில்.

இசை மாறலாம், காலம் மாறலாம், ஆனால் மனதை தொடும் வரிகளுக்கு மட்டும் வயதாகாது. அந்த வரிகளின் அழகோடு அடுத்த பழைய பாடல்களின் புதிய உணர்வோடு பாடல் கேட்கலாம். காத்தவராயின் திரைப்படத்திலிருந்து ஜே பி சந்திரபாபு அவர்களின் தத்துவமிக்க வரிகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் இன்றும் இனிவை நிகழ்ச்சியோடு.

இன்றைய இந்த இசை பயணத்தில் கேட்டது பழைய பாடல்கள் மட்டுமல்ல, நம்முடைய பழைய நினைவுகளும் கூட. பாடல் முடிந்தது, நினைவு முடியவில்லை. மீண்டும் இன்னொரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம். அதுவரை இசையோடு இருங்கள், இனிமையோடு இருங்கள். இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: एक जोड़ी जूते ही खरीदे थे जो अभी तक चल रहे हैं।
1: அவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஜோடி காலணிகள் மட்டும்தான் வாங்கினான். அது இப்போது வரை பயன்பட்டு கொண்டிருக்கிறது என மக்கள் கூறினர். ஜூத்தே காலணிகள்
0: ஜூத்தே ஃபட்னே பர் அலி அபு உன்ஹே மோச்சி கே பாஸ் லே ஜாதா ஆர் கேதா இன்னே ठीक कर दो।
1: காலணிகள் கிழிந்து விட்டால் அலி அபு அவைகளை காலணி தைப்பவரிடம் எடுத்து சென்று இவைகளை சரி செய்து கொடு என கூறுவான்.
0: மோச்சி ஜூதோ பர் பைபந்த் லகா தேதா
1: காலணி தைப்பவர் காலணிகளில் ஒட்டு போட்டு விடுவார். பைபந்த் லகானா ஒட்டு போடுதல்.
0: कुछ दिनों बाद जूते फिर फट जाते और फिर से उन्हें पैबंद लगाना पड़ता।
1: சில தினங்களில் காலணிகள் கிழிந்துவிடும், பின் மறுபடியும் அவைகளுக்கு ஒட்டு போட வேண்டியிருக்கும்.
0: अब तो हालत यह थी कि जूते सिर्फ पैबंद ही पैबंद हो गए थे।
1: இப்போது நிலைமை என்னவென்றால் காலணிகளில் ஒட்டு வேலை மட்டுமே இருந்தது।
0: பைபந்தோ के रंग भी अलग अलग,
1: ஒட்டுகளின் நிறமும் பல வகையாக இருந்தன।
0: एक बार वो यूं ही घूमता हुआ बगदाद के उस बाजार में निकल आया जहां कांच की चीजें बिकती थीं।
1: ஒரு முறை அவன் சுற்றி பார்த்து கொண்டே பாக்தாத்தில் கண்ணாடி பொருட்கள் விற்கும் சந்தைக்குள் வந்தான்.
0: वो एक दुकान के सामने से गुजर रहा था कि एकाएक पीछे से किसी ने उसे पुकारा।
1: அவன் ஒரு கடையின் முன்புறத்தை கடந்து செல்லும் போது திடீரென்று பின்னால் இருந்து யாரோ அவனை அழைத்தார்கள்.
0: उसने पलट कर देखा, दुकानदार हाथ से इशारा कर उसे करीब आने के लिए कह रहा था।
1: அவன் திரும்பி பார்த்தான், கடைக்காரர் கையால் சைகை காட்டி அவனை அருகில் வருமாறு அழைத்துக் கொண்டிருந்தார்.
0: क्या बात है, कहता हुआ अली अबू मुस्कुराता हुआ पास आया।
1: என்ன விஷயம் என வினவிக்கொண்டே அலி அபு புன்முறுவலுடன் அருகில் வந்தான்.
0: दुकानदार ने कहा,
1: கடைக்காரர் கூறினார்,
0: अभी अभी यहाँ से एक आदमी गया है जिसके पास इत्र रखने की पांच बहुत ही अच्छी शीशियाँ थी।
1: இப்போதுதான் இங்கிருந்து ஒரு மனிதன் சென்றான். அவனிடம் வாசனை திரவியம் வைக்கும் ஐந்து நல்ல கண்ணாடி குப்பிகள் இருந்தன। இத்ர வாசனை திரவியம்
0: तो मैं क्या करूँ, अली अबु ने पूछा।
1: அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என அலி அபு கேட்டான்.
0: दुकानदार ने कहा, बात यह है की उन शीशियों को अगर तुम खरीद लो तो एक महीने बाद मैं तुमसे वही शीशियाँ दुगने दाम पर खरीद सकता हूँ।
1: கடைக்காரர் கூறினார், விஷயம் என்னவென்றால் அந்த கண்ணாடி குப்பிகளை நீ வாங்கிக் கொண்டால் ஒரு மாதம் கழித்து உன்னிடமிருந்து அதே கண்ணாடி குப்பிகளை நான் இருமடங்கு விலைக்கு வாங்கிக் கொள்ள முடியும்.
0: वो कितने पैसे मांगता है, அலி அபு ने खुश होते हुए पूछा।
1: அவன் எவ்வளவு பணம் கேட்கிறான் என அலி அபு மகிழ்ச்சியுடன் வினவினான்.
0: 60 दिनार, दुकानदार का उत्तर था।
1: 60 दिनार, இது கடைக்காரரின் பதிலாகும்.
0: संयोग से इस समय दुकान में 60 दिनार नहीं है।
1: தற்செயலாக இப்போது கடையில் 60 दिनार்கள் இல்லை।
0: அலி அபு ने सोचा कि अपने पैसे को दुगना करने का एक बहुत बढ़िया मौका है।
1: தன் பணத்தை இருமடங்காக்க ஒரு சிறந்த வாய்ப்பு இது என அலி அபு நினைத்தான்.
0: उसने शीशियों वाले उस आदमी का पता पूछ लिया।
1: அவன் கண்ணாடி குப்பி விற்கும் அந்த மனிதனின் விலாசத்தை கேட்டறிந்தான்.
0: और उसी वक्त जाकर इत्र की शीशियां खरीद ली।
1: पिन उड़नडियाग सेंद्र वासने द्रव्य कुप्पिगले वांगी कोंडान।
0: इसके बाद वो बगदाद के उस बाजार में घूमने निकल पड़ा जहां इत्र बिका करता था।
1: अदन पिन अवन बगदाद तिल वासने द्रव्यंगल विरकुम संदी सुट्रक कलमिनान।
0: एक दुकान के सामने से गुजरते समय अली अबु ने पीछे से अपना नाम सुना।
1: अली अबु और कड़ेन मुनबाग चलुम बोदु पिन्नाल इरुंदु तन पेयरे यारो कूपिडुवदे केटान।
0: पलट कर देखा, दुकानदार बुला रहा था।
1: तिरुम्बी पार्थ बोदु कड़ेकारर கூப்பிட்டு கொண்டிருந்தார்.
0: அலி அபு பாஸ் ஆயா, போலா கியா பாத் ஹே பாய்.
1: அலி அபு அருகில் சென்று கேட்டான், என்ன விஷயம் சகோதரரே?
0: தும் இத்ர கரீத்னா பசந்த் கரோகே?
1: உனக்கு வாசனை திரவியம் வாங்க பிடிக்குமா?
0: மேரி தில்சஸ்பி நஹி ஹே, கஹகர் அலி அபு சல் தியா ஹோதா.
1: எனக்கு விருப்பம் இல்லை என கூறி அலி அபு செல்ல விருந்தான்.
0: லேக்கின் துகான்தார் நே ரோக்தே ஹுவே சாரி பாத் பதாயி.
1: ஆனால் கடைக்காரர் தடுத்து கொண்டே எல்லா விஷயமும் கூறினார்.
0: இசி தூர் கே காவ் சே ஏக் ஆத்மி யஹா ஆயா ஹே.
1: சிறிது தூரத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து ஒரு மனிதன் இங்கு வந்தான்.
0: உஸ்கே பாஸ் இத்னா படியா இத்ர ஹே கி அப்னி ஜிந்தகி में मैंने तो वैसा कभी नहीं देखा।
1: அவனிடம் மிகச்சிறந்த வாசனை திரவியம் இருந்தது. என் வாழ்நாளில் நான் அதுபோல எப்போதுமே பார்த்ததில்லை.
0: இத்தஃபாக் சே இஸ் வக்த் மேரி ஜேப் காலி ஹே.
1: தற்செயலாக இச்சமயம் பார்த்து என் பாக்கெட் காலியாக உள்ளது.
0: அகர் தும் 100 தினார் खर्च कर सको तो ले लो.
1: உன்னால் 100 தினார்கள் செலவு செய்ய முடியும் என்றால் வாங்கிக்கொள்.
0: एक महीने बाद वही इत्र तुमसे दुगने दाम में खरीद लूंगा.
1: ஒரு மாதத்திற்கு பின் அதே வாசனை திரவியத்தை நான் இருமடங்கு உன்னிடமிருந்து வாங்கிக் கொள்வேன்.
0: அலி அபு ने मन ही मन सोचा कि आज का दिन तो बहुत ही अच्छा है.
1: இன்றைய நாள் மிக நல்ல நாளாகும் என அலி அபு மனதிற்குள்ளே எண்ணினான்.
0: घर लौटकर उसने 100 दिनार जेब में रखे और उसी वक्त उस आदमी के यहां जाकर इत्र

0: திரைகாணம் கேட்டீர்கள். நேரம் 2:41. சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹிந்தி மொழி பாடம் கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷாஜா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து மன்ஹூஸ் ஜூதே என்ற கதையை படிக்கவிருக்கிறோம். பிரியம், கதையை படி.
3: பக்தாத் கே எக் ஆத்மி அலி அக்பர் ஆபு படே பிரசித்த தே.
2: பக்தாத்தில் அலி அக்பர் ஆபு என்ற மனிதன் மிகவும் புகழ் பெற்றவன்.
3: லோகு கா கெஹனா தா கி உன்ஹோனே ஜிந்தகி மே சிர்ஃப் ஏ

0: ஹரீட் லியா.
1: வீட்டிற்கு போய் அவன் 100 தினார்களை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். பின் உடனடியாக அந்த மனிதனிடம் சென்று வாசனை திரவியத்தை வாங்கி கொண்டான்.
0: இத்தனா கீமதி இத்ர ஜேப் மே ரக் கர் இதர் உதர் பேவஜா கூம்னா உசே அச்சா நஹி லகா.
1: இவ்வளவு விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு இங்கும் அங்கும் காரணமின்றி சுற்றுவது அவனுக்கு சரியாக படவில்லை. வீட்டிற்கு திரும்பி வந்து அதே 5 அழகான கண்ணாடி குப்பிகளில் வாசனை திரவியத்தை நிரப்பினான்.
0: ஆர் ஏக் கிட்கி கே நீச்சே ரகி மேஜ் பர் சஜாதே ஹுவே சோச்சா ஏக் மஹினா பீத்தே க்யா தேர் லக்தி ஹை.
1: பின் ஒரு ஜன்னலின் கீழே உள்ள மேஜையில் அலங்காரமாக வைத்துக் கொண்டே நினைத்தான். ஒரு மாதம் கழிவதற்கு எவ்வளவு தாமதமாக போகிறது.
0: குச்ச தேர் பாத் உஸ்னே சோச்சா கி ஆஜ் கே குஷி கே ஏவஜ் மே இசி வக்த் ஜாகர் ஹமாம் மே நஹானா சாஹியே.
1: சிறிது நேரம் கழித்து அவன் இவ்வாறு எண்ணினான். இன்றைய மகிழ்ச்சியான தருணத்தில் இப்போதே குளியல் அறைக்கு சென்று குளிக்க வேண்டும். ஹம்மாம் குளியல் அறை.
0: அலி ஆபு வஹா பஹஞ்சா ஹி தா கி ஏக் தோஸ்த் ஜிஸ்கா நாம் உமர் பேன் ஆதி தா சாம்னே ஹி மில் கயா.
1: அலி ஆபு அங்கு போய் சேர்ந்ததும் உமர் பேன் ஆதி என்ற நண்பனை எதிரிலேயே சந்தித்தான்.
0: தோனோ மே சலாம் துவா ஹுய்.
1: இருவரும் வணங்கிக் கொண்டார்கள்.
0: உமர் பேனே உஸ்கே ஜூத்தோ கி ஓர் தேக் கர் கஹா துமே ஷரம் நஹி ஆதி.
1: உமர் பேன் ஆதி அவன் காலணிகளை பார்த்து கொண்டே கேட்டான், உனக்கு வெட்கமா இல்லையா?
0: சாரே ஷஹர் மே தும்ஹாரே பைபந்தோ வாலே ஜூத்தோ கா சபி மஜாக் உடாதே ஹை.
1: நகர் முழுவதும் உன்னுடைய ஒட்டு போட்ட காலணிகளை பற்றி தான் எல்லோரும் கேலி செய்கிறார்கள்.
0: ஜிஸ்னே ஜிந்தகி மே தும்ஹே கபி நா தேகா ஹோ வைசா ஆத்மி பி தும்ஹாரே ஜூத்தோ பர் சிர்ஃப் ஏக் நஜர் டால் கர் பஹ்சான் சக்தா ஹை கி கிஸ்கே ஜூத்தே ஹை.
1: உன்னை தன் வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத மனிதன் கூட உன் காலணிகளை ஒருமுறை பார்த்தே இது உன்னுடையதுதான் என்று தெரிந்து கொள்வான்.
0: தோனோ தோஸ்த் நஹானே கே லியே அலக் அலக் கம்ரோ மே தாகில் ஹுவே.
1: இரு நண்பர்களும் குளிப்பதற்காக வெவ்வேறு அறைகளில் பிரவேசித்தனர்.
0: உமர் பேன் நஹாகர் பஹலே நிக்லா ஆர் சலா கயா.
1: உமர் பேன் குளித்துவிட்டு முதலில் வந்தான், பின் சென்று விட்டான்.
0: சபி லோக் அப்னே ஜூத்தே சுங்கி பஹர் ஹி உதார் ரஹே தே.
1: அனைவரும் தங்களுடைய காலணிகளை வெளியில் தான் விட்டிருந்தார்கள்.
0: இஸ்லியே ஆபு கே ஜூத்தே சரக்தே சரக்தே ஏக் திபாய் கே நீச்சே காஃபி தூர் ஹட் கய்.
1: இதனால் ஆபுவின் காலணிகள் நகர்ந்து நகர்ந்து ஒரு முக்காலியின் அடியில் வெகு தூரம் சென்று விட்டிருந்தன.
0: ஜப் அலி ஆபு நஹா தோகர் வாபஸ் ஆயா தோ ஜூத்தோ கோ உஸ்னே ஜஹா ரக்கா தா வஹா அப் கிசி ஆர் கே ஜூத்தே படே தே.
1: அலி ஆபு குளித்து விட்டு வந்தபோது அவன் காலணிகளை எங்கு வைத்தானோ அங்கு வேறொருவரின் காலணிகள் இருந்தன.
0: அலி ஆபு நே சோச்சா லக்தா ஹை உமர் நே யே நய ஜூத்தே மேரே ஹி லியே லாகர் சுப்சாப் யஹா ரக் தியே ஹை ஆர் மேரே புரானே ஜூத்தே கஹீ ஃபேக் தியே ஹை.
1: ஒருவேளை உமர் இந்த புதிய காலணிகளை எனக்காக கொண்டு வந்து சந்தடி இல்லாமல் இங்கு வைத்திருப்பான், பின் என் பழைய காலணிகளை எங்கோ எறிந்திருப்பான் என அலி ஆபு எண்ணினான்.
0: அலி ஆபு நே வ நய ஜூத்தே பஹனே ஆர் சல்தா பனா.
1: அலி ஆபு அந்த புதிய காலணிகளை அணிந்து கொண்டு நடக்கலானான்.
0: சையோ கே பாத் ஹி கி வ ஜூத்தே பக்தாத் கே காஜி
1: எதேச்சியாக அந்த காலணிகள் பாக்தாத்தின் காஜியினுடையதாக இருந்தது.
0: அலி ஆபு கே விதா ஹோனே கி குச் ஹி தேர் பாத் காஜி நஹா கர் பஹர் ஆயா ஆர் ஜூத்தே டூண்டனே லகா.
1: அலி ஆபு சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து காஜி குளித்து விட்டு வெளியில் வந்தார். காலணிகளை தேடலானார்.
0: லோகோ கி பீடு கட்டா ஹோ கை.
1: மக்கள் கூட்டம் கூடியது. பீடு கூட்டம்.
0: கிசி நே இஷாரா கர்கே பதாயா கி அலி ஆபு கே பிரசித்த ஜூத்தே படே ஹை.
1: யாரோ ஒருவர் அலி ஆபுவின் புகழ்பெற்ற காலணிகள் கிடைக்கின்றன என சைகையில் கூறினார்.
0: இஸ்கா மத்லப் யஹி தா கி காஜி கே ஜூத்தே அலி ஆபு பஹன்கர் சலா கயா ஹை ஆர் அப்னே யஹி சோட் கயா ஹை.
1: இதன் பொருள் என்னவென்றால் காஜியின் காலணிகளை அலி ஆபு அணிந்து சென்று விட்டான், பின் தன்னுடையதை இங்கு விட்டு சென்றிருக்கிறான்.
0: உஸ்னே உசி வக்த் அப்னா ஆத்மி பேஜ்கர் அலி ஆபு கோ அதாலத் மே ஹாஜிர் ஹோனே கே லியே ஹுக்ம் தியா.
1: அவர் உடனே தன் ஆட்களை அனுப்பி அலி ஆபுவை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டார்.
0: அலி ஆபு பக்கட்கர் லாயா கயா.
1: அலி ஆபு பிடித்து கொண்டு வரப்பட்டான்.
0: காஜி நே கரஜ்தே ஹுவே கஹா தும்னே மேரே நயே ஜூத்தே சுரா லியே.
1: காஜி உரிமை கொண்டே கூறினார், நீ என்னுடைய புதிய காலணிகளை திருடி விட்டாய்.
0: அலி ஆபு நே வாக்கை ஜோ ஹுவா தா உசே காஜி கே சாம்னே ரக்னே கி கோய் கோஷிஷ் நஹி கி.
1: உண்மையில் என்ன நடந்தது என்பதை காஜியின் முன் வெளிப்படுத்த அலி ஆபு எந்த முயற்சியும் செய்யவில்லை.
0: கியூகி வோ ஜான்தா தா கி உஸ்கே பாத் பர் காஜி யா துனியா கா கோய் பி ஆத்மி விஸ்வாஸ் நஹி கரேகா.
1: ஏனெனில் அவனது வார்த்தைகளை காஜியோ அல்லது உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனோ நம்ப மாட்டான் என்பது அவனுக்கு தெரியும்.
0: வோ சிர் ஜுகாகர் கடா ரஹா.
1: அவன் தலை குனிந்தவாறே நின்றான்.
0: काजी ने सजा सुनाते हुए कहा, चोरी के इंजाम में अली आबू को 100 दिनार जुर्माना देना होगा।
1: திருட்டு குற்றத்திற்காக அலி ஹாபு 100 தினார்கள் அபராதமாக கொடுக்க வேண்டும் என காஜி தண்டனையை அறிவித்தார்.
0: அலி ஹாபு நே சுப்சாப் உத்தனை பைசே காஜி கே மேஜ்

0: பேப்பர் ரக் தியே.
1: அலியாபு அமைதியாக அந்த பணத்தை காஜியின் மேஜை மீது வைத்து விட்டான்.
0: இஸ்கே சாத் ஹி உஸ்னே அப்னே புரானே ஜூத்தே பி காஜி சே வாபஸ் லே லியே.
1: இதோடு கூட அவன் காஜியிடமிருந்து தன் பழைய காலணிகளை திரும்ப பெற்றான்.
0: காஜி கே ஜூத்தே உஸே லோட்டானே படே.
1: காஜியின் காலணிகளை அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதாயிற்று.
0: வாபஸ் சல்தே சமய அலியாபு நே சோச்சா இன்ஹே தோ ஆஜ் ஹி மேன் நதி மே ஃபேக் ஆகுங்கா.
1: திரும்பும் போது நினைத்தான், இவைகளை நான் இன்றே நதியில் எரிந்து விட்டு வருவேன்.
0: சச்முச் அலியாபு நே உசி வக்த் ஜாக்கர் அப்னே பிரசித்த ஜூத்தே நதி மே ஃபேக் தியே ஔர் நங்கே பாவ் கர் லோட்டாயா.
1: நிஜமாகவே அலியாபு உடனேயே தன் புகழ்பெற்ற காலணிகளை நதியில் எரிந்து வெறும் காலுடன் திரும்பி வந்தான்.
0: நதி கா பானி ஜூத்தோ கோ பஹா லே சலா.
1: நதியின் வெள்ளம் காலணிகளை அடித்து சென்றது.
0: குச் தூரி பர் ஏக் மச்சேரா அப்னா ஜால் டால் கர் பேட்டா தா.
1: சிறிது தூரத்திலேயே ஒரு மீனவன் தன் வலையை விரித்து அமர்ந்திருந்தான். மச்சேரா மீனவன்
0: மச்சலியோ கே சாத் ஜூத்தே பி உஸ்மே ஃபஸ் கயே.
1: மீன்களுடன் கூட காலணிகளும் அதில் அகப்பட்டு கொண்டன. ஃபஸ்னா அகப்படுதல்.
0: ஜால் கீச்னே பர் ஜப் ஜூத்தே நசர் ஆயே தோ பைபந்தோ கே காரண் மச்சேரா துரந்த் பெஹ்சான் கயா கி யே தோ அலி ஆபு கே ஹே.
1: வலையை இழுக்கும் போது காலணிகள் கண்களில் பட்டன. ஒட்டு போட்டதின் காரணமாக அது அலி ஆபுவினுடையது என உடனேயே மீனவன் தெரிந்து கொண்டான். கீஞ்ச்னா இழுத்தல்.
0: உஸ்னே சோச்சா கி அகர் மே இன்ஹே அலி ஆபு கோ லொட்டா தூ தோ வோ முஜே இனாம் மே குச் நா குச் அவஷ்ய தேகா.
1: இவைகளை அலி ஆபுவுக்கு திருப்பி கொடுத்தால் அவன் எனக்கு வெகுமதியாக கட்டாயம் ஏதாவது கொடுப்பான் என மீனவன் நினைத்தான்.
0: குஷ் ஹோதா ஹுவா மச்சேரா தோனோ ஜூத்தே கந்தே பர் லட்கா கர் ஜப் அலி ஆபு கே கர் பர் பஹுஞ்சா.
1: மீனவன் மகிழ்ச்சியுடன் இரு காலணிகளையும் தோள்களை தொங்க விட்டு கொண்டு அலி ஆபுவின் வீட்டை அடைந்தான்.
0: தோ பதா சலா கி வோ தர்வாசே மே தாலா லகா கர் கூம்னே கே லியே கஹி கயா ஹுவா ஹே.
1: அலி ஆபு கதவை பூட்டிவிட்டு எங்கோ உலாவ சென்றிருக்கிறான் என தெரிய வந்தது.
0: மச்சேரே நே அப்னே ஆப் சே கஹா கி ஜூத்தோ கோ வாபஸ் அப்னே கர் கான் லே ஜாயே.
1: காலணிகளை திரும்பவும் தன் வீட்டுக்கு யார் கொண்டு செல்வது என மீனவன் தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான்.
0: இன்ஹே மே குலி கிடுக்கி மே சே பீதர் டால் தூ.
1: இவைகளை திறந்த ஜன்னலின் வழியாக உள்ளே போடுவது நல்லது.
0: ஔர் அலி ஆபு சே ஜப் பி முலாகாத் ஹோ தோ பதாவு கி வஹ காம் மேனே ஹி கியா தா.
1: அலி ஆபுவை எப்போதாவது சந்தித்தால் இந்த
0: வழியாக
1: மீனவன் காலணிகளை வீட்டினுள் எரிந்தானோ அந்த ஜன்னலுக்கு அருகில் உள்ள மேஜையில் தான் அலி ஆபு விலை உயர்ந்த வாசனை திரவியம் உள்ள 5 கண்ணாடி குப்பிகளை அலங்கரித்து வைத்திருந்தான்.
0: ஜூத்தே உனி சிஷியோ பர் ஜாகிர்.
1: காலணிகள் அதே கண்ணாடி குப்பிகள் போய் விழுந்தன. கிர்னா விழுதல்.
0: சிஷியா ஃபர்ஷ் பர் கிர்கர் உசி வக்த் டூட் கயின்.
1: கண்ணாடி குப்பிகள் தரை மீது விழுந்து உடனேயே உடைந்தன. டூட்னா உடைதல்.
0: சாரா இத்ர் ஃபர்ஷ் பர் ஃபெல் கயா.
1: வாசனை திரவியம் முழுவதும் தரையில் பரவியது. ஃபர்ஷ் தரை. சரி பிரியம், இக்கதையை இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் காண்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி மொழி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இனி வானிலை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்பட்டது. மழை பெய்த இடங்களும் பதிவான அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் 9 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் நெற்குன்றம் சோழவரம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், நீலகிரி மாவட்டம் கேட்டி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாலஜா, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், சென்னை எம்ஜிஆர் நகர், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பத்தூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் செய்யூர், சென்னை வளசரவாக்கம் ராஜா அண்ணாமலைபுரம் சைதாப்பேட்டை, விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் திரிசுழி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கும்மிடிப்பூண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், கடலூர் மாவட்டம் சேர்

தியாதோப்பு, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, வெம்பாக்கம், ஜமுனா மரத்தூர், வாலஜா ஆமூர், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம், கீழ்ப்படி, சங்கராபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சென்னை நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், கலெக்டர் அலுவலகம், மணலி, தண்டையார்பேட்டை, காசிமேடு, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, சேலம் மாவட்டம் மேலூர், வேளாங்கண்ணி ஆகிய இடங்களும், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையாக வேலூர் மாவட்டத்தில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கரூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 5.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் இயல்பை விட 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர் விமான நிலையம், நீலகிரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மற்றும் காரைக்காலில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகம் பதிவாகியிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. உள்தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக காணப்பட்டது. கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைந்திருக்கிறது. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேரம் 3:14. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது சலாம் இ இஷ்க், ஹிந்தி மொழி பாடல். சோனு, ஸ்ரேயா கோஷல் மற்றும் குணால் கஞ்ச்வாலா, சாதனா சங்கர் குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இசையோடு இணைந்திருங்கள்.

ஒரு இசை, பல மொழிகள், பல உணர்வுகள், அதுதான் இசையின் அழகு. அடுத்ததாக உங்களுக்காக ஒலிக்கிறது கோதா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 3:30. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சங்கீத சாரல். இன்று நிகழ்ச்சியில் எஸ் காயத்ரி அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ ராஜமாதங்கி என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய வர்ணம் ஆதிதாளத்தில் சுத்த தன்யாசி ராகத்தில்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றிய கீர்த்தனை கஜவந்தனா எனத் தொடங்கும் பாடல் ஹம்சத்வனி ராகத்தில் ஆதிதாளத்தில்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சதானந்த தாண்டவம் என தொடங்கும் அச்சுததாசர் பாடல் பகுதரி ராகத்தில் ஆதிதாளத்தில்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய தில்லானா என தொடங்கும் பாடல் ஹம்சநந்தி ராகத்தில் ஆதிதாளத்தில்.

0: சங்கீத சாரல் நிறைவுற்றது. நேரம் 4 மணி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது MSR Films வழங்கும் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பிரசாந்த், ஜெய் கணேஷ், வினு சக்கரவர்த்தி, ஆர் சுந்தரராஜன், சிவரஞ்சனி, ஸ்ரீவித்யா ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. திரைக்கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன்.
2: வெள்ளச்சாமி, உங்க பானை கிட்ட வாழைக்கண்ணை எடுத்து வை.
3: ஆமா, எல்லாருமே ஒன்னும் தெரியாத மாதிரி சும்மா உட்காந்துருந்தா எப்படி? நம்ம பொங்க வச்சதுக்கு அப்புறம் தான் ஊர் சனம் எல்லாம் பொங்க வைக்கும். அது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம். அங்க பாருங்க, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க.
2: என்ன மாமா பண்ண சொல்லுங்க? நம்ம வீட்டு பையனையும் காணும், அவங்க வீட்டு பொண்ணையும் காணும். ரெண்டு பேர் வரட்டும், அதுக்கப்புறம் அரிசி எடுத்து போடலாம்.
4: மாமா, நான் வீட்டுல இருக்க தெரியாம எல்லாரும் என்ன உள்ள வச்சு பூட்டி திருவிழா போயிட்டாங்க மாமா.
2: ஏய், இரு வர.
4: மெதுவா மெதுவா.
2: அல்ல, நீ இறங்கு.
4: நானா?
5: அவங்கதான்
3: வந்துட்டாங்க, வந்து அரிசி எடுத்து போடுங்க.

0: அரிசி இங்க மேல இருக்கு.
1: அப்பச்சி அரிசி களையாம இருக்கு, அதான்
0: என்ன விளையாட்டு இதெல்லாம். இந்த அரிசி வந்துதான் நாங்கெல்லாம் சாப்பிடணும். போடு, மரியாதையா போடு. போடுறது தெரிய மாட்டேங்குது, தள்ளு.
2: பூ கொண்டு போய் குள்ளையா கொண்ட வீட்டுல கொடுத்துட்டு பிள்ளையார் ஒரு முக்கில் நிக்கிறேன், வந்து சேரு.
3: யோ, பொழைக்கிற பொம்பளை அந்த விளங்காத வீட்டுக்கு போவாளாயா? நல்ல நாள் அம்மா என்ன வீட்டுக்கு போக சொல்றியே?
0: என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா சோடி சேர்ட்டு வரீங்க?
4: என்னமாமா பாலத்து மேல உட்காந்துருக்கீங்க?
0: வயக்காட்டுக்கு வந்தேன், பேத்திகளை குளிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைக்கு வாய்க்கால்குள்ள இறங்கினா போதுமாப்பா, வாலிய பசங்கத்துல தாங்க முடியறதில்ல.
4: அதுதான் பெரிய மனுஷங்கிறது.
0: பெருசு நான் உட்காந்தேனா சில்வெட்டு பசங்க சேட்டை விட
4: மாட்டேன்னா? ஆமா, விஷயத்துக்கு வருவோம். பையனுக்கும் இவர் பொண்ணுக்கும் கல்யாணம், உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கலான்னு வந்திருக்கோம்.
0: அட போங்கப்பா, பத்திரிகை கொடுத்தா மூணா மனுஷனாங்க பாரு.
4: என்னமாமா பேசுறீங்க, ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க, மொத பத்திரிகை உங்களுக்கு தானே கொடுக்கணும்.
0: சரி கொடுங்க.
4: அவசியம் வரணும்.
0: நம்ம வீடு கல்யாணம் அப்பா, நானும் இல்லாமயா?
4: மல மலன்னு எல்லாரும் வேலை பாருங்கப்பா, போங்க போங்க, இறங்கி போடுங்க போங்க. நீங்க எங்க வெளியே போறீங்க? பொண்ணு வீட்டுக்காரனுக்கு பொறுப்பு இல்ல, பையன் வீட்டுக்காரனுக்கு பொறுப்பு இல்ல, அதான் சமையல் கட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
5: மாமா, உங்க கால வேணா விழுந்து கும்பிடுறேன். நீங்க சமயக்கட்டு பக்கம் போகாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். நான் சமைக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட போறப்பா.
1: தெரியாம புடிச்சிட்டமா? ஐயோ ஐயோ, நல்ல நாள் அதுவும் அடிபட்டுச்சே.
6: ஐயோ,
7: என் கல்யாணம் தாலி கட்டினதோட அம்போடு நிக்குது. மத்ததெல்லாம் எப்ப அது இங்கயா அங்கயான்னு தெரிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
4: அதான் ரெண்டு மூணு நாளைக்கு எது சரியில்லைன்னு ஜோசியார சொல்லி இருக்கானே.
2: இல்ல அப்பச்சி, எல்லாம் சரியா இருக்கு.
4: நேர காலத்தை
2: சொல்றேன்டா,
4: எனக்கு
7: ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல.
4: எப்ப சாந்தி முகூர்த்தான்னு கேக்குறானுங்க, எல்லாம் வட்டி கொடுத்து ரெண்டு கிழமை சைலண்ட் ஆயிட்டானுங்க. எனக்கு சாந்தி முகூர்த்தமே ஏற்பாடு பண்ண மாட்டேங்கன்னு சொல்றான். ஏற்பாடு பண்ணுங்கடா.
7: உன்ன ஒரு பெரிய மனுஷன் நினைச்ச உங்ககிட்ட போய் கேட்ட.
6: என்ன ஆயிடுச்சு?

0: செல்வி, செல்வி.
1: என்ன மாமா?
0: ஒரு முக்கியமான விஷயம்.
1: மாமா, ஏன் இவ்வளவு அவசரமா ஓடி வர? என்ன வேணும்?
0: அது வந்து எனக்கு ரொம்ப அவசரம், கொஞ்சம் கடன் வேணும்.
1: கடனா? திடுதுப்புன்னு கேட்டா நான் எங்க போவேன்? காலையிலே சொல்லிருந்தேனா, அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்ல.
0: ஐயே, இது உங்க அப்பா கிட்ட கேட்க கூடாது, இது நீயா கொடுக்கணும்.
1: என்கிட்ட என்ன இருக்கு?
0: உங்ககிட்ட இல்லாத நான் கேப்பேன் செல்வி.
1: சரி, என்ன வேணும் சொல்லு.
0: எனக்கு அரைச்சிட்டு ஒரு முத்தம் வேணும் கூடு, அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துறேன்.
1: முத்தமா? தெரியும், ஊரே குடி கூத்து பாத்துட்டு இருக்கு. நான் வீட்டுல தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி குரங்கு மாதிரி மாடிப்படியில தாவி தாவி வரும்போதே நினைச்சேன் நீ ஏதோ குண்டக்க மண்ட கேட்க போறேன்னு.
0: வீட்டுல
1: எல்லாரும் இருக்கும் போது வந்து கேப்ப, அப்ப குடுக்க முடியுமா? பேச வந்துட்டியே.
0: ஊரே கூடி இருந்தாலும் ஆத்துக்காரன் பாத்து கிஸ் அடின்னு அடிக்கணும். அவ தாண்டி பொண்டாட்டி, அந்த கிஸ்ல தாண்டி கிக்க இருக்கு. சும்மா வரட்டு இழுத்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்?
1: அறிய கேட்ட தன்மா பேசாத மாமா, எப்படி கொடுக்க முடியும்?
0: நீ எப்பெல்லாம் முத்து கொடுக்கணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் கவனி, நல்ல கவனி அப்படின்னு என் தொண்டைய செருமுவேன். அதுவே நான் கொடுக்குற முத்தமா நீ நினைச்சுக்கிட்டேனா? அப்புறம் இந்த உதட்டோட உதட்ட கொடுக்குற பல்லான மேடெல்லாம் பணலாயிடும். இப்போ ஒரு டெஸ்ட் பெட்டு போட்டு பார்க்கலாமா?

0: பச்சி.
1: அங்க என்ன பண்றீங்க?
0: ஏன் பச்சி, ஊரே கூத்து பார்க்க போயிருக்கு, நீ இங்க என்ன பண்ற?
1: இங்க கூத்து நடக்குதுல்ல, இத யார் பாக்குறது? ஏமா, மழை பெய்யுது, மொட்டை மாடியில் துணி எல்லாம் கைது போய் எடுத்துட்டு வா.
2: சரி.
1: டேய், நீ எங்கடா போற? மடிச்சு வைக்கிறக்கா? இறங்கி வாடா. எப்படியோ மங்க உண்டாயிருக்கிறது உறுதியாயி போச்சு. இப்பதான் டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன, உள்ள இருக்கிறது ஆனா போனு பாத்து சொல்லிடுறேன்.
2: ஐயோ, அதெல்லாம் வேணும் மாமா.
1: மாதிரி தொண்டை செருமிட்டு இருக்கிறிய.
3: நீங்க
4: குடுத்த நகையெல்லாம் பெட்டில வச்சு பூட்ட போயிருக்காங்க.

0: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கல்யாணம் ஆனதுல இருந்து தூங்கி 10 நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம். நீங்க வந்தா இத அடிச்சிட்டு அந்த ரூம்ல போய் தூங்க போறேன்.
2: தம்பி தம்பி தம்பி, அந்த ரூம்லயா? இங்கேயே படுத்துக்கங்களே, நல்ல காத்தோட்டமா இருக்கும் தம்பி.
1: இந்த வீட்ல எந்த ரூம் காத்தோட்டமா இருக்கும், எந்த ரூம் புழுக்கமா இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா இருங்க.
2: ஐயோ, என்னடி பண்றது? தப்பிச்சோம்.
3: அப்பா, என்னதா என்ன கொடுத்தேன்?
2: செயின் கொடுத்தாங்கல்ல.
3: இன்னும் 10 நாள் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன்.
2: ஏன் பெருசு?
3: செயின் புடிச்சிருந்தா மலை ஏறிடும்ல. ஏ பாரு, குடும்பம் ரெண்டாகுமே. நானும் காத்தா போறேன், வயக்காட்டுக்கு தான் போறேன். அன்னைக்கு உங்க கல்யாணத்துக்கு வர முடியல, அன்னைக்கு ஒரு கேஸ், பல்லடா கோர்ட்டுக்கு போயிட்டேன். ஏ எத்தனை கூடுறேன்? 500 ரூபா. மொய் வைக்காம மனசே சரியில்லை. அன்னைக்கு கல்யாணத்துள்ள வச்சிருந்தா மைக்கிலேயே சொல்லியிருப்பாங்க,
4: பெருமையா இருந்திருக்கான்.
3: நம்மளுக்கு எது கிடையாது பெருமையெல்லாம். சரி, சீக்கிரம் கொண்டு போய் சோத்த கூடு, இல்லையா அந்த வீட்டுக்கு போயிட போறேன்.
5: இந்த வீட்டுக்கு
3: நாளைக்கு முன்னாடி வளையல கம்மல் எல்லாம் காணாம போயிருக்குமே. இந்த நம்ம ஊர்ல தவிட்டுக்காரி இருக்காளே, அவ பொண்ணுக்கும் வீட்டுக்காரனுக்கு ரொம்ப நாளா கனெக்ஷன் இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த நாய்கதை நேத்தான கிடவும் சொன்னாங்க. ப்ரோ, என்ன பண்றது தெரியாம நான் அப்படியே மறிக்கிட்டு இருந்தேன். நானே அவனை போய் கேட்டிருப்பேன். ஆனா நீ யாரியா என்னை கேக்குறதுன்னு வையே, நான் எந்த கடத்துல போய் விழுவேன்? இது உன்ற வாழ்க்கை, நீ தான் கேட்கணும். ஆனா அது உங்க ஒப்பனுக்கோ மாமனுக்கோ தெரியவே கூடாது. என்ன, அவங்க தெய்வம். இன்னைக்கு ராத்திரி உன் புருஷனை நீ தூங்க விடக்கூடாது, அவன் தூங்கவே கூடாது.
1: லைட் ஆஃப் பண்ணு.
5: எங்க இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க?
1: லைட் ஆஃப் பண்றீ.
5: அடுத்தவங்க முகத்தை பார்க்க முடியாம இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்களா, இல்ல உங்க முகத்தை யாரும் பாத்துற கூடாதுன்னு இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்களா?
1: ரெண்டும் தாண்டி.
5: இது பாருங்க, ரெண்டு பொண்டாட்டிக்காரங்கிறதுனால அந்த முருகனையே நான் கும்பிடுறது இல்ல. அந்த பாவத்தினாலே என்னவோ, நான் கும்பிடுற தெய்வத்துக்கே ரெண்டு பொண்டாட்டி ஆயிடுச்சு. சொல்லுங்க மச்சா, எனக்கு அப்புறம்தான் அவளா, இல்ல அவளுக்கு அப்புறம்தான் தானா?
1: Oh, my God.
4: என்னப்பா?

0: என்னாச்சு?
1: ஒண்ணு இல்ல, அடிச்சிட்டானா? ஏன் அடிச்ச?
0: என்ன தைரியம் இருந்தா கட்ட கொண்டாட்டி கை நீட்டி அடிச்ச?
1: நான் தப்பு பண்ணிட்டேன்.
0: கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? கொலையா பண்ணிட்ட? சொல்லுமா
1: என்னந்தா? சொல்லுங்களே அண்ணி. அது வேற ஒண்ணும் இல்ல, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் தான் கோயிலுக்கு போகும்போது ஞாபகம் இருந்தியா எங்கேயோ தொலைச்சிட்டேன். கல்யாணம் சீரா கொண்டு வந்த நகைய கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டேன்னு கேட்டாரு. நான் தான் வாய் துடுக்க பதில் சொல்லிட்டேன். அத மச்சானுக்கு சட்டனு கோவம் வந்துருச்சு.
0: ஏண்டா செல்லச்சாமி, பொம்பளை புள்ளைய போய் எங்கேயாவது கை நீட்டி அடிப்பாங்களா? என்ன சுத்த கேனையனா இருக்கிற? வா சாப்பிடலாம் வா.
2: நம்ம ஒரு வளசு பிள்ளைகளுக்கு என்ன பயிற்சி முடிச்சிருச்சா? என்ன பிச்சைக்காரன் வாங்கி எடுத்த மாதிரி எங்க பார்த்தாலும் சாய பவுடர் கொட்டி வச்சிருக்காளுங்க. அட வென்றாது சாணி புடிச்சு தலையில பூ வச்சு விட்டுருக்காளுங்க.
3: அட நம்ம ஆண்ட என்ன பிரச்சனையப்பா?
2: ஒண்ணுமில்லையப்பா, வீதி முச்சூடு அசிங்கம் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னு
3: கேட்ட அதே மார்கழி மாசமான கோலம் போடுவாளுங்க, தை மாசமான கும்மி அடிப்பாங்க. அதெல்லாம் குடும்ப சமாச்சாரம். உன்ன மாதிரி அடுத்து கெடுக்கிற நாய்களுக்கு அதெல்லாம் தெரியாது.
2: ஒன்றதுக்கு இடம் இல்லாம அந்த வீட்டுல ஆக்கி போட்டு அங்க அண்டி கிடக்குற வீடு வாசலோடு இருக்கிற என்னையை நீ நக்கல் பேசுற. அடிச்சு பல்ல பேத்துருவேன். சரி, கூட படிச்ச கிளாஸ் மட்டாச்சேன்ட்டு பல்ல கிடைச்சிட்டு
3: கை கூட
2: சமாதானம் போயிடலாமா?
3: தண்டைக்கெல்லாம் நான் தயார்தா. என் தலையில சட்டி பண்ணுவோம். உனக்கு எழுது படிக்க தெரியும்னு? எழுதவே தெரியாது. பேனாவ பாக்கெட்ல வச்சிருக்கிற. படிக்கவே தெரியாது. கண்ணாடி போட்டிருக்கிற. மணிவாக்கவே தெரியாது. கெடியாரத்து கையில கட்டியிருக்கிறேன். நடக்கவே தெரியாது. காலில் செருப்பு போட்டிருக்கிறேன். சீக்கிரமா சாகிறதுக்கு சிகரெட் வேற குடிக்கிற. நீ செய்யறதுலயே உருப்படியான காரியம் இதுதான். போய் விடுறியா?
2: ஏ போட, சமைக்கவே தெரியாது. உங்க கையில கரண்டி இல்லையா? அந்த மாதிரிதான் போ.
1: என்ன செஞ்சு இந்த வீட்டு வாசல வந்து கோலம் போட்டுட்டு இருக்க? ஏண்டி, நாளைக்கு நான் பொழைக்க வர போற வீடு இங்க கோலம் போட்டு உங்களுக்கு என்னடி வந்தது? போவீங்களா? காலங்கத்துல வாய் புடிங்கிட்டு. ஏன் செல்வி, மாமியாருக்கு சோப் போடுறியா? கோலம் போடுறது பெருசு இல்ல, சாவி கொத்து நம்ம கைக்கு வரணும். அத முதல்ல கரெக்ட் பண்ணிக்க.
4: ஐயா வணக்கம்ங்க.
5: வாங்க.
0: என்ன வாத்தியார் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க?
4: ரேஷன் கார்டு கணக்கெடுக்கணும் வந்தோம்ங்க. நம்ம வீட்டுக்கு போனா எல்லாரும் இங்க இருக்கறதா சொன்னாங்க.
0: எங்க வீட்ல எல்லாருமே அப்படி அப்படியே இருக்கறாங்கப்பா.
4: அப்பா என் பொண்டாட்டி மறந்துட்டீங்களா?
0: ஆமாப்பா, மருமக புதுசா வந்திருக்கா, அவ பேரும் எழுதிக்க.
5: மாமா, அப்ப செல்வி பேர் எந்த வீட்டுல
1: எழுதுறது?
0: அவ பேர் இந்த வீட்டுலதான் இருக்கு.
6: அது எப்படி நான் முடியும்? 23ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் செல்வி எங்க வீட்டுக்கு வந்துட போகுது? அரிசி பருப்பு மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துடுமா?
0: ஓ, அது ஒண்ணு இருக்கா? சரிம்மா, செல்வி பேரை உங்க வீட்டு லிஸ்ட்லயே எழுதிக்க.
7: பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த கிராம பேரூராட்சி பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது.
2: தெரியாதுல்ல? அப்படியே போட்டாலே செல்லா தோட்டா போட்டுருவேன். ஆமா, என்ன சொன்னேன்? அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் போஸ்டா ஜெயிப்பாங்களா, அவளை ஒற்றுமை. நீ வேணா பாரு, இந்த எலெக்ஷன்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா நிறுத்த வைக்கல. என் பேரு குன்னரைய கவுண்டல.
0: அடடே, வாங்க மாமா.
3: வாங்க பூச்சி, வாங்க வாங்க. இலைய போட்டதும் கழுகுக்கு மூக்குல வெறுத்த மாதிரி கரெக்டா வந்துட்டீங்க.
2: ஆமாப்பா, உங்க வீட்டுக்கு ஏறையில திறந்தோடனே ஏ டூருக்கு வாசம் அடிக்கிறதாச்சு. அதான் வாசனை பிடிச்சிட்டே வந்துட்டான். என்ன கறி குழம்பா? நாங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கலாம்னு வந்துருக்கிறோம், நீங்க கறி குழம்பு தின்னுட்டுருக்கீங்க. டே உட்கார.
0: எதுக்கு மாமா உண்ணாவிரதம்?
2: வாயில சோத்த வச்சுட்டு கேட்டா அப்படியே கையை கழுவிட்டு வா சொல்ற. உட்காந்துட்டீங்களாடா? என்னால முடியாது பயல்ஸு.
5: அம்மா,
0: ஏன் மாமா இப்ப எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறீங்க?
2: அங்குசாமி, உனக்கே நல்லா தெரியும், வருஷத்துக்கு ஒருக்கா கோயில் மங்களி பணத்தை கொடுத்துட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனே இருந்தேன். எப்போது ஊர் பிரச்சனைக்கு வந்திருக்கணா? இப்போ 20 வருஷமா நடக்காம இருந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனை திடீர்னு நடத்துறதா முடிவு பண்ணி தமிழ்நாடு சர்க்கார் அதை பேப்பர்ல போட்டாங்க. இவனுக்கு 8 நாள் கொடுத்து பேப்பரை படிச்சுட்டு என்னை தூங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. அங்க வந்து சொல்ல மாட்டீங்களா?
5: ஆமா
2: சொல்லடாப்பா.
7: அப்பச்சிதான் எலெக்ஷன்ல நிப்பாட்டணும்னு ஏக மனதான் முடிவு பண்ணிட்டாங்க.
2: எனக்கு தான் பதவி ஆசிரியர், உனக்கு நல்லா தெரியுமில்ல, அதனாலதான் நான் சொன்னேன். இல்லையப்பா, அங்குசாமி தான் இதுக்கு பொருத்தமான ஆளு.

0: பேசிங்க சீமா லட்சணமா இருப்பான்னு நான் சொன்னேன். இருந்தாலும் துறக்கண்ணுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதனால அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி உன் சம்பந்தி எலெக்ஷன் நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் என்ன சொல்லி பண்ண நினைக்கிறேன்,
1: மச்சா என்ன சொல்லியிருப்பாரு, நிக்கட்டோன்னு சொல்லியிருப்பாரு.
0: யோ, நீங்க ரெண்டு பேரும் மச்சான் ஆகிற வரைக்கும் அவன் அப்படித்தான் பேசிட்டு இருந்தேன். இப்ப சம்பந்தி ஆயிட்டான்ல, அதான் சூழ்ச்சியா பேசுறேன். ஏ, என்ன சொன்னான்னு சொல்றேன்,
1: நீங்க சொல்லுங்க.
0: ஏ, என்ன மாட்டீங்களா பாக்குறீங்க, நீ சொல்ற
1: எலெக்ஷன்ல நின்னு பாக்கட்டோன்னு சொன்னாருங்க.
0: ஊரே
2: சொல்லுதுல்ல சரின்னு சொல்லுங்கப்பா.
0: அட, ஏதோ ஒரு முடிவு பாப்பா.
3: ஊர் ஜனங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன்.
0: சபாசு, அப்படி போட எந்திரி. அம்மா, நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, நீங்க எல்லாம் அங்க போங்க. நான் சொன்னா நம்ம மாட்டம் சொன்னேன். அங்குசாமி அசல் ஒரு நாள் கொண்டு விட்டல
2: செலவு
0: என்னை பொறுத்தவரை நீ செய்யக்கூட, நீ இருக்கும் போது இந்த ஊருக்குள்ள தகராறு வரக்கூடாது.
3: என்னமோ மாமா, எதை செஞ்சாலும் நல்லதையே செய்யுங்க.
0: நல்லதுன்னு
4: நமக்கு எதுக்கு அந்த கடை வார்த்தா?
3: எல்லாரும் பொறுமையா சாப்பிடுங்க. ஆனா மறக்காம ஓட்டம் ஓட்டம் நீங்க எல்லாரும் எனக்கு தான் போடணும்.
4: எல்லாரும் துறக்கண்ண ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. மறந்து இருந்து புடிச்சதுல போடுறாதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன ஞாபகம் இருக்கு.
5: என்ன மாமா, ஊர்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நீங்க போலியா?
6: நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் ரிலேஷன்ல பிடிக்காது. அப்ப எனக்கு எந்த வேலையும் தரல, நானும் எதுலயும் கலந்துக்கல.
4: ஒரே வெட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம்.
5: கொஞ்சம் பூ வச்சுக்கோ.
7: எனக்கு எதுக்கடி பூவல்ல?
5: வேண்டாம், தீரமா.
7: சரி
4: அம்மா. அம்மா
5: என்னடா,
4: ஓட்டு போடுற இடத்துல நம்ம தகராறுல நம்ம ஐயாவை வெட்டிட்டாங்கம்மா.

0: தலைவர் ஆனாலும் ஆன தலைவலி தாங்க முடியல.
1: ஐயா ஐயா, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துங்க.
0: ஏடா பஞ்சாயத்து வரது உங்களுக்கு நாலு கிழமை கிடையாதா என்னடா?
2: ஐயா, நாங்க ரெண்டு ரெட்ட பசங்க, எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால பிறந்துட்டானுங்க. எங்க அப்பா ஒரு தடி பையங்க. சொத்து பூரா பெரியவனுக்க சேரணும்னு உயிரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. ஒரு காசு கூட தர மாட்டேங்கிறானுங்க. ஐயா, நீங்க தான் எதனா பார்த்து பைசல் பண்ணி வைக்கணும். ஒரு அமுக்கு அமுக்கிடுங்க.
0: பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்கும் போல் இருக்க, ரொம்ப யோசிக்கணுமே. நீ அங்கிருந்தே நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். போ அர்ஜமே, இந்த வாதி பிரதிவாதி ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு பஞ்சாயத்து பத்தி பேசவே கூடாது. அதான் பஞ்சாயத்தோட தர்மம்
1: அப்படிங்களா?
0: அப்புறம் உயில் படி சொத்து பூரா உனக்கே சேரணும்னு பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்றேன்.
2: சரிங்க,
0: எனக்கு எவ்வளவு தருவேன்?
2: 10,000 தருங்க.
0: இரு இரு
2: இந்தாங்க.
0: சரி, நீங்க போய் அந்த பக்கம் இருங்க.
2: சரி,
1: என்னங்க நீங்க பொசுக்குன்னு 10,000 வாங்கிவிட்டீங்க, கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல?
0: பழக்கம் இல்லையிலடா, இப்பதான்டா பிரசிடண்ட் ஆயிருக்க. போக போகத்தான கத்துக்கோனே, அவனை கூப்பிடுங்க.
3: இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்ந்து கேட்கலாம் ராசா.

0: மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: இந்த உயிரை பத்தி நீ கவலைப்படாத, சொத்துல சரிபாதி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு கவலை கொடுப்ப.
2: உங்களுக்கு எவ்வளவு வேணும்?
1: 25,000 கொடுப்பியா?
2: 30,000 வாங்கிக்கங்க. என்னங்க
1: கொடுங்க கொடுங்க. சரி, நீ நாளைக்கு பஞ்சாயத்து வந்துருங்க. கீழே ஒரு நாய் இருந்தேங்க,
2: அது தூங்க
1: தூக்க. இப்போ உன் சொத்து பூரா உன் மச்சானு கிடைச்சிச்சு. உன் தங்கச்சி தான் சொத்து பூரா சார். நீ எனக்கு கவலை கொடுப்ப. எங்க
3: என்ன போய் எங்க போறேன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு நெஞ்சில இருமே இல்லையா? எல்லாமே மறந்து போச்சா? அத்தை, என்ன பெ தாத்தாளுக்கு தாலியா இருக்க போறீங்களே? எப்ப போய் நான் எங்க போறேன்னு கேக்குறீங்களா?
4: சொல்றது கேளு.
3: போறது என்ன விடுங்க. நான் எங்க போறீங்க?
5: நீ குழந்தையா வயித்துல சுமந்துகிட்டு இருக்க, அதனாலதான் பல்ல கடிச்சுக்கிட்டு சும்மா இருக்க.
3: ஒரு பொண்ணா பிறந்த பாவத்துக்காக பெத்த தகப்பனுக்கு கொல்லிதான் போட முடியல. எங்க அப்பனுக்கு வாய் கரிசி கூட போட முடியாம பண்ணிட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா?
1: நாய் நரி எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன் கூட படிச்சவனாச்சே.

0: இனிமேலே எங்கட மரியாதையா நடந்துக்க. நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். ஏய் ஏய், மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்காடி பரவாயில்ல, உட்கார நாகாலிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏய் போறக்கல தெய்வமே. ஏய், நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிற நாக்காளி எதுக்கு உதச்சுப்போ?
1: அர்ப்பனுக்கு வால் வந்தா அத்தராத்திரம் கொடை பிடிப்பானா? நாய்க்கு பதவி வந்தது நாற்காலி நடுத்தருவுக்கு வந்துருச்சு.
0: நாம என்ன இப்படியே அடுப்பு ஊதிட்டு இருக்கிறோமே, நம்ம கிளாஸ்மேட் பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டானே பொறாம.

0: நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலையாட்டு இருக்குது. பிரபாகரன் சொல்லியும் குத்தம் இல்ல தாயே. அவன் கண்ணு முன்னாலேயே அவங்க அப்பனை வெட்டி கொண்டதை பார்த்தவனாச்சே. அந்த ஆத்திரமும் கோபம் அவனுக்கு இருக்குத்தானமா செய்யறான்.
1: அதுக்கு நான் என்ன பச்சி பண்ணுவேன்? என்ன எதுக்காக அவர் வெறுக்கணும்?
0: நீ என்னம்மா ஆக்கி வச்ச சோறு ஆம்பளை கோபம் எத்தனை நாளைக்கு ஆறித்தானே தீரணும்? என்னைவே எடுத்துக்குவா. தின்னு கழுவுன வட்டில கழுவி ஊத்திட்டு திண்ணையில படுத்துங்கிறவன் நமக்கு என்ன பொண்டா புள்ளையா? ஒரு சாவர மாட்டேங்குது. எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்போம் தெரியுமா?
1: அப்படிலாம் சொல்லாதீங்க அப்பச்சி.
0: நெருப்புன்னு சொன்னா மட்டும் என்ன நாக்கு சுற்றவா போகுது? என்னுடைய பிரச்சனை என்னன்னா அந்த யம தர்மராசனே வந்து பாசனாங்கயத்தை வீசினாலே சிக்க மாட்டேன், கல்ட்டா கொடுத்துருவேன். ஏன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்காம நான் கண்ணை மூட மாட்டோமா? இது சத்தியம். சத்தியம்னு சொல்ற கை நீட்ட மாட்டேங்கிறேன். நீட்டுமா?
2: ஏண்டா ஆர்ச்சாமி, நான் உழைக்கிற உழப்புக்கு இந்த பிள்ளை சிறையில் நம்மளுக்கு தேவையா?
3: உன்ன மாதிரி இருந்தா பரவாயில்லைங்கண்ணா. அழுக்கு வேட்டி கட்டிட்டு சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப ஊருக்கே பிரசிடென்ட் ஆயிட்டீங்க.
2: அழுக்கு வேட்டி கட்டிட்டு வீட்டுல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் போட்டா. ஏய் புரோக்கர்
3: ஐயா,
2: வண்டி நல்லா தயா இருக்குது. இது எப்படி பெட்ரோல் தான் ஓடுமா? சீமனில் ஓடாதா?
3: சீமன் எல்லாம் ஓடாதுங்க, ஊத்தி பத்த வைங்க, எரிஞ்சிடும். ஏங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தா நல்ல நிலை ஓடுமா விளக்க நிலை ஓடுமான்னு கேட்டுக்கிட்டு. டேய் இதெல்லாம் கதைக்காவாதரா, இவனுங்களாம் வாங்க வா போறாங்க. அண்ணா கூப்பிடுங்க.
2: என்ன
3: பேரு?
2: கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய ஆளுடா நீ, பெரிய விஞ்ஞானி.
4: கருப்பண வீடு நெருப்புடிச்சு
2: எங்கெல்லாம் ஓடிட்டு
4: எங்கயா நெருப்புடி தெரியுதல்ல ஊருக்குள்ள.
2: தீய பாத்தீங்களா நீங்க?
4: போக வருது பாரு,
2: போக எங்கிருந்து போகுது பாரு. இன்னைக்கு பிரசல போயிருந்தீங்கன்னா
4: தெரியும். ஆண்ட உனக்கு ரொம்ப திமுரு ஜாஸ்திடா.
2: போறாம படாதீடா.

0: பாண்டி கிணத்து எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா.
1: அம்மா, என் பொண்ணுக்கு எப்படியாவது நல்லபடியா பிரசவம் பார்த்து கொடுத்துருங்கம்மா.
0: நீங்க ஏமா பயப்படுறீங்க?
1: ஒவ்வொரு பொண்ணு தமசுர பணைய வச்சு தானே பிள்ளைய பெக்கிறான். தான் பெத்த பிள்ளைய புருஷன் கிட்ட காட்டும் போது அவ வேதனை எல்லாம் மறந்து போயிடுமேம்மா. ஆனா என் பொண்ணுக்கு

பிறந்துட்டான்னு காட்டுறதுக்கு தகப்பனும் இல்ல, உள்ள பிறந்துட்டான்னு காட்டுறதுக்கு இப்ப புருஷனும் இல்ல. உடம்போட மனச நோக போராடிக்கிட்டு கிளம்பும். என் பையன் சொல்லக்கூடாது. அவ குழந்தை போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கம்மா.

0: என்னங்க, என்ன இப்படி கொற்ற பணியில படுத்திருக்கீங்க? உடம்பு என்னத்துக்காகும்?
1: ஆமா, இப்ப பணியில நனைஞ்சுதான் செத்து போயிட போறேன். பிறந்த பேரப்புள்ளைய பார்க்க முடியலையே. என்ன, அந்த பொண்ணு என் பேச்ச கேட்டு இந்த வீட்டுல புள்ளைய பெத்திருந்தா இத்தனை நாள் நான் பொழைச்ச பொழப்புக்கு ஒரு கௌரவம் இருந்திருக்கும். அது போச்சு, அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது.
2: என்ன மாப்பிள்ள, ஜோடியா
1: சும்மா அப்படியே பேசிட்டு படுத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
2: சௌக்கியமா?

0: பார்க்க முடியலையே. என்ன அந்த பொண்ணு என் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் பிள்ளைய பெற்றிருந்தா இத்தனை நாள் நான் பொழைச்ச பொழப்புக்கு ஒரு கௌரவம் இருந்திருக்கோம். அது போச்சு, அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது.
1: என்ன மாப்பிள்ளை ஜோடியா வந்தீங்க?
0: சும்மா அப்படியே பேசிட்டு படுத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
1: சௌக்கியமா?
0: சரி, இந்தா மாமனுக்கு போய் காப்பி தண்ணி கொண்டா.
1: இரு இரு, ஏப்பா நீ காப்பி போட்டு வானாலே அது தண்ணி மாதிரி தான் வச்சுட்டு வரேன். நீயே காப்பி தண்ணி வச்சுட்டு வானா அப்புறம் அது கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கு. அம்மணி போய் நல்லா ஐயரம்மா வீட்டில் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக டிக்காசன் போட்டு காப்பி எடுத்துட்டு வா. போ. என்ன ஆள் மெலிஞ்சிட்டு மாதிரி இருக்கா?
0: யார் இவளா? என்னவாம்மா இந்நேரத்தில்?
1: அது ஒன்றும் இல்லையப்பா, உனக்கு பேர பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. ஊரே போய் பார்த்துட்டு வரையில நாம் இந்த ஊருக்கே ஒரு பிரசிடண்டாக இருந்துட்டு நான் போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காதுன்ட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். சும்மா சொல்லக்கூடாதப்பா, குழந்தை சும்மா செக்க செவேர்னு கும்முடுக்குதப்பா.
0: ஏன் பசங்க சலிச்சுக்கிறானுங்க?
1: யார் இவனுங்களா? சலிச்சுக்காம என்னப்பா பண்ணுவானுங்க? குழந்தை பிறந்தது யாருக்கு? உன்னோட பையனுக்கு தானே. குழந்தை எப்படி இருக்கணும்? செத்து போன துறக்கிற மாதிரி இருக்கா? நியாயமா ஒன்று மாதிரி இருக்கணும்ல? ஆண்டவன் இந்த விஷயத்தில் கூட உனக்கு ஓரவஜனம் பண்ணி விட்டானப்பா. நினைச்சாலும் மனசுக்கு சங்கடமா. ஏண்டா?
2: ஆமாங்க.
1: அப்புறம் குழந்தைய போய் பார்த்தியா? பார்த்துருக்கலாம்ல?
0: போய் பார்க்கணும் தான் மனசு கடந்து துடிக்குது
2: ஐயா.
1: ஆ, பார்க்கணும்னு நீ துடிக்கிற, உன்னை பார்த்தோன வெட்டணும்னு அங்கே ஒரு துடிக்கிறான்ல. ஏய், நம்ம கவனமில்ல, என்ன நடந்தது நீயே சொல்ற.
2: நல்ல விஷயத்தெல்லாம் நீங்களே சொல்லுங்க ஐயா.
1: என்னை மாட்டி வைக்கிற பார்த்தியா? அங்கசாமி, நாங்கள் அங்கே போனோம், அவன் நின்றுட்டு இருந்தேன், நான் கேட்டேன், ஏன்னாப்பா உன் தாய் மாமனாச்சே, குழந்தைக்கு அப்பாராச்சே, அங்கசாமி வந்து குழந்தைய பார்த்தானான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், அப்பா நாங்கள் பிறந்த பைய, நீ தூக்கி வளர்த்த பைய, சின்ன பைய, சில்ற பைய, உன் பேரை சொல்லி சொல்றானப்பா. அங்குசாமி
2: நாய்,
1: அங்குசாமி நாய், இந்த வீட்டு வாசப்படி வந்துச்சானா வெட்டி போடும் சொல்றானப்பா.
3: அப்படியே சொன்னா
1: சொன்ன சொல்லக்கூட சொன்னல, கோபுரம்ல நீ பொறுமையாரு, பொறுமையாரு, நீ பொறுமையாரு.
4: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: அதான் காபி வந்துருச்சுல,
1: முதல்ல ஒரு கிளாஸ் டிரைவர் கொடுப்போ. அங்கசாமி, உன்னுடைய வேதனை எனக்கு புரியுதப்பா. என்னடா இத்தனை காலம் ஆகி போச்சு, நம்ம வீட்டில் ஒரு தொட்டில போட்டு பேர பிள்ளைய ஆட்ட முடியல, நீ வேதனை படுற எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத, பேர மகனுக்கு பிறந்தானே, மகளுக்கு பிறந்தானே. இப்போ உன் சின்ன புள்ள செல்விக்கு ஒரு பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். கல்யாணத்தை மட்டும் பண்ணி வைய, அப்புறம் பத்தே மாசம் தான், இப்பெல்லாம் பசங்க பாஸ்டா இருக்கானுங்க, குழந்தை பிறந்துடும். அப்புறம் தொட்டில் போட்டு நீ ஒரு பக்கம் ஆட்டு, உன் முன்னாடி ஒரு பக்கம் ஆட்டுட்டு.
0: அதுக்கு இல்ல மாமா,
1: அப்படி கூறாரு.
0: ஆனா இந்த கழுத அந்த பிரபாகரனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறாளே.
1: எனக்கு அதே யோசனை தானப்பா. செல்வி அந்த செவலைக்கே கட்டி வச்சிட்டோம்னா ஒரு கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்துல சேர்ந்துரு.
0: ஆனா நீ ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணியே, ஒரு வயிற்று புள்ளதாச்சிய கொற்ற மலையில அடிச்சு துரத்தி விட்டீங்க. இதை மனசுல வச்சுட்டு அந்த சின்ன பையன் நாளைக்கு உன் பிள்ளைய அடிச்சு துரத்தி விட்டான்னு வைய. நீ ஆத்திரப்படுவ, அருவாளை தூக்குவ, கொலை நடக்கும். இத பாருப்பா, முந்தியா இருந்தா பரவாயில்லையப்பா, இப்ப நான் இந்த ஊருக்கு பிரசிடண்டா இருக்கும் போது கொலை நடக்க விட மாட்டேன்.
5: அப்ப என்னதான் மாமா செய்யலாம்?
1: உன் பொண்டாட்டி உள்ள போச்சு,
5: பெரியவங்க சொல்றாங்கள போ.
1: போ
5: ஏமாமா, அவ்வளவு உள்ள போச்சு.
1: பொம்பளைகளுக்கே கொஞ்சம் கம்மியப்பா, கூறுக்குள்ள இந்த காரியத்துக்கு எடுத்து போடுவாளுங்க. இந்த மாதிரி ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன், சூப்பர் பாய். அங்க பாரு அந்த சமையல்கார மூளை பாரு, ஒட்டு கேட்டிருக்கேன். உள்ள போச்சு.
5: போங்கள மாமா. டேய் ஆண்ட, இரு இரு.
1: ஆடாவே என் கண்ணை சொல்றானப்பா, என் கிளாஸ் மட்டும் இல்ல தமாஸ்கார அவங்க இருக்கிறேன். ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன், தங்கமான பையன், பெரிய கோடீஸ்வரன். நாம போட வேண்டியதுல பவுனு, அவன் போடுவேன் பவுனு.
0: சரி, விடிய காலையிலேயே புறப்படுவோம், அந்த மாப்பிள்ளையும் பேசி முடிச்சிருவோம்.

0: அவர் துடிக்க துடிக்க செத்தது. இன்னும் கண்ணு மடி நிக்குதுமா அந்த கொலைகார குடும்பத்தோட குஞ்சுக்குள்ள. அவனும் நம் மிருகமா மாறத்துக்குள்ள தயவு செஞ்சு அவளை போ சொல்லிருங்க.
1: நான் திரும்பி போறதுக்காக வரல, ஒரு தீர்மானத்தோட தான் வந்திருக்கேன். என் உயிர் போறதா இருந்தாலும் அது இந்த வீட்டுலதான் போகும். தயவு செஞ்சு என்ன இங்கே அனுப்பிடாதீங்க அத்தை.
0: அம்மா,
1: ஒரு உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்லப்பா, மனசை கொல்றது கூட கொலைதான். ஆத்திரப்பட்டதுனால இந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்ததே போதும், இன்னொரு சாவு விழு நான் விட மாட்டேன். செல்வி இனிமே இந்த வீட்டுலதான் இருப்பா. நீ வாம்மா.
2: அந்த பொண்ண மரியாதை வெளியே அனுப்பு. அனுப்புல இந்த வீட்டை எடுத்து தரமட்டம் ஆக்கிருவோம்.
0: உபசரிப்பு எனக்கு வேணாம். உன் மேல இருக்க பிரியத்துல உனக்காக அவங்க கிட்ட நான் சண்டை போட்டு நீ நினைச்சேன்னா அது உன் பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். இந்த ஊர்ல எந்த ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி ஆபத்து வந்தாலும் இந்த பிரபாகர் அங்க போய் நிப்பான். இங்க பாருடி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, செத்து போன என் அப்பனை மட்டும் நான் புதைக்கல, என் மனசுல இருந்த உன் நினைப்பையும் சேர்த்து தான் புதைச்சிட்டேன். நீனும் மனசுல கற்பனையை வளர்த்துக்காம எனக்கு அது கழுத்து நீட்டு பாரு. புரிஞ்சுதா?

0: அம்மா, எங்க கண்ட நாய் எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடுறீங்க? இனிமே சொந்தம் கொண்டாடிட்டு இந்த வீட்டு வாசப்படி வேலை கால வச்ச.
1: ஏன் அப்படி மிருக தெரியுமா நடந்துக்கிறேன்? அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணிச்சு?
0: செத்து போன உங்க புருஷனோட உயிரோட இருக்கிற உங்க அண்ணனும் அவர் பொண்ணுதான் உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சுல
1: தம்பி.
0: யாப்ப வேற சிந்தி கூட நான் பாத்தது இல்லம்மா. ஆனா அவர் ரத்த சிந்தி நான் பாத்துருக்கேன்.

பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பனை முழுங்கிட்டேன், உங்க அப்பனையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டேன்.

0: வந்துடுறீடி. அவதான் படித்தாண்டி போனா, நீ பார்த்துட்டு இல்ல போயிட்டு வாடினு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனியா சொல்லி.
1: அதே பொம்பளை போட்டு தாடி அடிச்சிருக்க.
0: பின்னா மாமா, பேரம் பேத்தி எடுத்துட்டா இன்னும் பிறந்து விட்டு நினைப்பு இவளுக்கு போகல.
1: அது எப்படியப்பா போக? இத வாரப்பா, பொம்பளைகளுக்கு புருஷன் கட்டின தாலி இருக்குதே, அது நெஞ்சு மேலதான் கிடக்கு. ஆனா பிறந்து வீட்டு நினைப்புக்குதே, அது நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. காடு போய் சேர்ற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் சயின்ஸ், நாம புரிஞ்சுக்கோங்க. நீ இந்த மகராசி அடிக்கிறனால உன் பொண்ணு வீட்டுக்கு தெரிய வந்துருவாள. இன்னும் 500 பேர் அனுப்பிச்சாலே உன் பிள்ளை இங்க தூக்கிட்டு வர முடியாது. அவன் அடிச்சு போடுவேன். ஆனா ஆமாம்ப்பா, நம்ம ஊர்லயே அசல் ஆம்பளா ஒருத்தந்தேன். நாமெல்லாம் வேஸ்ட். இதே எங்கேயும் தூங்க வந்தேன்.
0: என்ன மாமா பண்ண சொல்றீங்க?
1: அப்படி கேளு, அதுதான் நான் இருக்கேன். இதை வரப்பா, அவங்ககிட்ட எல்லாம் முட்டிய தூக்க கூடாது, மூளைத்தான் கசக்கணும். மொட்டை மாடி உபயோகப்படுத்தணும்ப்பா, அதுக்குதான் நான் சகுனி இங்க குடி வச்சிருக்கேன். இப்போ பெத்த தாய் தாப்பு உயிரோடு இருக்கும் போது வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி உன் கூட பிறந்தவங்களை கொண்டு போய் பஞ்சாயத்து நிறுத்தி போடுவோம். எப்படி பாயிண்ட் பிடிச்ச பாரு
2: தாயே, வயசுக்கு வந்த பொண்ணை வம்படியே அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு பொண்ணப்ப தங்கசாமி பஞ்சாயத்துல பிராது கொடுத்துருக்காரு. எல்லாரும் குருடைய கவுண்ட வீட்டுல
3: காத்துட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து பெரிய ஒரு தலை சாஞ்சதுக்கு அப்புறம் குளிச்ச தலை நிமிடம் நடக்கிறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு சூடு சொல்ல நினைச்சிட்டு
4: இருக்கிறேன்.
3: நீங்க சும்மா இருக்குமா? பொட்டழிச்சு 10,000 கடையில அதுக்குள்ள பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்தணும்னா இவனுக்கு எவ்வளவு ஈன புத்தி இருக்கணும்? அந்த குன்னுடைய அக்கௌண்ட் எல்லாம் ஒரு தலைவர், அவனுக்கு முன்னால பஞ்சாயத்துல போய் நிக்க போறீங்களா? போய் சொல்ற, நீ பஞ்சாயத்து
4: என்ன மாமா பண்றது?

0: வைக்கிறவருக்கு என்ன சாணம்? பிடிச்சு வச்சா அது பிள்ளையார் தானே மாமா, கும்பிட்டுத்தானே ஆகணும். நான் வரேன், போய் சொல்லுப்பா.
1: இங்கே நின்னா இப்படி போய் தலைவர் முன்னாள் நில்லுங்க.
2: இந்த கழுதையை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க, அப்பவே சொன்னேனே. கேட்டீங்களா? நான் உயிரோட இருக்கும் போது உங்களுக்கு இப்படி ஒரு அம்மான தேவைதானா? இந்த ஊர்ல உங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவு யோகியதா இருக்கு?
3: தம்பி எங்கட வச்சுக்காத, உங்க ஒப்ப உட்கார்ந்த நாக்காளி தாண்டா, அதுக்காக காலகாலத்துக்கு உங்க குடும்பத்திலேயே உட்காந்துருப்பீங்களா? அடுத்த உட்கார வேணாமா? ஏடா வயசு பிள்ளை தள்ளி கொண்டு வீட்டுல வச்சுட்டு கேட்டா நீ ரப்பு பேசிட்டுக்கல. புடிச்சு காட்டுக்கடா அவன.
1: ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? நீ அவளை ரோசம்ல ஆம்பளை இருந்தாக்கா, அத்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிய, அவ கழுத்துல ஒரு தாலி கட்டிருக்கலாம்ல, வயசு பிள்ளைய கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்கிய, நாளைக்கு வாயில வயித்துல ஏதாவது ஆயி போச்சுன்னா ஊருக்குள்ள அசிங்கமாயி போகும்ல.
0: அநியாயமா பழி சொல்லாதீங்க. என்ன யாரும் கடத்திட்டு போல, நானா பிரியப்பட்டுதான் போனேன்.
2: எனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒட்டு உறவே கிடையாது. இனிமே எவனாவது என் உணர்ச்சிகளோட விளையாட நினைச்சா ஊரே எரிச்சு சாம்பலாக.
3: இனி ஒரு நிமிஷம் இங்க நிக்கிறது ஆகாது. இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா?
4: செல்வி, ஊர் பஞ்சாயத்தே கூடி அம்மாடி, நீ பிரபாகரனிய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி இருந்தா கூட முடியாதுங்க. எங்க அப்பா ஆத்தாள கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு நீ சொல்லி இருந்தா உன்னை பெத்ததுக்கு நான் பெருமைப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு அவ்வளவு பேர் முன்னாலையும் மாப்பிளைக்கு தான் நீ கழுத்த நீட்டணும்.
0: நான் உங்க பொண்ணுப்பா, உங்க வீராப்பு எனக்கு இருக்கு. தாலி கட்டிட்டு கண்டவன் கூட ஓடி போனாதான் அவன் மான கெட்டவன் அர்த்தம் இல்ல. மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டு மத்தவனுக்கு கழுத்த நீட்டினா அவன் மான கெட்டவதான். உசுரே போனாலும் சரி, என் மச்சான தவிர வேற யாரை கட்டிக்க முடியாது.
5: பிரபாகரா, விதப்பு மட்டும் விவசாயம் இல்லடா, பயிரை பக்குவமா அறுத்தெடுக்கணும். அந்த பொண்ணு மனசுல ஆசையை வதச்சிட்டு இப்போ அம்போன்னு விட்டுட்டு போனா அந்த ஆண்டவன் கூட ஒன்று மன்னிக்க மாட்டான்டா. பொம்பளைங்க வைராக்கியக்கா இருக்கடா, கடைசி வரைக்கும் போராடி பார்ப்பாளுங்க. தோத்து போயிடுவான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, செத்து போயாவது ஜெயிச்சிருவாளுங்க.

0: இல்லாதவளை கட்டி கொடுக்கறத விட ஒரு துளி விஷம் கொடுங்க, ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போய் சேர்ந்துடுறோம்.
1: இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள பொட்டி படுக்கையோட மாப்பிள்ள வீட்டுக்கு போக தயாராகுது. எந்த மலம் முழுங்கி வந்து கல்யாணத்தை தடுத்துறான் நான் பாக்குறேன். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் வரமாட்டேன் கிரமாட்டேன் அழிச்சாட்டியம் பண்ணீங்க, சேர்த்து வச்சு
0: வெட்டிடுவேன்.
1: என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ரெடி ஆகலையா?
0: என்ன
1: தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்பிடிய மிதிப்ப?
2: செல்வி விஷத்தை குடிச்சிட்டா
1: போடா.
2: மாமா என் மலகிற கோவத்துல அவளை அநியாயமா சாகடிச்சாதீங்க.
1: போடா,
2: மாமா அவளை ஹாஸ்பத்திரி கொண்டு போடா.
1: கோயில் வச்சு கல்யாணம் பண்ண போறான்னு சொன்னீங்க, வண்டி கோயில

0: கண்டிருச்சடா முதலாளி. உங்க பொண்ணு உண்மையிலே விஷத்தை குடிச்சிருச்சு முதலாளி. இந்த நாய்ங்கெல்லாம் பொய் சொல்றானுங்க.
1: அப்ப வண்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது, வண்டி ஏடுறா.

0: என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆமா, செல்விக்கு ஒண்ணு இல்லையே.
1: ஆபத்து இல்ல மாமா, இப்ப செல்வியா பாருங்க.
2: வாய் தண்டியா இருந்தா நம்மால பின்னு பின்னு பின்னிடுவான். இது கை கலப்பா இருக்க, நொண்டி வருவானா?
3: ஆண்ட கணை நேரம் வீட்டுக்குள்ள தாப்பா போட்டு தூங்கிட்டு இருப்பான். ஆளு கிட்ட இல்லைன்னா மட்டுமறை எல்லாம் பேசிட்டீங்களா? ஆன கட்ட பசல கொண்டு போடுவேன். மாமன் மருமனு சேர்ந்தாங்களா?
2: வில்லு வண்டி கோயில தாண்ட உடனே ரெண்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்துருச்சுல்ல?
3: சேர்ந்து தயிர்தான் கிடையாது. பொண்ணு மருந்து குடிச்சிட்டல்ல, நம்ம பொழைப்பாளா?
2: கஷ்டம்தான்.
3: கண்ணுல வர மாதிரி மருந்து வச்சுதான் நான் தான். மாமன் மருமன் ஒண்ணு சேர்ந்தானுங்க, இனி நம்ம ஊருக்குள்ள கூட இருக்க முடியாது. என்ன நீ அறுத்துக்கிட்டா கிடையாது? நீ போய் அந்த மேசுக்காரன் போட்டு தெரியாது.
2: ஐயா, இது பாவம் இல்லைங்களா?
3: என்னடா பாவம் பைத்தியம் நாய்? இது பாரு, மாமகாரனை கொலை பண்ணிட்டா பிரபாகரன் சொன்னோம்னா அப்பனை கொலை பண்ணது பழி வாங்குறதா கொலை பண்ணான்னு சர்க்கார் நம்ம சட்டம் நம்ப ரெண்டு பேரும் மேல போயிருவாங்க. பரிசுரண்டு சிறுசுரண்டு ஜெயிலுக்கு போயிரு. நாம நிமிடம் இருக்கலாம்ல, நீ போய் வேலை பாரு. ஏ மணியா, நீ அரசியல் தெரிஞ்சுக்கோனே.

0: எங்க நடுவுறீங்க?
1: ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள, ஐயோ
2: அடிக்கணும்.
1: இதுக்கு போலீஸ்காரன் எப்படினா பிடிக்குவானுங்க. ஏனப்பா, உன்னை நான் தெரிஞ்சு போற, உனக்கு மனசு கஷ்டமா இருக்குதா?
3: கஷ்டமா தாங்க
1: இருக்கும்ல.
0: சீக்கிரம் இந்த நாயை அள்ளி போட்டு கொண்டு போங்க சார், ஊர் சுத்தமாகட்டான்.
1: ஏண்டா ராமகட்டி, என்னை போய் நாயங்கிற பாத்தியா?
0: நீ எத்தனை தடவை நீ நாய் நாயின்னு சொல்லியிருக்க, நான் ஒரு விஷயம் தானே சொன்னேன்.
1: பாத்தியாடா ராமகட்டி, உன்னை நான் தெரிஞ்சு போறது இந்த ஜீப்புக்கு இஷ்டம் இல்லை. ஜீப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நான் இறங்கிட்டுமா?
0: சீக்கிரம் தரீங்கப்பா.
2: காலு, அட காலு, அண்ணா போலீஸ்காரனோ சாத்திர சாக்குல கால் நஷ்டம்.
1: போலீஸ்காரனா நீங்க வேணா பாருங்க, ரெண்டு நாயில ஒரு மாசத்துல எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு எங்கிட்ட வந்துரு பாருங்க.
4: என் கையால எதுக்கு மாமா? அதான் பிள்ளைங்க வந்துட்டாங்கல்ல.
5: ஆமா, என்னாச்சு?
6: அஞ்சு பேரில் ஒன்னா இருந்தா தான் அள்ள முடியும். ஆனா இந்த அறிவு, நான் ஆத்திரப்பட்டு அருவாள் எடுக்கிறப்போ இல்லாம போச்சு. இந்த ராசா மக எங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இனி இந்த ஊருக்கே வழிகாட்டுவான்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது MSR Films வழங்கிய ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பிரசாந்த், ஜெய் கணேஷ், வினு சக்கரவர்த்தி, ஆர் சுந்தரராஜன், சிவரஞ்சனி, ஸ்ரீவித்யா ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம், இயக்கம் மணிவன்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அன்பு எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேர்கள் கவனத்திற்கு, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நுண்கீரை வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பஞ்சுட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:08. நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். உங்கள் மாலை நேரத்தை இசையால் பொன்னாக்கும் பொன்மாலை பொழுது. மாலை வந்தாச்சு, மனசு ரெடியாயிடுச்சு. ஆரம்பமாகுது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் தலைப்பு அன்பு. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். தாம் தூம் திரைப்படத்திலிருந்து.

ஒலித்து பாடல் இது, கதிர்வேலன் காதல். பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5:30 9 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: யஷி கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: எங்க இருக்க?
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேஒய்சியும் அப்டேட் பண்ணனும்.
1: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேஒய்சில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்ல இருந்தே வீடியோ கேஒய்சி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேஒய்சியை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. RBI சொல்கிறது,
3: கேஒய்சி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதில் இளைஞர்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஆயுர்வேத தினம் ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். 5 நாள் சர்வதேச அறிவியல் மற்றும் செயல்முறை மாநாடு இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதில் இளைஞர்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறினார். குவஹாத்தி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியை வலியுறுத்தினார். மேலும் ஒரு கல்வி நிறுவனத்தின் மதிப்பு வெறும் தர வரிசைகளில் மட்டுமில்லை, மாறாக சமூகத்தை மாற்றியமைக்கும் அதன் திறனில்தான் உள்ளது என்றார். கல்வி, இலக்கியம், அறிவியல் மற்றும் அறிவுசார் முயற்சிகள் ஆகிய துறைகளில் அப்பல்கலைக்கழகம் பெரும் பங்காற்றி உள்ளது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சமூகத்தின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப உயர்கல்விகளை மேலும் புதுமையானதாகவும் பதிலளிக்கக்கூடியதாகவும் மாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். முன்னதாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்ற குடியரசு துணைத்

0: பள்ளி கல்லூரி மற்றும் பணியிடத்தையும் சென்றடைய வேண்டும் என்றும் மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், 11வது ஆயுர்வேத தினம் வரும் 23ஆம் தேதி நாக்பூரில் சிறப்பாக கொண்டாடப்படும் என அறிவித்தார். இந்த ஆண்டின் கருப்பொருள் ஆரோக்கியமான நாளைய தினத்திற்கான ஆயுர்வேதம் என்பதாகும். ஆயுர்வேத தினம் என்பது இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்கான சந்தர்ப்பம் மட்டுமல்ல, அது எதிர்காலத்தின் சுகாதார தேவைகள் மற்றும் சாத்தியக்கூறுகளுடன் இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கூட என்று அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான இந்தியாவையும் எதிர்காலத்தையும் உருவாக்குவதில் ஆயுர்வேதம் ஒரு முக்கிய தூணாக மாற வேண்டும் என்று கூறி, வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ள பிரச்சாரத்தில் நாடு தழுவிய பங்கேற்புக்கும் அவர் அழைப்பு விடுத்தார். தடுப்பு சுகாதார பராமரிப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள், ஊட்டச்சத்து, நல்வாழ்வு மற்றும் முழுமையான சுகாதார பராமரிப்பு ஆகியவற்றின் மீது உலகம் அதிக அளவில் கவனம் செலுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், அனைத்து துறைகளிலும் இந்தியா ஒரு வளமான பாரம்பரியத்தையும் பரந்த அனுபவத்தையும் கொண்டிருப்பதாக கூறினார்.
0: இந்தியா லக்சம்பர்க் நாடுகளுக்கிடையே நம்பிக்கையான நட்புறவு நிலவுவதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று பிற்பகல் லக்ச

0: டிசம்பர் கொண்டுள்ளது என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பனாஜியில் இன்று நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் 28வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இந்த கவுன்சிலில் கோவா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுடன் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டாமன் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்களும் அடங்கும். கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த், குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் மற்றும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மத்திய மற்றும் மாநில அரசு இடையே பொதுவான பிரச்சினைகள், கூட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. தலேகாவோவில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி உள்ளரங்கு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கோவா காவல்துறைக்கு மதிப்புமிக்க ராஷ்டிரபதி கா நிஷான் எனும் குடியரசுத் தலைவர் காவல் வண்ணத்தை வழங்கினார். ஒரு காவல் படைக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த கௌரவங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இந்த கௌரவம் கோவா காவல்துறையின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை, ஒழுக்கம் மற்றும் மாநில மக்களுக்கு அவர்கள் ஆற்றும் உறுதிப்பாட்டை அங்கீகரிக்கிறது. சுற்றுலா கல்வித்துறையையும் தொழில்துறையையும் இணைத்தல் குறித்து இந்திய மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பிலான 5 நாள் சர்வதேச அறிவியல் மற்றும் செயல்முறை மாநாடு இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. ஐரோப்பிய ஒன்றிய நிதி உதவி பெறும் திட்டத்தின் கீழ் சுற்றுலா ஆய்வுத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாடு இந்தியா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள சுற்றுலா கல்வித்துறைக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இம்மாநாட்டின் நோக்கமாகும். ஒடிசாவில் ராவன்ஷா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் அர்கா குமார் தாஸ் மொஹபத்ரா இம்மாநாட்டை தொடக்கி வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: இம்மாநாட்டில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, சேதுபால் பாலிடெக்னிக் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பேராசிரியர் லூயிசா ககிகா கார்வாலோ, விட்சன் பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் முன்னணி ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் அகிதா லெவினா, சிஐஐ புதுச்சேரி மாநில மன்ற தலைவர் திரு நடராஜன் மற்றும் இந்தியா ஐரோப்பாவை சேர்ந்த கல்வித்துறை வல்லுநர்களும் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் குழு மற்றும் வட்டமேசை விவாதங்கள், ஆய்வு கருத்தரங்கம், சுவரொட்டி வடிவமைப்பு மற்றும் ஆய்வறிக்கை சமர்ப்பிப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சுமார் 100 ஆய்வு கட்டுரைகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இம்மாநாடு சுற்றுலா, விருந்தோம்பல் மற்றும் சேவை ஆய்வுகளில் நிலைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: கட்சி பாகுபாடுகளை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் முன் ஒவ்வொரு தனிநபரும் சமமாக நடத்தப்படுவர் என்று தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் கூறியுள்ளார். மாநில சட்டமன்றத்தில் இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு குறித்த தமது பதிலில், மாநிலத்தில் ஊழலுக்கு இடமில்லை என்றும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு முன்னுரிமை அளித்து கையாளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசு அலுவலகங்களில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே தமது அரசின் நோக்கம் என்றும் திரு விஜய் அடிக்கோடு காட்டினார். மேலும் கருத்துரிமை சுதந்திரம் என்ற பெயரில் பெண்கள் மீதான தரக்குறைவான விமர்சனங்களில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்த அவர், தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது அவதூறு பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பி தாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவரை கேட்டுக்கொண்டனர். முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் கூறியதும் சிறிது நேரம் அவையில் அமளி ஏற்பட்டதை தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் திமுகவினர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்திய மருத்துவ சுற்றுலாவானது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் சர்வதேச நன்மதிப்பை பெறும் ஆற்றலை கொண்டுள்ளது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சஞ்சீவினி 2026 என்ற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு கண்காட்சியில் உரையாற்றிய அவர், வெளிப்படைத்தன்மை மற்றும் நோயாளிகளுக்கு சிறந்த கவனிப்பின் மூலம் உலகளாவிய சுகாதார சேவைக்கு நாடு ஒரு உயர்தல அளவுகோலை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதில் இளைஞர்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஆயுர்வேத தினம் ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். 5 நாள் சர்வதேச அறிவியல் மற்றும் செயல்முறை மாநாடு இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம்.
1: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேஒய்சியும் அப்டேட் பண்ணனும்.
2: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேஒய்சியில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்ல இருந்தே வீடியோ கேஒய்சி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேஒய்சியை புதுப்பிக்கணும்.
3: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
2: RBI சொல்கிறது,
4: கேஒய்சி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21, 27:00.

பக்தி இசை பேசும் மாலை நேரம் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஈசனே என தொடங்கும் பூசணி கல்யாணராமன் பாடிய பாடல் கேட்கலாம்.

பக்தி மனம் கமழும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நிறைவாக நீதான் துணை என தொடங்கும் பிரியா சிஸ்டர்ஸ் பாடிய பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:51. நேயர்கள் கேட்கவிருப்பது இன்று மற்றும் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், நுண்கீரை வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் காளிபிரசாத் பாபு அவர்கள் மிருந்தங்கத்தில் வழங்கும் லைவ் இன் யாசம். விட்டல் ராஜ்புரா அவர்கள் பக்கவாஜ். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுடர் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சி நிரல். இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். முதன்மை அலைவரிசையில் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இனித்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தோ செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நமது பங்கும் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை மலரும் முட்டுக்கள். வளரினம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரினம் பருவத்தினரிடம் பெற்றோர்கள் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா நகர் அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடன் ஆன நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தோ செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. உயர் இரத்த அழுத்த

நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். ஏழு 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின். நெல்லை டி கண்ணன் அவர்கள் மருந்தங்கம். கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்களின் மோர்சிங். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்வெப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். தலைப்பு கண்தானம் செய்வோம். 12:00 நாடகம். 12:30 பன்னிசை மாலை டி பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜேபி ஆனந்த். 2:15 இன்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் இதில் ராஜ்குமார் பாரதி அவர்களின் பாட்டு. 4:00 அன்புக்கு நான் அடிமை திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா இயக்கம் ஆர் தியாகராஜன் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது ஜீவன் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சனம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை. 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. ஒன்பது 15:00 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வாணிலே. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலையம் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த்குமார் அவர்கள். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சட்டம் அறிவோம். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பி. ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கணங்கள். 3:00 ஹலோ டாக்டர். பன்றி காய்ச்சல் அறிகுறிகளும் பாதுகாப்பும் குறித்த கேள்விகளுக்கு நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பால முருகேசன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00

அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி சாண்ட்ரி. ஆறு 20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரை, 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 தேன் சிந்து தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், வானிலை அறிக்கை, 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:09. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். காதலன் திரைப்படத்திலிருந்து SBB பாலசுப்பிரமணியன் மற்றும் உதித் நாராயணன் பாடிய பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். குவஹாட்டி பல்கலைக்கழகத்தில் இன்று உரையாற்றிய அவர், போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியையும் குடியரசு துணைத் தலைவர் செய்து வைத்தார். நாட்டின் பொருளாதாரம் சீராக வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று பனாஜியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கங்களை வழங்கி அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதார தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8% என்ற சாதனை அளவை எட்டியதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு அமித்ஷா கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சர்வதேச செலாவணி நிதியத்தின் துணை மேலாண் இயக்குநர் திரு நிகல் கிளார்க்குடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இந்தியாவுக்கும் சர்வதேச செலாவணி நிதியத்திற்கும் இடையேயான நல்லுறவு குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சர்வதேச பொருளாதார சூழல் குறித்தும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுகாதார சேவை மற்றும் நலவாழ்வு தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் சிகிச்சை பெற்றுச் சென்றுள்ளதாக அவர் கூறினார். வருடத்திற்கு 1 கோடி வெளிநாடுகளைச் சேர்ந்த நோயாளிகள் சிகிச்சை பெற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுர்வேதா தினம் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஆயுஷ் துறை அமைச்சர்

0: அமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுர்வேதா தினம் வரும் 23ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான பிரதான நிகழ்ச்சி நாக்பூரில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். எதிர்கால ஆரோக்கியத்திற்கு ஆயுர்வேதா என்ற மைய கருத்துடன் இந்த தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் திறன் மேம்பாட்டு முகாமை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று ஃபரிதாபாத்தில் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதிலும் இருந்து மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். தலைமைத்துவ பண்பு மற்றும் பேச்சாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் இதில் வழங்கப்படும் என்று இதற்கு ஏற்பாடு செய்துள்ள தேசிய மகளிர் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தில்லி கட்டிட விபத்து தொடர்பாக அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த விபத்து தொடர்பாக 5 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கட்டிடங்களின் பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 3 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 35,000-க்கும் மேற்பட்டோர் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கேரளத்தின் தேசிய நெடுஞ்சாலை எண் 66 மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பயணிகளின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இன்றி சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மிசோரமில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதில் 835,869 பேர் இடம்பெற்றுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். 32,280 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு 39,243 பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி கரிமா குப்தா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். பாக்பத் மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் யாத்ரீகர்களுடன் சென்று கொண்டிருந்த வேன் மினி லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு முகமது நதிமுல் ஹேக் தொடர்புடைய வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று சோதனை மேற்கொண்டனர். 7 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர், 3 பெண்கள் காயமடைந்தனர். சராய்கேலா கர்சாவன் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 16 பேர் உயிரிழந்தனர், 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பஞ்சாப் மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் திருமண நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்த டிராக்டர் லாரி மீது மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். சிந்து மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று நிலை தடுமாறி மரத்தின் மீது மோதிய மற்றொரு

0: விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பிரவீன் இங்கேல் வெள்ளிப் பதக்கத்தையும் யுகல் கர்க் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 145-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவின் சரிதாவை வென்றார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25:29. உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடங்கும் முன் விளம்பரம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம், தாவரவியல் பூங்கா விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக தேசிய தோட்டக்கலை இயக்கத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுக்கை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுக்கை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்கு உட்பட்ட உழவர் உதவியங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்தில் https://agri.py.gov.in வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10/9/2026 தேதிக்குள் புதுச்சேரி தாவரியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக மகளிர் மற்றும் இளைஞர்களின் சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கும் நோக்கத்தோடு பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி பெறுவதற்கு 5% பிராந்திய மானியம் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் 2026 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைகள் செய்வதற்காக புதுவை பிராந்தியத்தின் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியங்களில் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்தில் https://agri.py.gov.in வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட் சேர்ப்பினை ஏதேனும் இருப்பின் வரும் 10/9/2026 தேதிக்குள் புதுச்சேரி

0: தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30, 14 நொடி. நிகழ்ச்சியில் தொடர்வது

0: உழவர் உலகம் உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருளையும் விலை தேடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நுண்கீரை வளர்ப்பு குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் நுண்கீரை வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடனான நேர்முகத்தினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: என்ன படிச்சிருக்கீங்க மேடம்?
3: எம்ஃபில் முடிச்சிருக்கேன்.
2: எம்ஃபில் முடிச்சிட்டு வேற வேலை எதுவும் செய்யலீங்களா?
3: இல்லை, நான் வீட்டில் தான் இருந்தேன் பாப்பா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் மைக்ரோவேன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நுண்கீரை மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறோம். படிச்சுட்டு ஒரு அரசாங்க வேலையோ இல்லை மற்ற வேலையை நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏன் இந்த நுண்கீரைகள் அதிகம் ஆர்வம் செலுத்தி இதை வளர்க்குற இதில் இறங்கிட்டீங்க?
3: நான் இது வந்து என் பொண்ணுக்காக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அவளுக்கு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டாக கொடுக்கணும், அதுவும் வந்து ஒரு மருந்து இல்லாத ஒரு கீரை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவளோட ஆசை என்னன்னா இதை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது தான். அவள் தான் வந்து என்னை இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணணும் அப்படின்னு சொன்னது. எனக்கு வந்து இது பாப்பாவுக்கு வளர்த்து கொடுத்தா போதும், வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படிதான் நினைச்சேன். அவள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும், இல்லை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னான். ஸ்கூலுக்கு நான் வேலைக்கு போகிறதுக்கு தான் ரெடியாக இருந்தேன்.
2: இப்போ இது எங்கே நீங்கள் வளர்த்துக்கிட்டு வரீங்க?
3: பண்ருட்டி பக்கத்தில் திருவதிகை.
2: பாரம்பரிய விவசாயிங்களா இல்லை திடீர்னு வந்தது தான்?
3: இல்லை, அப்பா தான் வந்து பாரம்பரியமாக விவசாயம், அப்பா தாத்தா எல்லாருமே. நான் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகணும், இல்லை ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படிதான் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் விவசாயம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருந்துச்சு.
2: நல்லா இருக்கு.
3: அப்பா வீட்டில் தான் நல்லா, எங்கள் வீட்டில் நான் கல்யாணம் பண்ண இடத்துல நல்லா இல்லை. ஆனால் எனக்கு வந்து நல்லா இல்லையே அப்படின்றதே ஒரு வருத்தமாக இருக்கும். ஆனால் இப்போ மைக்ரோரீன்ஸ் வந்தவொடனே ஒரு நலம் இல்லாதவங்க கூட வளர்க்க முடியும் அப்படின்றது. இது வளர்த்தது மூலியமாக என்னோட விவசாய கனவை வந்து நான் நிறைவேற்றிக்கிட்டேன்.
2: நுண்கீரைனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: முளப்பு கட்டின தானியங்கள்லாம் இருக்குல்லங்க சார், அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வளர்ற கீரை. முளப்பாரியோட மெத்தடில் தான் நம்ம மைக்ரோரீன்ஸ் சொல்லணும். ஆமாம், அதை வந்து நம்ம சாமியாக கும்பிட்டோம், ஆனால் சாப்பிடலை. இது வந்து வெளிநாடுகள்லாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்து வெளிநாட்டில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியா தமிழகத்தில் புதுச்சேரியெலாம் வந்து இதுக்கான ரிசர்ச் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே.
2: நுண்கீரை வளர்க்குறது நம்ம புதுச்சேரி தமிழகம் உட்பட மற்ற மாநிலங்களில் நம்ம இந்தியாவுக்கு ஏற்கனவே இருக்கா இல்லை புதுசா?
3: இல்லை, இப்போ நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ யாரும் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. 2011 இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தோம். அதுலேருந்து எல்லாரும் வளர்க்குறாங்க, நிறைய இடத்துல வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2011 என் பொண்ணுக்காக கீரைகளை பற்றி படிக்கிறப்ப தான் நான் மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி படித்தேன்.

0: இது இல்லாம வெளிநாடுகள்லயும் இது அந்த முறை இருக்கு.
1: வெளிநாடுகள்ல வந்து நிறையவே இருக்குங்க சார். இப்ப சைனாலலாம் வந்து 800களிலே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இருக்கு. கலிபோர்னியாலாம் வந்து 1980ல இருந்தே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இடமா இருக்கு. இப்பயுமே வந்து மைக்ரோகிரீன்ஸோட தேவை வந்து அங்க அதிகமாவே இருக்கு. இப்ப நம்ம இந்தியாவுக்கும் நமக்கு தேவைதான், ஆனா வந்து அவேர்னஸ் இல்ல. எதுக்காக சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம நாட்டிலயும் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
0: இந்த நுண்கீரை வந்து எத்தனை நாட்களுக்கு வளரும், எத்தனை நாட்கள் அறுவடை பண்ணணும்?
1: இப்போ 5 நாள்லேயே வளர ஆரம்பிச்சிரும். 5 நாள்லேயே நம்ம அறுவடை பண்ணலாம். ஒரு சில வெரைட்டி வந்து 7 நாள் இருக்கும், ஒரு சிலர் 14 நாள், ஒரு சிலர் வந்து 21 நாள், அது மாதிரி மாறுபடும்.
0: இப்போ விதைகள் என்னென்ன விதைகள்லாம் இதை வாங்கி நம்ம வளர்க்கலாம்?
1: இங்கே தானியங்களோட வகைகள்ல இருந்து வளர்க்கலாம், கீரையோட வகைகள்ல வளர்க்கலாம், காய்கறிகளோட வகைகள்ல வளர்க்கலாம். இப்போ எங்கெல்லாம் வாங்கினா விவசாயங்கள்கிட்ட நேரடியாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உணவுக்காக இப்போ பாசிப்பயிறு, கொள்ளு எல்லாமே இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டுக்கு வளர்க்குறப்ப நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம சீட்ஸ் வந்து தேர்வு பண்ணி தான் நம்ம வாங்கணும். ட்ரீட்மெண்ட் பண்ணாத சீடாக எடுத்து யூஸ் பண்ணணும். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்தமாரி சீட்ஸ் வந்து மைக்ரோகிரீன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது.
0: விதைகள் எங்கே கிடைக்கும் மேடம்?
1: இப்போ விதைகள் வந்து எங்ககிட்டே ஒரு 70 வகையான சீட்ஸ் வந்து இருக்கு. இதில் கொள்ளு, பாசிப்பருப்பு, உளுந்து, வெந்தயம், கருஞ்சீரகம், கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த மாதிரி இருக்கு.
0: கிராமத்திலும் சரி நகரத்திலும் சரி இங்க பயிரிடலாம்,
1: எங்க வேணாலும் வளர்க்கலாம். ஒரு ரூம்ல, ஒரு கிச்சன்ல ஒரு இடம், ஒரு பால்கனியில ஒரு இடம், இப்ப நம்ம கிராமத்துல ஒரு தோட்டத்துல வந்து நல்ல இப்போ ஒரு மரத்தடியில அது மாதிரி கூட நம்ம வளர்க்க முடியும்.
0: இதனுடைய சைஸ் என்ன மேடம், எவ்வளவு தூரம் வரைக்கும் வரும்?
1: 3 இன்ச்ல இருந்து ஒரு 7 இன்ச் வரைக்கும் வளரும்.
0: தண்டு அப்புறம் கீரை,
1: தண்டு கீரை ரெண்டுமே சாப்பிடலாம்.
0: அறுவடை காலம் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள்னு சொன்னீங்க. இதுல வகைகள் ஏதாவது இருக்கா?
1: இப்ப நம்ம வந்து பீட்ரூட்டோட மைக்ரோகிரீன்ஸ் வந்து பிங்க் கலர், ரெட் கலர்லயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்பிள் ராடிஷ் இருக்கு, பர்பிள் கேபேஜ் இருக்கு. இப்ப நமக்கு ஊதா முள்ளங்கி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே இருக்கும். இப்ப பிங்க் கலர்ல வந்து தண்டு மட்டும் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய நிறங்கள் வந்து மைக்ரோகிரீன்ஸ்ல இருக்கு.
0: விதை வாங்குறோம், அதை வளர்க்கணும், வளர்கின்ற முறைகளை பத்தி சொல்லலாம்.
1: இப்ப நம்ம மைக்ரோகிரீன்ஸ் வந்து சக்சஸா வளர்க்கறதுக்கு ஒரு 3 ட்ரே வேணும். 1 அடி அகலமும் 2 அடி நீளமும் இருக்கணும். 2 ஹோல்ஸ் இல்லாத ட்ரே வேணும். 1 ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே, 2 ஹோல்ஸ் இல்லாத ட்ரேல வந்து 1 ட்ரேல வந்து தண்ணி ஊத்தி வச்சிருவோம், ஒரு 1.5 லிட்டர். அதுக்கப்புறம் ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே அது மேல வச்சு கோகோ பிட் வந்து ஒரு 400 கிராம் மேல தூவிடணும். ஈரமா இருக்கிற கோகோ பிட், ஒரு 80% மாய்ஸ்சர். இது வந்து வெர்மி கம்போஸ்ட் எல்லாமே நம்ம வந்து மீடியமா யூஸ் பண்ணிக்கலாம்.
0: மண்ணுக்கு பதில் அதை போடணும்.
1: ஆமா, இந்த மண்ணுக்கு பதில் இந்த மீடியம் எதுக்குன்னா விதையையும் தண்ணியையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மீடியம் வேணும். ஏன்னா இது வந்து எந்த ஒரு உரமோ எதுவுமே இது தேவையில்லை வளர்றதுக்கு. விதையில இருக்கிற சத்தை மட்டுமே வச்சு வளர்றது இந்த மைக்ரோகிரீன்ஸோட ஸ்டேஜ் வரைக்கும். அதனால நீங்க உரமா எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், கெமிக்கல் இல்லாம. தண்ணி அடியில இருக்கணும், அந்த ஹோல்ஸ் வழியா தேவையான தண்ணியை மட்டும் செடி எடுத்துக்கும், அதுல நல்லா வளரும். அதுக்கப்புறம் 1 ட்ரே இருக்கும், கோகோ பிட் மேல விதை போட்டுட்டு மேல கொஞ்சம் கோகோ பிட் தூவிட்டு அதுக்கு மேல வந்து 1 ட்ரேயை வச்சு மூடணும். அந்த மூடுறப்ப அந்த இருட்டுல வந்து நல்லா ஸ்ப்ரவுட் வர ஆரம்பிக்கும். இப்ப 48 ஹவர்ஸ் கழிச்சு அந்த மூடியை எடுத்துடணும். எடுத்துட்டு ஜன்னல் வெளிச்சத்துலயோ இல்ல மரத்தடியிலயோ பால்கனிலயோ வைக்கிறப்ப அந்த வெளிச்சத்துலயே வளர்ந்துரும். இப்போ பிஸ்னஸாக பண்ணுறப்ப ஒரு ப்ராப்பரான வந்து என்வரான்மெண்ட்டில் நம்ம செட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாமே செட் பண்ணணும். அப்புறம் லைட்டிங் எல்லாமே தேவை. வீட்டுக்கு வளர்க்குறப்ப இது எதுவுமே வேணாம்.
0: இப்போ நகரத்துலேயும் நம்ம பண்ணலாம்.
1: நகரத்துலேயும் வளர்க்கலாம். ஆமாம், இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அவங்களாம் வந்து இந்த வீட்லேயே அவங்க ஒரு டேபிளில் கூட நம்ம ஈஸியாக இதை வந்து வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை வந்து இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். இப்போ மொபைல் ஃபோன் அந்த மாதிரி அடிக்ஷனாக இருப்பாங்க, டிவி பார்ப்பாங்க இல்லைன்னா மொபைல் பார்ப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்களே, விளையாடுறதுக்கும் போக மாட்டாங்க, லீவ்ல அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வளர்க்கறதுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க நம்ம வீட்டுக்கு தேவையான கீரையே வளர்த்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கும் ஒரு கான்பிடன்ட் வரும், குழந்தைங்களுக்கு நம்மளாலையும் ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கூட இதை நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு போறாங்க. எப்படின்னா உடனே உடனே அவங்க ரிசல்ட் பாக்குறாங்க, அதனால அவங்களுக்கு புது புது விஷயத்த பாக்குறாங்க, புது புது கலர் பாக்குறாங்க. அவங்க ஒரு அச்சீவ் பண்ணிட்டோன்னு அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு.
0: அதுக்கப்புறம்
1: வந்து வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அவங்க கூடயும் சேர்ந்து பண்றோம் கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் இடிஐ பெரியகுளம் தேனி தோட்டக்கலைத்துறையில இருந்து அவங்க கூடயும் சேர்ந்து பண்றோம். அதுக்கப்புறம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையம் அவங்களும் சேர்ந்து பண்றோம். அதுக்கப்புறம் புதுவையிலயும் வந்து நாங்க கவர்மெண்டோடையும் சேர்ந்து பண்ணிருக்கோம், கேவிகேலையும் பண்ணிருக்கோம்.

0: இல்லை, நான் இது வந்து நம்ம ஒன்று ஒன்றா வளர்த்து கற்றுக்கிட்டு பண்ணது தான். இது வந்து வளர்த்து ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் அவார்டெல்லாம்
1: வாங்கியிருக்கேன்.
0: ஆ, கொடுக்குறோம், நிறைய ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கோம்.
1: இந்த கீரையில் என்னென்ன சத்துக்கள்லாம் அடங்கிருக்கு மேடம்?
0: இப்போ இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஈஸியாக கரைகிற ஃபைபர், ப்ரோட்டீன், நம்ம எல்லாமே இருக்குது. இது வந்து மெயினாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்காக தான் எடுத்துக்கிறாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும், அதுக்கப்புறம் பிளட்லேயும் வந்து ஆக்சிஜன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும்.
1: தமிழகத்துலலாம் நடைமுறைக்கு வந்தது இப்போ கொஞ்சம் காலம் தான்,
0: 22 தான்.
1: இப்போ இந்த கீரை வந்து உணவுப் பொருளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்?
0: இப்போ சாலட்ல வந்து தூவி சாப்பிடலாம், தோசையில தூவி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஒரு கீரை கூட்டு பொரியல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே ரொம்ப வேக வைக்காம ஒரு ஹாஃப் குக் மட்டும் நம்ம பண்ணிக்கணும்.
1: இலையா அப்படியே போட்டு சாப்பிடலாம்,
0: தண்டு இலை எல்லாமே சாப்பிடலாம்.
1: கீரை குழம்பு மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி
0: பண்ணலாம். கீரை வகைகள்லாம் கடைஞ்சி சாப்பிடலாம். இப்போ இந்த கொள்ளு, பாசிப்பயிறு, உளுந்து இதெல்லாம் கடைஞ்சி சாப்பிடாம ஒரு பொரியல், துவையல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சாலட்ல சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா இருக்கும்.
1: சூப்பு கூட சாப்பிடலாம்,
0: சூப்பும் சாப்பிடலாம்.
1: இப்போ இது வந்து சமையல் செஞ்சுதான் சாப்பிடலாமா இல்ல பச்சையா கூட சாப்பிடலாம்?
0: பச்சையாவே சாப்பிடலாம். இப்போ கீரை சாப்பிட்டா 24 hours வந்து சரிக்காது.

0: இருக்கிறது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவும் அதுக்கப்புறம் பிளட்லயும் வந்து ஆக்சிஜன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும்.
1: தமிழகத்துல எல்லாம் நடைமுறைக்கு வந்தது இப்போ கொஞ்சம் காலம் தான்,
0: 22ல இருந்து தான்.
1: இப்போ இந்த கீரை வந்து உணவுப் பொருளை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்?
0: இப்போ சாலட்ல வந்து தூவி சாப்பிடலாம், தோசையில தூவி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஒரு கீரை கூட்டு பொரியல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே ரொம்ப வேக வைக்காம ஒரு ஹாஃப் குக் மட்டும் நம்ம பண்ணிக்கணும்.
1: இலையா அப்படியே போட்டு சாப்பிடலாம்,
0: தண்டு இலை எல்லாமே சாப்பிடலாம்.
1: கீரை குழம்பு மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி
0: பண்ணலாம். கீரை வகைகள்லாம் கடைஞ்சி சாப்பிடலாம். இப்ப இந்த கொள்ளு பாசி பயிர் உளுந்து இதெல்லாம் கடைஞ்சி சாப்பிடாம ஒரு பொரியல் துவையல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சாலட்ல சாப்பிடறப்ப இன்னும் நல்லா இருக்கும்.
1: சூப்பு கூட சாப்பிடலாம்,
0: சூப்பும் சாப்பிடலாம்.
1: இப்போ இது வந்து சமையல் செஞ்சுதான் சாப்பிடலாமா இல்ல பச்சையா கூட சாப்பிடலாம்?
0: பச்சையாவே சாப்பிடலாம். இப்ப கீரை சாப்பிட்டா 24 hours வந்து சரிக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இது ஈஸியா கரையிற ஃபைபர் இருக்கு, குளோரோஃபில்லும் கம்மியா இருக்கும், அதனால நம்ம சாப்பிடலாம்.
1: கீரை ஒரு எத்தனை இன்ச் வரைக்கும் வளரும் சொன்னீங்க?
0: இப்ப 3 to 7 inches ஒரு 7 inches வரைக்கும் வளரும்.
1: வளரும். அறுவடைக்கு வந்துருச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: 2 இலை முழுசா வளர்ந்துருச்சுன்னா அறுவடைக்கு ரெடி.
1: 2 இலை முழுசா வந்தாலே இப்ப ஒரு செடியில எத்தனை இலைகள் இருக்கும்?
0: 2 இலைகள் தான். 3rd இலை வந்துச்சுன்னா அது பேபி கிரீன்ஸோட ஸ்டேஜுக்கு போயிடும், மைக்ரோ கிரீன்ஸ் அது கிடையாது.
1: அறுவடை எப்படி பண்ணலாம்?
0: சிசர் வச்சு நம்ம கட் பண்ணலாம், கத்தி வச்சு நம்ம கட் பண்ணலாம்.
1: என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்கு? சாப்பிட்டா என்னென்ன சத்து உடம்புக்கு?
0: ப்ரொக்கோலியோட மைக்ரோ கிரீன்ஸ்ல வந்து சல்ஃபரஃபேன் அப்படின்னு இருக்கும், அது வந்து நம்ம கேன்சர் பேஷண்ட் வந்து நம்ம சாப்பிடலாம். அப்புறம் சன்ஃபிளவரோட மைக்ரோ கிரீன்ஸ்ல வந்து செலினியம் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம வந்து தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து அயோடின் குறைபாடாலதான் நமக்கு தைராய்டு வருது. இப்ப அந்த தைராய்டு வந்து உடம்பு அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு செலினியம் வேணும். இந்த செலினியம் வந்து சீ ஃபுட்ல இருக்கு, பிரேசில் நட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற இதுதான் இருக்கு. இப்ப நம்ம சன்ஃபிளவர் மைக்ரோ கிரீன்ஸ்ல இது ஈஸியாவே கிடைக்குது.
1: ஒரு சில பயிர்கள் வளருதுன்னா இந்த பருவம் தான் ஏற்றதுன்னு சொல்லுவாங்க, இது எப்படி நம்ம வருஷம் முழுக்க பயிரிடலாம்?
0: வருஷம் முழுக்க நம்ம வந்து பயிரிடலாம். இதுக்கு வந்து காலநிலை மாற்றம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு காயோ ஒரு பூ பூக்கிறதுக்கு அதுக்குதான் பருவங்கள்லாம் வேணும். செடி முளைக்கிறதுக்கு வேணாம், எல்லா சீசன்லயுமே முளைக்கும். ஆமா, எல்லா சீசன்லயுமே முளைக்கும்.
1: இது வந்து நகர்ப்புற சூழலுக்கு எப்படி ஏற்றது மேடம்?
0: நம்ம வந்து ஒரு பிசினஸா பண்றதுக்கு நமக்கு கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட் வேணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கு ப்ராப்பர் லைட்டிங் வேணும், காத்து ப்ராப்பரா வேணும். அதனால நம்ம ஒரு ரூம்ல இதை வந்து அழகா செட் பண்ணிட முடியும். மொட்டை மாடியிலையும் நம்ம பண்ணலாம். அதுக்கும் வந்து எப்படின்னா நமக்கு ஒரு பாலி கார்பனேட் ஷீட்டு இல்ல பாலி ஹவுஸ் அந்த மாதிரி வேணும். இப்ப மாடி தோட்டத்துல வந்து கிரீன் ஹவுஸ்ல வளர்ப்பாங்க, அந்த கிரீன் ஹவுஸ்ல பண்றப்ப மழை தண்ணி வந்ததுன்னா அந்த மைக்ரோ கிரீன்ஸ் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். அதனால அந்த மாதிரி இல்லாம மொட்டை மாடியில் நம்ம பண்றோம்னா பாலி ஹவுஸோ இல்ல பாலி கார்பனேட்டோ நமக்கு வேணும். எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வரணும். நமக்கு ரொம்ப டைரக்ட் சன்லைட்டும் இருக்க கூடாது, வெளிச்சம் மட்டும் வேணும் வளர்றதுக்கு. அதுக்கப்புறம் இன்டோர்ல நம்ம வளர்க்கலாம். இப்போ ரூம்குள்ளேயே வந்து ஒரு கிச்சனுக்குள்ளேயோ இல்ல ரூம்குள்ளேயோ நம்ம வச்சு வளர்க்க முடியும். நகரத்துல ஈஸியா நம்மளால வளர்க்க முடியும்.
1: இப்போ கிராமத்துல பல இடங்கள் இருக்கும், நகரத்துல வீடு இருக்கும், ஏதோ கொஞ்சம் தோட்டம் இருக்கும்.
0: அதுதான் நமக்கு ஒரு ட்ரே வைக்கிற அளவுக்கு 1 அடி அகலமும் 2 அடி நீளமும் இருந்தாவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவும் வெர்டிகல் ஃபார்மிங், 20 square feet இல்ல 35 square feet அப்படி இருந்தா கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பீரோ வைக்கிற அளவுக்கு இடம் இருந்துச்சுனாவே ஒரு 5 to 10 feet நம்ம வச்சு நம்ம எடுக்க முடியும் நமக்கு. அதனால இதுக்கு இடம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க.
1: ஏன்னா இப்ப நகரத்துல வந்து ஒரு சாப்பிடறதுக்கு நம்ம வளர்த்துக்கலாம், ஒரு ட்ரெயில வச்சு வளர்த்துக்கலாம்.
0: டெம்பரேச்சர் வேணும், ஹியூமிடிட்டி வந்து ஒரு 60 வேணும்.
1: சூரிய ஒளி காற்றோட்டம் வசதி?
0: சூரிய ஒளி வேணாம், காற்றோட்டம் மட்டும் இருந்தா போதும். நம்ம ஃபுல்லாவே லைட்டிங் மூலமா க்ரோயிங் லைட் வச்சுதான் நம்ம வளர்க்க போறோம்.
1: சுவையும்
0: சுவை வந்து அறுசுவையுமே மைக்ரோ கிரீன்ஸ்ல இருக்கு. துவர்ப்பா இருக்கிறது வந்து கொள்ளு மைக்ரோ கிரீன்ஸ், இனிப்பா இருக்கிறது பீட்ரூட்டோட மைக்ரோ கிரீன்ஸ், புளிப்பா இருக்கிறது வந்து புளிச்சக்கீரை அந்த கொங்கரா இருக்கு இல்லைங்களா அந்த கீரை, அதுக்கப்புறம் உறுப்பு வந்து சிக் பீஸோட மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நல்லா உறுப்பாவே இருக்கும்.
1: விற்பனை வாய்ப்புகள் பத்தி சொல்லுங்களேன், கீரையா போய் விற்கலாமா இல்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சு விற்கலாமா?
0: ரெண்டுமே பண்ணலாம். இப்ப கீரைகளை விட மதிப்பு கூட்ட பொருளுக்கு தான் நிறைய எங்கள்கிட்ட கேக்குறாங்க. இப்ப சாலட்ல ஸ்மூத்தி, ஜூஸ், சாண்ட்விச், பீட்சா இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இது இல்லாம வந்து இப்ப ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி சூப் மிக்ஸ், அடை மிக்ஸ், தோசை மிக்ஸ் இது மாதிரி நாங்க வந்து இதுல வந்து சாக்லேட் பண்ணிருக்கோம், பாத் சோப் பண்ணிருக்கோம், ப்ரௌனி குக்கீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம்.
1: பவுடர்
0: ஆக்கி இதை மதிப்பு கூட்டி நம்ம சேல் பண்ண முடியும். நிறைய பெண்களுக்கு வந்து இதுல வாய்ப்பு இருக்கு தொழிலா எடுத்து பண்றதுக்கு.
1: சரி, இது கீரையா அப்படியே விக்கணும், எவ்வளவு ரூபாய் அது?
0: இப்ப ஒரு 100 gram வந்து 100 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ண
1: முடியும். அது எப்படி சேல் பண்ணுது? பாக்கெட்ல என்ன போடணுமா?
0: பாக்ஸ்ல, ஒரு பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் பாக்ஸ்ல, அதுக்கப்புறம் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியா வந்து ஒரு கார்ன் வேஸ்ட், சுகர் கேன் வேஸ்ட்ல இருந்து வர பாக்ஸ்ல இருந்து அந்த மாதிரிலாம் பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம். இலையில டீ குட் இலையில இந்த மாதிரிலாம் பண்ணணும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் ஒரு ரூமில் வளர்க்கணும் அப்படின்னாலும் பரவாயில்ல.

0: இல்லை சாதா அந்த பால்கனி அங்கங்கே கொஞ்சம் வளர்க்கணும்னா அதுக்கு உண்டான முதலீடு தேவை.
1: முதலீடு வந்து ஒரு 5000-10000 வச்சு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக இதை எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டோரில் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடமும் ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படும்.
0: என்ன உபகரணங்கள்லாம் தேவைப்படும்?
1: இப்போ ட்ரே, ரேக்கு, லைட்டு, ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிஷினு, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மிஷின், இதெல்லாம் நமக்கு தேவை. ஹார்வெஸ்டிங் மிஷின் வேணும், சீடு போடுற மிஷின், வெயிட் மிஷின், இந்த மாதிரி தேவை.
0: தண்ணீர் ஏற்கனவே அந்த கீழே
1: எதுவும் தெளிக்க வேணாம், கீரை மட்டும் தண்ணி இருந்தால் போதும், 1.5 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும், அதுலேயே வளர்ந்துடும். இப்போ 21 டேஸ் வரைக்கும் வளர கீரை ஓமம் அதுக்கெல்லாம் வந்து தண்ணி ஒரு 2-3 தடவை ஊற்றுற மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை
0: அறுவடை வந்து ஒரு வாரம் 10 நாள் அப்படி இருக்கும்.
1: 5 நாள் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
0: வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாமா?
1: பண்ணலாம். இப்போ வெளிநாடுகளுக்கு வந்து இப்போ எங்களுக்குமே கேட்டிருக்காங்கன்னு நாங்கள் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ பவுடர்ஸாக என்ன பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஒரு நாள்லேயே நம்ம அனுப்பிடணும் ஃப்ரெஷ்ஷாக, அதனால் ஃப்ளைட்டில் அந்த மாதிரி வேணால் ஆர்டர்ஸ் எடுத்து அனுப்பலாம்.
0: இது குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா எப்படி உணவுப் பொருட்களை சேர்த்து கொடுக்கலாம்?
1: அவங்க சாப்பிட்றதுலேயே நம்ம கலந்து கொடுக்கலாம். ஒரு தோசை சாப்பிட்றாங்கன்னா அதில் மேலே தூவி கொடுக்கறது, அந்த மாதிரிலாம். ஒரு குழந்தைங்க வந்து எவ்வளோ ஒரு 5 கிராம் 10 கிராம் எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ அவங்கள வந்து ஒரு கீரை கத்தையோ கீரையோ சாப்பிட வைக்கிறதே கஷ்டம். இப்போ அவங்க ஒரு சாண்ட்விச் சாப்பிட்றாங்கன்னா அதில் கொஞ்சம் மைக்ரோக்ரீன்ஸை தூவி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம்.
0: இப்போ நம்ம புதுச்சேரி தமிழகம் உட்பட
1: புதுச்சேரியில வந்து நமக்கு முருங்கைப்பாக்கம், கொம்பாக்கம் இந்த மாதிரி இடத்துல நமக்கு கிடைக்குது. புதுச்சேரியில
0: வளர்க்குறாங்களா?
1: ஆமா வளர்க்குறாங்க. நம்மள்ட்ட பிரான்சைசி எடுத்து அவங்க வளர்க்குறாங்க.
0: நீங்க அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்க வளர்க்குறாங்க?
1: ஆமா. அதுக்கப்புறம் நாங்க பண்ருட்டியில வந்து இப்ப கடலூர்லயும் கிடைக்கும், சிதம்பரத்துல கிடைக்கும், விழுப்புரம்ல கிடைக்கும். தமிழகத்துல வந்து நாங்க ஒரு 80 பிரான்சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். சென்னையில வந்து ஒரு 30 இடத்துல நமக்கு மைக்ரோக்ரீன்ஸ் வந்து கிடைக்கும். இது இல்லாம வந்து தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பத்தூர், திருப்பூர் இங்க எல்லாமே கிடைக்குது.
0: இந்த மைக்ரோக்ரீன்ஸ் வந்து பரவலா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இளைஞர் மத்தியிலும் சரி, மகளிர் குழுக்கள் மத்தியிலும் சரி, எப்படி நீங்க விழிப்புணர்வு கொடுக்குறீங்க?
1: இப்ப நாங்க வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்கூல்ல, காலேஜ்ல இந்த மாதிரி பண்றோம். அப்புறம் விமன்ஸ் குரூப்புக்கு அந்த மாதிரி நம்ம ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து இப்போ ஆர்டிகல்ச்சர் காலேஜ், அக்ரி காலேஜ், அங்கே நடக்கிற மைக்ரோக்ரீன்ஸ்க்கு ப்ரொடக்ஷனுக்கான ஒரு கிளாஸ் வைப்பாங்க, ஒர்க் ஷாப்லாம். அந்த மாதிரி நாங்களும் ஒர்க் ஷாப் தனியாக வைக்கிறோம், கவர்மெண்ட் கூடயும் சேர்த்து
0: நாங்களும்
1: பண்றோம். பண்ருட்டி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல நம்ம கொடுக்குறோம். புதுச்சேரி விருதாச்சலம், கேவிக்கு, பாலூர்ல வந்து காய்கறி ஆராய்ச்சியிலையும் கொடுத்துருக்கோம்.
0: இப்போ இந்த மைக்ரோக்ரீன்ஸில் சாப்பிடாத கீரைகள் வகைகள் ஏதாவது இருக்கா மேடம்?
1: சாப்பிடாதது வந்து இப்போ சோளம், மிளகாய், கத்தரி, தக்காளி, மிளகு, ஆமணக்கு இந்த மாதிரி வெரைட்டிலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வளர்றப்பே டாக்ஸிக்காக இருக்கும். அந்த ஸ்டேஜ் தாண்டினோடனே அது நல்லதாயிடும். இப்போ சோளம் வந்து விளைய வச்சு நம்ம சாப்பிட்லாம். அந்த மைக்ரோக்ரீன்ஸோட ஸ்டேஜில் நம்ம சாப்பிடக்கூடாது. 21 டேஸ் வரைக்கும் அதில் சயனைடு கண்டென்ட் இருக்கும், அதனால நம்ம சாப்பிடக்கூடாது. ஆடு மாடுகளே அதை கம்மியாக தான் சாப்பிடணும்.
0: பொதுமக்கள் மத்தியில் எப்படி இருக்கு வரவேற்பு இருக்கு?
1: இது வந்து எல்லாருமே பிசினஸா இது நாங்க வளர்த்து கொடுத்தா நீங்க சேல் பண்ணுவீங்களா அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இது ஃபர்ஸ்ட் எல்லாருமே சாப்பிடணும். இப்ப நமக்கு வந்து மால் நியூட்ரிஷன் பிரச்சனை தான் பெருசா இருக்கு. இப்ப கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் இது தேவை இருக்கு, நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் தேவை இருக்கு. இப்ப கிராமத்துல இருக்கிறவங்களுக்கே வந்து இப்ப உடல் உழைப்புல இருக்கிறவங்களுக்கே சுகர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு எதுக்காகனா நியூட்ரிஷன் கம்மியா இருக்கிறதாலே வர சுகர் வந்து Type 5 sugar சொல்றாங்க. இப்ப அவங்களுக்குலாம் அந்த நியூட்ரிஷன் கம்மியா இருக்கிறதால தான் அந்த சுகர் வருது. ஊட்டச்சத்து குறைபாடுக்கு வந்து நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கால்சியம் கம்மியா இருக்கிறது தான் அதிகமா எங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. கால்சியம் இருக்கிற கீரையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கு வந்து நம்ம எல்லோட மைக்ரோக்ரீன்ஸ் எடுத்துக்கலாம், சன்ஃபிளவரோட மைக்ரோக்ரீன்ஸ் எடுத்துக்கலாம். அதனால ரெண்டு பேருக்குமே தேவை இருக்கு, நகர்ப்புறங்கள்ல இருக்கவும். இது வந்து ஒரு பிஸ்னஸா எடுத்து பண்றோமோ இல்லையோ நம்ம வீட்டுக்காக கண்டிப்பா வந்து வளர்த்து சாப்பிடணும், இல்லை வளர்க்குறவங்கள்ட்ட வாங்கி அது சாப்பிடணும்.
0: இப்போ இந்த மைக்ரோக்ரீன்ஸ் விற்பனை பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது தேவைப்படுதா?
1: தேவை இருக்குங்க சார். இப்போ FSSI சர்டிஃபிகேட் வேணும், நமக்கு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் நம்ம இது ரெண்டும் இருந்தாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
0: நீங்கள் ஏதாவது யாராவது சந்தேகம் கேட்டால் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க முன் வருவீங்களா?
1: கொடுப்பாங்க சார்.
0: ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப முறைகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், இளைஞராக இருக்கட்டும், நுண்கிரைகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா?
1: கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: கைபேசி எண்களை சொல்லுங்களேன்.
1: 6-3-6-3-7-4-7-4-6-1-9-8-9-8-7-0-7-0
0: இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் கேட்டால் சொல்லுவீங்க?
1: சொல்லுவோம்.
0: சரிங்க மேடம். இன்றைய நிகழ்ச்சியில் நுண்கிரைகள் பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி உழவர் பெருமக்களுக்கு மட்டுமின்றி பல தரப்பினருக்கும் இது பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை

0: சிந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை நுண்கீரை வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் தென்னையை தாக்கும் வண்டுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். காண்டாமிருக வண்டு. கோடை காலத்தில் தென்னை மரங்களில் காண்டாமிருக வண்டுகளின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். எருக்குழிகளிலும் கழிவு மட்டைகளிலும் இவ்வண்டின் இளம் நிலை புழு வளரும். ஆனால்

0: வண்டு பருவத்தில் தென்னை மரங்களை தாக்கும். வண்டுகள் இளம் குருத்துகளை கடித்து உண்பதால் வி வடிவ அறிகுறிகள் மட்டைகளில் காணப்படும். கடித்த சக்கைகள் மட்டை இடுக்குகளில் காணலாம். கட்டுப்படுத்துதல்: வேப்பங்கொட்டை தூள் 150 கிராம் மற்றும் குறுமணல் ஆகிய இரண்டையும் 1:2 என்ற விகிதத்தில் கலந்து நடுக்குருத்தில் 3 மட்டைகளின் இடுக்குகளில் 3 மாதங்களுக்கு 1 முறை இட்டு சேதத்தை தடுக்கலாம். ஏக்கருக்கு 1 என்ற வீதத்தில் காண்டாமிருக வண்டின் இனக்கவர்ச்சி பொறி வைத்து வண்டுகளை கவர்ந்தழிக்கலாம். மரம் ஒன்றிற்கு 3 அந்துருட்டை மருந்தை 3 மட்டைகளின் இடுக்குகளில் வைத்து வண்டின் சேதத்தை குறைக்கலாம். சிவப்பு கூன்வண்டு தாக்குதல்: சிவப்பு கூன்வண்டு என்பது தென்னையின் மிக முக்கியமான எதிரியாகும். தென்னை மரங்கள், குறிப்பாக 15 வயதுக்குள்ளான மரங்களையே இக்கூன்வண்டுகளால் அதிகம் தாக்கப்படும். புழுக்களும் வண்டுகளும் தென்னையின் தண்டு பகுதியை தாக்கும். தென்னையின் கொண்டை பகுதியை தாக்கினால் மரம் இறந்துவிடும் அபாயம் உள்ளது. பெண் சிவப்பு கூன்வண்டு தென்னை மரத்தில் காயம்பட்ட இடங்களில் அல்லது மிருதுவான திசு பகுதிகளில் முட்டைகளை இடும். புழுக்கள் மிருதுவான திசு பகுதிகளை தின்று மரத்தின் பொந்து அமைத்து சக்கைகளை வெளியேற்றி கொண்டே சேதம் விளைவிக்கும். கூன்வண்டு தாக்கப்பட்ட மரங்களிலிருந்து பிசின் கலந்த அரக்கு நிற திரவம் வடியும். துளைகளில் சேதப்படுத்தப்பட்ட சக்கைகள் அடைத்து கொண்டு இருக்கும். நடுக்குறுத்து காய்ந்து காணப்படும். துளைகளில் வண்டுகளின் கூட்டுப்புழுக்களின் கூடுகள் காணப்படும். இவ்வண்டுகளின் தாக்குதல் மிக முதிர்ந்த நிலையில் மரம் சாய்ந்துவிடும். கட்டுப்பாடு: ஏக்கருக்கு 1 என்ற வீதத்தில் சிவப்பு கூன்வண்டின் இனக்கவர்ச்சி பொறியை வைத்து வண்டுகளை கவர்ந்தழிக்கலாம். கார்போசல்ஃபான் 15 மில்லி மருந்துடன் 15 மில்லி தண்ணீர் சேர்த்து வேர் மூலம் செலுத்தும் பொழுது சிவப்பு கூன்வண்டின் தாக்குதல் வெகுவாக குறைகிறது. கருந்தலை புழு: சிவப்பு கூன்வண்டுக்கு அடுத்தபடியாக தென்னைக்கு பெருத்த சேதம் விளைவிப்பது சாம்பல் நிறமுடைய அந்துப்பூச்சியின் கருந்தலை புழுவாகும். முட்டையிலிருந்து வெறிவரும் புழுக்கள் இலையின் அடிப்புற பச்சியத்தை வெகுவாக சுரண்டி சாப்பிட்டு விரைந்து வளர்ச்சியடையும் குணம் கொண்டவை. இதன் பெண் பூச்சி 100 முதல் 135 முட்டைகளை இடும் திறனுடையது. புழுக்கள் சாம்பல் நிறத்தோடு கூடிய கருப்பு நிற தலையுடன் காணப்படும். 45 நாட்களுக்கு பின் கூட்டுப்புழுவாக மாறி 10 முதல் 15 நாட்கள் இறக்கையுள்ள அந்துப்பூச்சிகளாக மாறி ஓலைகளில் தொடர்ந்து வாழ்க்கை நடத்துவதால் ஒரு பருவத்தில் 1000கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். கட்டுப்படுத்தும் முறைகள்: பனை மற்றும் அலங்கார பனை போன்றவை அருகில் இருந்தால் டிசம்பர் முதல் ஜனவரி மாதங்களில் அப்பயிர்களில் காணப்படும் பூச்சிகளை அழித்திட ஏற்பாடு செய்வதன் மூலம் பூச்சிகளை முழுமையாக அழித்திட முடியும். இப்பூச்சியால் பாதிக்கப்பட்ட காய்ந்த ஓலைகளை வெட்டி எரித்துவிட வேண்டும். இதனால் முட்டைகளையும் கூட்டுப்புழுக்களையும் அழித்திடலாம். அசாடிராக்டின் 1% மருந்தை ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஓலைகளின் மேல் நன்றாக படும்படி தெளிக்க வேண்டும். வேர் மூலம் கட்டுப்படுத்துதல்: புதிய மற்றும் உயிருள்ள வேர்களை தேர்ந்தெடுத்து சரிவான கோலத்தில் கூர்மையாக வெட்டி கார்போசல்ஃபான் 15 மில்லியை 15 மில்லி தண்ணீருடன் கலந்து பூச்சிக்கொல்லி கரைசலில் வேரை செருகவும். வேர் ஊட்டத்திற்கு பிறகு அடுத்த அறுவடை 45 நாட்களுக்கு பிறகு செய்ய வேண்டும். பூச்சியின் பல வளர்ச்சி பருவங்களில் அவற்றை தாக்கி அழிக்கும் புழு மற்றும் கூட்டுப்புழு ஒட்டுண்ணிகளை மரத்தில் விட்டு அழித்துவிட முடியும். இவ்வாறு தென்னையில் ஏற்படும் வண்டு தாக்குதலை பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்? இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044

8 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8 மணி. திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள இது உங்களுக்காக திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் மற்றும் ஷாகுல் ஹமீத் பாடிய பாடல்.

திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வானத்தை போல திரைப்படத்திலிருந்து சுக்விந்தர் சிங் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில்

மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.

திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள இதோ உங்களுக்காக திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தீராத விளையாட பிள்ளை திரைப்படத்திலிருந்து ரோஷினி மற்றும் பிரியா திவ்யா அண்ட் ராப் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:38. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் ஸ்ரீ மதுமிதா குரலில்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அசாமில் உள்ள நாகான் மக்களவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் 1 சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தில் உள்ள ரெஜிநகர் மற்றும் நந்திகிராம் தொகுதிகளிலும், புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறும் என ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களின் மேம்படுத்தப்பட்ட பங்களிப்பின் மூலம் வேளாண் அறிவியல் மையங்களை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். டெல்லி சத்யா நிகேதனில் நேற்று இடிந்து விழுந்த கட்டிடத்தின் உரிமையாளர் என கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். துணை ஆணையர், கண்காணிப்பு பொறியாளர், செயல் பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட 5 மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையோரங்கள், நடைபாதைகள் மற்றும் பொது பயன்பாட்டு இடங்களில் நீண்டகாலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பழுதடைந்த மற்றும் கைவிடப்பட்ட கனரக, இலகுரக, இருசக்கர வாகனங்கள், தள்ளுவண்டிகள், ஜெனரேட்டர்கள், கலவை இயந்திரங்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள இவற்றை உரிமையாளர்கள் உடனடியாக அகற்றி பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருள் ஐயாவு மேற்பார்வையில் 9 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பட்டியலின விவசாயிகளுக்கு இலவச இடுபொருள் மற்றும் மகளிருக்கு உபகரணங்கள் வழங்கும் விழா அக்கல்லூரி முதல்வர் திரு சங்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான டோரன் கோப்பை தொடரின் குடியரசுத் தலைவர் கோப்பையை வெற்றி பெற்ற ஈஸ்ட் பெங்கால் கால்பந்து கிளப்பிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: Good evening.

நேயர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி சங்கீத வானிலே. நேரம் 9

9:30 4 நொடி. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுஜாதா குரலில்.

புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயிர் மின் அழுத்த பாதையில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின் தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. 8/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 முதல் மதியம் 2:30 வரை ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி, சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்தர் நகர், கென்னடி கார்டன், த பெசன்பேட் வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின் தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோஜ் வர்ணலதா பாடிய பாடல்.

0: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஏழியின் செருப்பில் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்கலாம். சந்திரலேகா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ப்ரீத்தி உத்தம் சிங் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை சங்கீத வானிலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 10:05. நிகழ்ச்சியில் தொடர்வது
1: ये आकाशवाणी है। आज रात्रि के राष्ट्रीय संगीत कार्यक्रम में हम आपको विद्वान

ऋषि चक्रधार प्रस्तुत है தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகின தேக்கிட்டு தாகின தேக்கிட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு

பதா கிரகன் தத்திகதான் திருக்கிரகதத்தா தகா துங்கா துன் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதகதர் கிரதக

நேர்களே, கேட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 5ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஆகாஷ்வாணி டெல்லி ஒலிபரப்பதன் ஒளிப்பதிவு கேட்டீர்கள்.

1215 கிலோ ஹெர்ட்ஸில் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுதுவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நமது பங்கும். வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள். வளரினம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. வளரினம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உயர் இரத்த அழுத்த நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.

0: 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு, 6 சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மருந்தங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்களின் மோர்சிங் சென்னை அஞ்சல், 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம், 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள், தலைப்பு கண்தானம் செய்வோம், 12:00 சித்திரம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டம் தலவானூர் குடைவரை கோவில் சித்திரம், எழுதியவர் செஞ்சி தமிழ் இனியன் என்கிற ஆர் வி விவேகானந்தன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், 12:30 பனிசை மலை டி பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம், புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பி ஆனந்தி. 2:15 இன்றும் இணைவை, 2:55 வானிலை அறிகை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ராஜ்குமார் பாரதி அவர்களின் பாட்டு, 4:00 அன்புக்கு நான் அடிமை திரைப்பட ஒளி சித்திரம், இசை இளையராஜா இயக்கம் ஆர் தியாகராஜன், 5:00 பொன்மாலை பொழுது ஜீவன் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை, 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை, 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலையம் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Defence Acquisition Council, DAC, has cleared capital acquisition proposals worth over 1,10,000 crore rupees for the Defence Forces. Our correspondent reports that the approval was taken during a meeting of the Council held today under the chairmanship of Defence Minister Rajnath Singh.
2: The Council granted approval for the procurement of chemical, biological, radiological and nuclear CBRN recce vehicles, high mobility vehicles HMV, self-propelled mechanical mine layers MML, advanced light helicopters ALH, trawl tanks and Sarvatra bridge system for the Indian Army. For the Indian Navy, acceptance of necessity was accorded for the procurement of Arudhra radars, design and development and subsequent procurement of marine gas turbines MGT. Arudhra radars will replace the existing air route surveillance radars at various naval air stations, and MGT, a warship propulsion system, will reduce dependency on foreign.